நம் கோடை பண்பலை 100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு ரசிக்கலாம் வசந்த விடியல். அதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தாவின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7 மணிக்கு வரும் சுகமான காலை, அதில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் சிட்டிகள் டிரையர்களின் தக்கு முக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் சிட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் இன்றைய மனதோடு ராகம் அறிமுக உள்ளங்களை வரவேற்று, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தாவின் வானவில், வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் பாராட்டுங்கள் ஏன் பாராட்டுங்கள் ஏன் எனும் தலைப்பு, காலை 10 மணிக்கு வரும் பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் எழுதுக அமைப்பு கிள்ளி வளவன் அவர்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, இன்று சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருகில் உள்ள புக்கம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி, சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள், நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள், 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவள்ளி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து டோல் தமாக்கா தோல், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் மகாலட்சுமி அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 5 மணிக்கு ரசிக்கலாம் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து ரசிக்கலாம் கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:20 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து வரும் இளமை பேசுகிறது இன்று சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும், 9:00 ரசிக்கலாம் கொடை தென்றல், 10:00 வரும் நினைவே சுகம் தேனி மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்று, 11:00 சிச்சிறகு வருடும் நேரமாய் இரவு சிறகு, இவையாவும் உங்கள் பிரிய கோடை பண்பலின் 1.5 இன்று உங்களுக்காக வழங்க இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6, 11-2, 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் அன்பு நேயர்களே, ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு நேரமும் இறைவன் தந்த அரிய பரிசு, ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் தொடங்கினால் ஒவ்வொரு நொடியும் இனிமை நிறைந்ததாக மாறும். நம்பிக்கையை விதைக்கும் இந்த இனிய காலை பொழுதை இனிமையாய் வரவேற்கின்றது நேயர்களின் அன்பலை, கோடை பண்பலை, நிருபுலியாய்ந்தின் வசந்த விடியல். விடியலின் இனிய துவக்கமாய் வள்ளுவரின் வான்மறை.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குறள் எண் 1104.

0: இவள்
1: விட்டு விலகினால் சுடுகிறது, தொட்டு உறவாடினால் குளிர்கிறது. இப்படிப்பட்ட புதுமையான தீயை இவள் எங்கிருந்துதான் பெற்றாளோ? குறள் எண் 1104 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
0: நீங்கின் தெரும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள்.
1: விட்டு விலகினால் சுடுகிறது, தொட்டு உறவாடினால் குளிர்கிறது. இப்படிப்பட்ட புதுமையான தீயை இவள் எங்கிருந்துதான் பெற்றாளோ? குறள் எண் 1104 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: நம் கோடை பண்பலை 100.5
1: 27வது உதய விழா.
0: வருகின்ற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை
1: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்
0: பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
1: நேயர்களும் இணைந்து கொண்டாடும்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில் 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் நூற்றாண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
3: கோடிப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
8: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் தைலாவரம் மனைவியுடன் அருள் புரியும் ஆண்

0: பிரசன்ன ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர், சதுர்புஜ ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்றெல்லாம் பல பெயர்களில் அருள் புரிந்து வரும் அஞ்சனையின் மைந்தன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு கண்கண்ட கடவுளாக இருக்கிறார். ஆனால் அவரே கல்யாண ஆஞ்சநேயராக மனைவியுடன் தம்பதி சமேதராக தரிசனம் தருகிறார். எங்கே? சென்னைக்கு அருகே தைலாவரத்தில்தான். வானில் விளைந்த கனி என்று நினைத்து செந்தணல் சூரியனை பறித்து உண்ணும் ஆவலில் ஆதவனை நோக்கி பாய்ந்தானே அதே அனுமன், அதே சூரியனிடம் நவ வியாகரணங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வந்தது. இயற்கையிலேயே பராக்கிரமசாலியான வாயுபுத்திரன் மேன்மேலும் சிறப்படைந்து உலக மக்களின் நலனுக்காக அருள் புரிய வேண்டியவன் என்ற எதிர்பார்ப்பில் சூரியன் அவனுக்கு அந்த வியாகரணங்களை கற்பித்தார். ஆனால் அவற்றில் குறிப்பிட்ட ஒரு வியாகரணத்தை கற்க வேண்டுமானால் அவன் இல்லறத்தவனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. ஆகவே ஆஞ்சநேயர் மனம் புரிய வேண்டும். கலியுகத்தில் பிரம்மனாக திகழ வேண்டியவன் அனுமன். இந்த சிரஞ்சீவியின் அணுக்கத்தால் கலியுக மக்கள் எல்லாம் ஒய்வடைய வேண்டும். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக பிரம்ம பட்டம் ஏற்க வேண்டி ஆஞ்சநேயர் தவம் இயற்றினார். பிரம்ம பட்டத்தை அடைந்தால் அவருக்கு ஜீவராசிகளை தோற்றுவிக்கும் வரமும் கிடைக்கும். இதற்காகவும் அவர் குடும்பஸ்தனாக மாற வேண்டும். அதாவது சூரியன் சொல்லிக் கொடுக்கும் வியாகரணத்தை கற்றுத் தேர்ந்து கலியுக பிரம்மனாக ஆஞ்சநேயர் பொறுப்பு மேற்கொள்ள வேண்டுமானால் அவர் மனம் புரிய வேண்டும். சரி, யாரை அனுமனுக்கு மனமுடிப்பது? வேறு எங்குமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி தன்னுடைய மகள் ஸ்வர்ச்சலாவை தன் மாணவனுக்கே மனம் முடித்து வைத்தார் சூரியன். அதன் பிறகு 9 வியாகரணங்களையும் முற்றிலுமாக கற்றுத் தேர்ந்து அந்த ஞானத்துடன் இந்த கலியுகத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் நெறிப்படுத்தும் அரும் சேவை புரிகிறார் இந்த ராமபக்தன். இந்த விவரம் பராசர சம்ஹிதை என்ற நூலில் காணப்படுகிறது. தைலாவரத்திலுள்ள கல்யாண ஆஞ்சநேயர் கோயில் அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நம் கண்களில் படுவது ராமநாம ஜப மண்டபம். இந்த மண்டபத்தில் 8 உயரத்தில் நின்ற கோலத்தில் மூலவராக ஜெயவீர ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருக்கிறார். இதே சன்னதியில் உற்சவராக ஸ்வர்ச்சலா தேவியுடன் பத்ம பீடத்தில் தரிசனம் அளிக்கிறார். இவர் கல்யாண ஆஞ்சநேயர் என்று பெயர் கொண்டுள்ளார். 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதாயுதம் ஏந்திய திருக்கோலம். ஸ்வர்ச்சலா சமேத சதுர்புஜ சுபமங்கள வரத ஆஞ்சநேயர் என்று இவரை அழைக்கிறார்கள். கருணை பொங்கும் முகத்துடன் தம் பார்வையாலேயே நம் மனச்சலனங்கள் எல்லாம் கரைந்தோடும்படி செய்து நம் மனதை மூலவர் உறுதிப்படுத்துகிறார். தம்பதியாக வீற்றிருக்கும் உற்சவரோ நம் நியாயமான வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி தரும் பிரத்யட்ச தெய்வமாகவே விளங்குகிறார். இடது பக்கத்தில் சுந்தர பக்த ஆஞ்சநேயர் அழகாக பக்தி பூர்வமாக மூச்சில் ராமநாம ஜபம் இழைந்தோடும் பாவனையில் நம் உள்ளம் குளிர தரிசனம் தருகிறார் இவர். எதிரே ஒரு கண்டாகாரா விமானம் அமைந்துள்ளது. பிரம்மாண்டமான மணி போன்ற அமைப்பில் உள்ள இந்த தூணில் பக்தர்கள் எழுதிய 10 கோடி ராமநாம லிகிதங்கள் வைக்கப்பட்டுள்ளன. சன்னதிக்குள் ராமநாம ஜபம் ஆழ்ந்த அமைதியான குரலில் ஒலித்திக் கொண்டே இருப்பது போன்ற பிரம்மை. மணியின் நடுவில் வைதேகி அனந்தன் அனுவன் சமேதராக ரகுநந்தன் சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே ஆஞ்சநேயரை வெங்கடாச்சலபதி சொரூபமாகவே தரிசிக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் தைலாவரம் மனைவியுடன் அருள் புரியும் ஆஞ்சநேயர்.
1: கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி யாதுமாகி நின்றாய். இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
2: வேற ஒரு மிலிட்டரிக்கார் மூலமா தான் தெரிய வந்துச்சு. எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, எங்க அம்மா நம்பர் கால் வந்துச்சு, இந்த மாதிரி பேசினானா கேட்டோன்னே எங்க அம்மாக்கு நாங்க பேசிருப்போம் எப்பயும் போலன்னு நினைச்சு நான் அந்த இதுல டியூட்டி போயிருக்காங்க நாளைக்கு வந்து பேசுவாங்கன்ற இதுல இருந்தேன் மேம். நான் நார்மலா இருக்கவும் எங்க அம்மா சரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பேசிருப்பாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேட்டேன், இல்ல என்னத்த கேக்குறாங்க, என்ன பேசினாங்க வச்சாங்களான்னு கேக்குறாங்க, என்ன என்ன கேட்டப்ப இல்ல பேசலையா அப்படின்னும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க புல்லட் போட்டிருக்குன்னு. ஆனா என்கிட்ட எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்பதான் கன்சீவா இருக்காங்க, எதுவும் சொல்ல வேணாம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
3: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கும் வசந்த விடிகள்.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
7: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரு

0: பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு ஐகான பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன? ஓ, தேவஸ்ரீயா. நீங்கள் அழகாக அந்த பாசி போட்டிருக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தது? அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? இந்த கிளிப்பு அதில் என்ன கேப் இருக்கு?
1: அம்மா
0: வாங்கி கொடுத்தாங்களா? இந்த கேப்பை நான் எடுத்து வச்சுக்கவா? எனக்கு ரொம்ப அழகாக இருக்குமே. நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம். தரமாட்டேன்னு தலை ஆடிட்டாங்க. சரி சரி, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? உங்க அண்ணன் ஸ்கூலா இது? ஆஹா,
1: சக்கரத்தப்பட்டி.
0: ஓ, அங்கையா? அங்கே எந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க? கருமத்தூரில் படிக்கிறீங்களா? கருமத்தூர் ரொம்ப தூரம்ல இருக்கு. ஆட்டோவில் போவீங்களா? ஆஹா, நானும் வரவா? நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக போகலாமா? போனது என்ன வாங்கி தருவீங்க எனக்கு? நம்ம போகும்போது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். என்ன வாங்கி தருவீங்க? சாக்லேட்டா? எத்தனை நிறைய வாங்கி தருவீங்களா? சரி சரி, நாங்கள் ரெண்டு பேரும் கருமத்தூருக்கு போகிறோம் வண்டியில். சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு பாட்டு பாடிடுறீங்களா? எங்கே பாடுங்க. என்னது, மருதானியா? எப்ப வச்சீங்க?
1: எங்க அக்கா வச்சு.
0: அக்கா வச்சு விட்டாங்களா? அக்கா பேர் என்ன?

0: சிவகன்யாக்கா.
1: ஆ அப்படியா, அவங்க என்ன செய்யறாங்க? பெரிய அக்காவா? ஓ மூணக்கா இருக்கா. இன்னொரு அக்கா பேர் என்ன?
0: என்ன
1: வேலைக்கு போவீங்க? டாக்டர் ஆயிருவீங்களா? டாக்டர் என்ன செய்வீங்க?
0: ஊசி போடுவேன்.
1: யாருக்கு? உங்களுக்கே ஊசி போட்டுடலாமா? டாக்டர் ஆகி டாக்டருக்கு ஊசியை போட்டுருவோம். பட்டலாமா? எத்தனை பண்ணலாம்? ஒன்று தானா? நீங்கள் அழுகுவீங்களாம்ல ஊசி போட்டா? அப்புறம் நீங்கள் மட்டும் மற்றவங்களுக்கு ஊசி போட்டால் மற்றவங்க அழுக மாட்டாங்களா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கி கன்வென்ஷன் ஹாலில் 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் நூற்றாண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
4: ₹3,000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
10: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
5: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில். 30க்கும் மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 ஆண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகள் ஒரு அரிய வாய்ப்பு.
6: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
7: முகாமில் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு இருதய ரத்த குழாய் அடைப்பை கண்டறியும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, எக்கோ, டிஎம்டி, இசிஜி, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
6: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
7: மேலும் விவரங்களுக்கு 7418940333.
8: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
14: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள்.

0: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10 நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி

0: இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலா பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை

நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா வழங்கிய வசந்த விடியல்.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: இசையால் தொடங்கிய இந்த நாள் இனிய நினைவுகளால் நிறையட்டும் என்று வாழ்த்தி நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வசந்த விடியல். இனி பிரிய பண்பலியில் காலை தென்றலாய் மனம் வீச சுகமான காலை.

இனிய வணக்கம் நேர்களே. வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் ஆனது, ஆனால் நாம் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகளை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 ஆரம்பமாகிறது சுகமான காலை.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 14 காலை 10 முதல் மாலை 5 வரை ஆயுர்வேத ஹெர்பல் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
1: வேற ஒரு மிலிட்டரிக்கார் மூலமா தான் தெரிய வந்துச்சு. எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, எங்க அம்மா நம்பர் கால் வந்துச்சு. இந்த மாதிரி பேசினா கேட்டோன்னே எங்க அம்மாக்கு நாங்க பேசிருப்போம் எப்பயும் போலன்னு நினைச்சு நான் அந்த இதுல டியூட்டி போயிருக்காங்க, நாளைக்கு வந்து பேசுவாங்கன்ற இதுல இருந்தேன் மேம். நான் நார்மலா இருக்கும், எங்க அம்மா சரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பேசிருப்பாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேட்டேன், இல்ல என்னத்த கேக்குறாங்க, என்ன பேசினாங்க வச்சாங்களான்னு கேக்குறாங்க. என்ன என்ன கேட்டப்ப இல்ல பேசலையா அப்படின்னும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க புல்லட் போட்டிருக்குன்னு. ஆனா என்கிட்ட எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்பதான் கன்சீவா இருக்காங்க, எதுவும் சொல்ல வேணாம்.

தேனி வட வீரநாயக்கன்பட்டி சாலை தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் இலவச மிஷின் எம்ப்ராய்டரி ஆரி மற்றும் சர்தூசி பயிற்சி வரும் ஜூலை 15 முதல் துவங்க உள்ளது. 18 நிரம்பிய வேலையில்லா கிராமப்புற பெண்கள் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி, தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம். தினமும் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை 31 பயிற்சி நடைபெறும். பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் தொழில் துவங்க வங்கி கடன் ஆலோசனை அளிக்கப்படும். விருப்பமுள்ளோர் தங்களது புகைப்படம், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றோடு ஜூலை 15 முன்பாக நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை தரப்படும். பயிற்சி நடைபெறும் இடம் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம், வட வீரநாயக்கன்பட்டி சாலை, தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில், கருவேல் நாயக்கன்பட்டி, தேனி. தொலைபேசி எண்கள் 94 42 75 83 63.

0: காற்று தூரிகையின் இசை ஓவியம் உங்கள் கோடைப்பண்மலை 100.5 கேட்டுட்ருக்குறீங்க. சுகமான காலை நேர்களே, இன்னைக்கு காலையில் 8 வர இருக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய மனதோடு ராகம். இன்னைக்கு அறிமுக நேர்களை சந்திக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை. இதுவரைக்கும் கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம் வரப்போகுதுங்க.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருகிலுள்ள புக்கம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து வலமறையிருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.

நம்ம கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு

விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை.

0: மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரின் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் தமன் இசையில் இதயம் முரளி இன்று முதல்.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
4: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
3: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
4: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
5: கவுன்சிலிங் கோட் 4959.
3: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
6: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
7: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
15: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
16: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
17: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
16: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
17: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
16: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
17: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
18: அண்ணா வணக்கம்.
19: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே இவ்வளவு நேரமாக வந்து விட்டீர்கள்?
18: அண்ணா, மணி 7:35 மேல் ஆகிவிட்டது, தர்பாருக்கு நேரமாகி விடவில்லையா?
19: அப்படியா, அங்கே பாருங்கள், கடிகாரம் 6 மணியை காட்டுகிறதே. ஓ, கடிகாரம் நின்று விட்டதா?
18: கடிகாரம் நின்றதை எல்லாம் உடனே கண்டுபிடித்து விட்டார். இவர் மன்னரானதிலிருந்து நாடு செயலற்று நிற்கிறது, அதை எப்போது கண்டுபிடிக்க போகிறாரோ?
19: என்ன அமைச்சரே?
18: ஒன்றுமில்லை மன்னா, நீங்கள் மன்னரானதிலிருந்து நாடே கடிகாரம் போல நிற்காமல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன்.
19: ஆமாம் அமைச்சரே, ஒரு நாளில் 1 நிமிடம் நாட்டை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் கூட அன்று இரவு எனக்கு தூக்கம் வருவதில்லை.
18: மன்னா, காலையிலேயே
19: காலையிலேயே
18: இவ்வளவு உண்மைகளை பேசினால் நாடு தாங்காது என்று சொல்ல வந்தேன் மன்னா.
19: என்ன அமைச்சரே செய்வது, உண்மையை பேசுவது என்பது என் உடன் பிறந்த குணமாகிவிட்டது.
18: அப்பா, நெஞ்சு வலிக்கிறதே.
19: அமைச்சரே, நின்ற கடிகாரத்தின் பேட்டரியை மாற்ற சொல்லுங்கள், நான் அந்த கடிகாரத்தை 10:10 திருப்பி வைத்து விட்டு வந்து விடுகிறேன்.
18: பேட்டரியை மாற்ற சொல்லலாம், ஆனால் ஏன் அந்த நின்று போன கடிகாரத்தை 10:10 திருப்பி வைக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் மன்னா?
19: அமைச்சரே, ஓடாத கடிகாரம், விளம்பரத்திற்கு வைத்திருக்கிற கடிகாரம், விற்பனைக்கு வைத்திருக்கிற கடிகாரம், இப்படி எல்லா கடிகாரங்களிலும் 10:10 என்று நேரத்தை காட்டுவதை போலத்தான் அமைத்திருப்பார்கள்.
18: அதுதானே, நான் கூட கவனித்திருக்கிறேன். அது ஏன் மன்னா?
19: ஆரம்ப காலகட்டங்களில் கடிகார நிறுவனங்கள் பல்வேறு நேரங்களை தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் படிப்படியாக எல்லா கடிகார நிறுவனங்களும் 10:10 என்கிற நேரத்தையே பயன்படுத்த தொடங்கின.
18: அதுதான் ஏன் மன்னா என்று கேட்கிறேன்.
19: அமைச்சரே, 10:10 என்ற நேரத்தை வைப்பதில் சில நன்மைகள் இருப்பதே இதற்கு காரணம். அதாவது 10:10 என்று அமைக்கும் போது கடிகார முட்கள் ஒன்றை ஒன்று உரசாமல் தெளிவாக தெரியும். அது மட்டுமல்ல, அது பார்ப்பதற்கு வி, அதாவது விக்டரி, வெற்றி என்கிற அடையாளமாக இருக்கும். அதே போல கடிகாரத்தை தயாரிக்கும் அந்த நிறுவனத்தின் பெயர்கள் பெரும்பாலும் கடிகாரத்தில் உள்ள 12 என்ற எண்ணுக்கு கீழ்தான் இருக்கும். அப்போது 10:10 என்ற நேரத்தை குறிக்கும்படி வைத்தால் அந்த கடிகார நிறுவனத்தின் பெயரை அந்த முட்கள் தாங்கி நிற்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அது மட்டுமில்லை அமைச்சரே, ஒரு வட்ட வடிவ கடிகாரத்தில் 10:10 என்கிற நேரத்தை பார்க்கிற போது சிரித்த முகத்தை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு, ஒரு பிரபலமான கடிகார நிறுவனம் ஆரம்பத்தில் 8:20 என்றுதான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை பார்ப்பதற்கு ஒரு சோகமான உருவம் இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தவே தங்களுடைய புதிய கடிகாரங்களில் 10 9:36 என்று துல்லியமாக வைக்க தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாம் அன்றாடம் கடை வீதிகளில் பார்க்கிற சின்ன சின்ன கடிகார கடைகள் கூட காரணம் தெரிந்தோ தெரியாமலோ புதிதான கடிகாரத்திற்கு 10:10 என்கிற நேர அமைப்பையே பொருத்திக் கொண்டார்கள்.
18: ஆஹா, அருமையாக சொன்னீர்மண்ணா. 10:10 நேர அமைப்பின் பின்னணியை சிறப்பாக

0: சொல்லி முடித்து விட்டீர்கள்.
1: சரி மன்னா, என்னுடைய கை கடிகாரத்தை பாருங்கள்.
2: ஏன் அமைச்சரே, நன்றாக தானே ஓடிக்கொண்டிருக்கிறது?
0: ஆமா மன்னா, என்னுடைய கை கடிகாரம் எல்லாம் நேரத்தை நன்றாகத்தான் காட்டிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்குத்தான் நேரமே சரியில்லை.
2: ஏன் அமைச்சர் இப்படி சொல்லுகிறார்?
0: மன்னா, அதிகம் குழம்பாதீர்கள். நான் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா, அதனால் தான் அப்படி சொன்னேன்.
2: என்ன?
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள் பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
7: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
13: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
14: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
15: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
16: பண்பலை படைப்பாளிகள்.
17: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
15: பண்பலை படைப்பாளிகள்
14: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 பண்பலை படைப்பாளிகள்.
18: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் பனைகள் பரிமாறும் தேகம்.
15: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
16: கோடை பண்பலை 100.5
14: பண்பலை படைப்பாளிகள்.
15: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
16: நிலைய இயக்குனர்,
15: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
16: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
15: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12
14: பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 10
0: மூன்று வயதிலேயே
2: தன் தந்தை செய்த கணக்கு பிழையை கண்டு சொன்னவர்
0: முழு வகுப்பு மாணவர்களை
2: பேசாமல் இருக்க தந்த கணக்கை
0: நொடியில் முடித்தவர்
2: அபார திறமையை கண்டு
0: கணித சிறப்பு வகுப்புகளை நடத்தினார்
2: ஆசிரியர்
0: 24 வயதிலேயே
2: கணித உலகிற்கு
0: எண் கோட்பாட்டை தந்தார்
2: முக்கோண எண் என்பது
0: வடிவ எண்களில் ஒரு வகையாகும்
2: அது ஒரு சமபக்க முக்கோண வடிவில்
0: ஒழுங்குபடுத்தத்தக்க எண் ஆகும்
2: மரபின்படி முதலாவது முக்கோண எண்
0: 1 என்பதாகும்
2: எண்ணாம் முக்கோண எண் என்றால்
0: அது சமபக்க முக்கோணத்துக்குள் அமையும்
2: மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கையாகும்
0: 1796
2: கார்ல் ஃப்ரெட்ரிக் காஸ்
0: ஒவ்வொரு
2: நேர் முழு எண்ணும்
0: அதிகபட்சம்
2: 3 முக்கோண எண்ணிக்கையை கொடுக்கலாம்
0: என்பதை கண்டுபிடித்த நாள்
2: இன்று

0: தற்காலத்தில் தகவல் தொடர்பு
1: தவிர்க்க முடியாதவைகளில் ஒன்று.
0: தடங்கள் இன்றி
1: அதனை கிடைக்க செய்ய வழிவகை செய்தனர்
0: முயன்று
1: அதற்கான ஆய்வுகளை
0: முடுக்கிவிட்டனர் அறிஞர்கள் அன்று.
1: முடிவில் கிடைத்தது தீர்வு
0: விண்கலம் என்று
1: முக்கிய உலக நாடுகள் ஒன்று இணைந்து
0: முதல் தனியார் பங்களிப்புடனான
1: செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது.
0: புவி இணை சுற்றுவட்ட பாதையில்
1: நிலை நிறுத்தப்பட்டது.
0: 45 டிகிரி கோணத்தில்
1: பூமத்திய ரேகையில் சுழன்று
0: தன் பணியை தொடங்கியது.
1: 1962

0: 1921 ஆண்டு
1: வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில்
0: களமிறங்கினார்.
1: 34 சதங்களுடன்
0: 10,122 ரன்களுடன்
1: 1987 ஆண்டு
0: ஓய்வு பெற்றார்.
1: ஆட்டக்காலங்களில்
0: பல ஏற்ற இறக்கங்களை கடந்து வந்தார்.
1: மேற்கிந்திய தீவுகளுக்கு
0: விஜயம் செய்த நேரம்
1: முக்கியம் என்பார்.
0: ஹூக் ஷாட் அடிப்பதில்
1: கைதேர்ந்தவர்.
0: ஓய்வுக்கு பின்
1: தொலைக்காட்சி வர்ணனையாளராக
0: அவதாரம் எடுத்தார்.
1: ஒவ்வொரு வீரர்களின் திறனை கண்டறிந்து
0: வர்ணனையில் சொல்வார்.
1: கிரிக்கெட் உலகில்
0: கண்ணியமான கணவான் கவாஸ்கர்.
1: 1949
0: இந்திய கிரிக்கெட் வீரர்
1: சுனில் கவாஸ்கர் பிறந்த நாள்
0: இன்று. 1935
1: உதயசங்கரின் நடன குழுவில் சேர்ந்து
0: பல நாடுகளில் நடனமாடினார்.
1: 60 ஆண்டுகளுக்கு மேலாக
0: பல பாலிவுட் திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
1: தனது 90வது வயதில்
0: சாலோ இஸ் லதாயே
1: படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றார்.
0: தளபதி,
1: உயிரே
0: போன்ற தமிழ் படங்களில்
1: நடித்திருக்கிறார்.
0: பிறமொழி படங்களிலும்
1: தன் பங்களிப்பை தந்திருக்கிறார்.
0: இந்தியாவில் திரைத்துறைக்கு வழங்கும்
1: பல பதக்கங்களை பெற்றிருக்கிறார்.
0: தனது 102வது வயதில் காலமானார்.
1: 2014
0: இந்திய திரைப்பட நடிகை
1: ஜோரா சேகல் நினைவு நாள்
0: இன்று. மலர்ச்சோலை மங்கை எனும் புதினம்
1: கல்கியின் பொன்னியின் செல்வன் முன்பாக நடைபெறும் கதைக்களத்தை கொண்டது.
0: பாண்டியர்களின் வரலாற்றை தழுவி அமைந்தது
1: கயல்.
0: சேரநாட்டு மாமன்னர் குலசேகர ஆழ்வாரின் வாழ்க்கை சரித்திரத்தை தெளிந்த நடையில் காட்டுவது
1: மணிமகுடம்.
0: இப்படி பல்வேறு வரலாற்று புதினங்களையும்
1: தணிக்கை துறை சார்ந்த பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும்
0: இயற்றிய வரலாற்று புதின எழுத்தாளர்
1: டாக்டர் எல் கைலாசம் பிறந்த
0: இன்று.
1: ஆண்டு
0: 1958. காட்சிகள் நம் கண்களை கவர்ந்தால்
1: கனப்பொழுதில் நாம் காட்சிப்படுத்துகிறோம் ஒளிப்படங்களாக.
0: உலக காட்சிகளை வண்ணமும் தூரிகையும் இல்லாமல்
1: அப்படியே படம் பிடிக்கும் ஒளிப்பட கருவியை உருவாக்க கொண்டார் ஆவல்.
0: அதன் விளைவாக பல முயற்சிகளுக்கு பின்னர் உருவாக்கினார்
1: டாகுவேரியோ வகை என்ற நிழற்பட கருவியை.
0: பிரான்சை சேர்ந்த நிழற்பட கலைஞர் இயற்பியலாளர்
1: லூயி தாகர் மறைந்த நாள்
0: இன்று.
1: ஆண்டு
0: 1851. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: இன்று காலை 9 நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

நேர்களே, கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு காலையில 9 வர இருக்குங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் பாஸ்தா வழங்கக்கூடிய வானவில் தலைப்பு பாராட்டுங்கள் ஏன் என கேட்டிருக்கிறது இன்றைய வானவில். ஏன் பாராட்டணும், எதுக்கு பாராட்டணும் சொல்ல வாங்க கோடை பண்பலைக்கு இன்னைக்கு காலையில 9:00.

0: நேர்களே, உங்களின் பணிகள் பயணங்கள் கோடை பண்பலையோடு இணைந்து சிறக்கட்டும். வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறது. சுகமான காலை. இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை சந்திக்கும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர்

அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும், நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இனிய வணக்கம் அன்பு நேயர்களே, அறிமுகம் அது வெறும் பெயரின் தொடக்கம் அல்ல, ஒரு அழகான பயணத்தின் முதலடி. ஒரு குரல் ஒலிக்கும் போது 1000 இதயங்கள் செவிமடுக்கின்றன. ஒரு புன்னகை மலரும் போது 1000 நினைவுகள் எழுகின்றன. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு உற்சாகம், ஒரு வரம். ஒவ்வொரு உரையாடலும் ஒரு பொக்கிசமான தருணம். அந்த பொக்கிசமான தருணத்தில் அன்பாய் அறிமுகமாகும் அன்பு நேயர்களை புன்னகையாய் சந்தித்து இசையை பரிசாய் தரும் இனிய நேரமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் அறிமுக மகளிர் வரலாம் 24 24 29 மற்றும் ஒரு என் கூட இருக்குங்க 24 24 24 24 24 26 மற்றும் ஒரு என் கூட இருக்குங்க 290 333 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கும் முதல் அறிமுக நேயர் வாங்க. வணக்கம்.

0: வணக்கம், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
1: மேடம், மதுரை மாவட்டம் உசலம்பட்டி தாலுகா தொட்டப்பநாயக்கனூர் செட்டியவட்டியில இருந்து மேடம். ஜி முருகவேல்.
0: முருகவேல், எப்படி இருக்கீங்க முருகவேல்?
1: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா
0: மேடம்? நாங்கள் அனைவரும் நலமா இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
1: மேடம்? கம்பெனி உட்காந்து மேடம்.
0: அப்படிங்களா? எத்தனை வருடங்களா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: இப்போ நான் ஒரு 8 வருஷமா வேலை பார்க்குறேன்.
0: அப்படிங்களா? வெள்ளனவே கிளம்பி போயிடணும் வேலைக்கு போயிட்டு. உங்க பொழுதுபோக்கெல்லாம் என்னென்னங்க?
1: எஃப்எம் கேட்கறேன் மேடம்.
0: எந்த நிகழ்ச்சி நம்ம பண்பலையில ரொம்ப பிடிக்கும்?
1: நம்ம நிகழ்ச்சி எல்லாமே பிடிக்கும் மேடம்.
0: பார்த்தீங்களா, இது பிடிக்கும் அதான் பிடிக்கும்னு சொல்லாமல் எல்லா நிகழ்ச்சியுமே ஒட்டு மொத்தமாக பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: வேட்டையன் படத்துல இருந்து மேடம். மனசிலாயிருக்காங்க மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. எதுவும் சொல்ல வர்றீங்களா முருகவே?
1: கோடை பண்பலைக்கு 27வது விரைவில் வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி மேடம்.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொண்டர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்பது ஜோடா.

0: மற்றும் அகர்பத்திகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
8: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற July 11 and 12 சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 ஆண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
9: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் கையாடு நடிக்கும் இதய முரளி இன்று முதல்.
10: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
11: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
12: கவுன்சிலிங் கோட் 2612.
13: இன்று காலை 9 நம் கோடை பண்பலை 105 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
13: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
16: பருத்தி இன்னர்வேர் தான்? நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
17: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒருவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான புத்தகம், அதாவது செரிபீரியல் நியூரோ தெரப்பி, மூளை நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு ஒரு புதிய முறையை அவர் வந்து அறிமுகப்படுத்துறார். அவர் லண்டன் அந்த மருத்துவ கவுன்சில் ஃபெலோஷிப்ல இருக்கிறவர். அவர் முழுக்க முழுக்க, அதாவது மருந்தற்ற ஒரு மருத்துவம் அப்படிங்கிற கருத்துல இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை படிக்கிற போது, அது நம்முடைய பழைய ஞானிகளும் யோகிகளும் சொன்ன ஒரு மருத்துவ முறையினுடைய வளர்ச்சி அது. இப்போ மருந்தற்ற மருத்துவம்னா என்ன? நம்ம எப்பவும் மாத்திரைகளை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பிபி, சுகர், அப்புறம் வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இல்லை மைக்ரைன், இப்படி ஏதாவது ஒன்று சொல்றோம். அதை இங்கிலீஷ்ல சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். வியாதியே தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ்ல சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு பெருமை கூட கூடவே இருக்கும். ஏன்னா அது ஒரு இங்கிலீஷ் வியாதி இல்லையா, அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இப்ப இந்த வியாதிகள்ல இருந்து வெளியே வரதுக்கு சில பேர் வரிசையா மாத்திரை வச்சிருப்பாங்க, நிறைய டப்பா, நிறைய மாத்திரை மாத்திரை மாத்திரையா வச்சிருப்பாங்க. யாத்திரை யாத்திரை யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை, யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை. இது யார ஏமாத்துற அப்படின்னா, நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறோமா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாத்திரை வச்சிருக்கோம். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, பல்லு வலிக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் வந்து பிபிக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை, கொலஸ்ட்ரால்க்கு ஒரு மாத்திரை, இப்படி எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். என்ன யோசிக்கிறாங்க, என்னப்பா காட்டுல திரியிற மிருகம்

0: சிங்கமும் புலியும் என்ன மாத்திரையோட அலையுது, அது என்ன ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பண்ணிக்குது. எப்போ பார்த்தாலும் நாம் ஏன் அந்த மாத்திரைகளோடு இருக்கணும்? இது நம்ம இந்திய யோகிகள் யோசிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீ வந்து சக்தி எனர்ஜி அதாவது பிராணசக்தி காற்றுலேயே நிறைய இருக்கு, உயிருக்கு தேவையான சக்தி இருக்கு, அதை எவ்வளோ உள்ள இழுக்க முடியுமோ இழுத்து அனுப்பு, உன்னுடைய ஒவ்வொரு செல் அந்த அணுக்களும் புதுப்பிச்சுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. பிராணாயாமம் அப்படிங்கிற முறையை அதுக்காகத்தான் வற்புறுத்தினாங்க. இப்போ இன்னொருவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த புத்தகத்தை எழுதினவர் டாக்டர் மருதையன் கந்தபு அப்படிங்கிற ஒரு தமிழர். ஒரு தமிழர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருங்கிறதுக்காக தான் நான் மகிழ்ச்சியாக போனேன். ஒரு தமிழர் இப்படி ஒரு புதிய கொடையை வந்து உலகத்துக்கு சொல்றார் அப்படின்னா நாம் அதை போய் என்னன்னு பார்க்கணும், அதை பற்றி தெரிவிக்கணுங்கிற ஆர்வத்துக்காக சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, மூளை நரம்பியல் சிகிச்சை அப்படிங்கிறார். நம்முடைய உடம்பை எல்லாம் முழுக்க நிர்வாகம் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா மூளை. ஆனா இந்த மூளை எல்லாத்துலயும் எப்ப பார்த்தாலும் தலையிட்டு நிர்வாகம் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? அது வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருச்சு. வயிறா நீ இப்படி இருக்கணும், காதா நீ இப்படி இருக்கணும், இறைப்பை இப்படி இருக்கணும், ஹார்ட் அது இப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், இப்படி எல்லாத்துக்கும் அது பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருது. அது பாட்டுக்கு கல்லீரல், மண்ணீரல், பேங்க்ரியாஸ் அதாவது நம்முடைய இன்சுலின் சுரக்குது இல்லையா, கணையம் இப்படி அது எப்படி இருக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் அது வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருச்சு. அப்போ நான் அதில் தலையிடுறதே இல்லை. இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எப்போவாது ஒரு ரிப்பேர்னா தான் யாராவது ஒருத்தர் வந்து தலையிட வேண்டியிருக்கும். அது மாதிரி இந்த மூளை என்ன பண்ணியிருக்கு, உடம்புல எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு வியாதிங்கிறது எப்படி வருது? சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கொலைட்டில் அல்சர் புண்ணாக இருக்குது, அதே சமயத்தில் வயிற்றுப்போக்கும் சேர்ந்து இருக்குது, குடல் அழற்சி அப்படிங்கிற சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி உண்டாச்சு? ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், தவறான உணவு பழக்கம் என்ன வேணால் காரணமாக இருக்கலாம். நமக்கு வந்து ரீசனை பற்றி நம்ம ஒரு முடிவு பண்ண முடியுமா, எதனால வேணாலும் உடம்பை கெடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடம் கெட்டு போச்சு, கெட்டு போன உடனே என்ன ஆகும், அந்த இடம் புண்ணாயிடும், சீழ் வைக்கும், தன்னுடைய பணிகளை ஒழுங்காக செய்யாது, உணவு வந்து அனுப்ப வேண்டிய நேரத்துக்குள்ளே அதை அனுப்பி அடுத்த இடத்துக்கு அனுப்பாது. இப்போ என்ன ஆகும், முழுக்க எல்லாம் வீணாயிடும். நாம் உடனே என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து ஒரு மருந்து கொடுக்குறோம், ஒரு மாத்திரை கொடுக்குறோம், ஒரு முயற்சி பண்ணுறோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, சரியானது என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோ, உன்னுடைய உடம்புல பிழையானது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோ. இப்போ ஒரு எண்ணம்ங்கிறது உருவமாக தான் வெளியில போகும். இது வந்து நிரூபிக்கப்பட்ட உளவியல் தத்துவம். நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நினைப்பு எண்ணம் எப்படி வெளியே போகும்னா அது உருவம் உருவம் உருவம் உருவமா தான் இங்கேருந்து புறப்பட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் உட்காரும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 105 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:25 நாம் இணைந்திருக்கின்றோம். மனதோடு ராகம் என்று அறிமுக நேயர்களின் உற்சாக பங்களிப்பில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் காங்கேய மாவட்டம் குங்காரவளை மேடம்.
1: உங்க பேர் சொல்லிருங்க.
3: கலைச்செல்வி.
1: கலைச்செல்விமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். நீங்களா நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க கலைச்செல்வி?
3: நாங்க விவசாயி மேடம்.
1: எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க?
3: நாங்க 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம் மேடம்.
1: வீட்டு வேலையை பாத்துட்டு விவசாயம் பண்ணவும் போயிருவீங்க?
3: எங்க தோட்டத்திலயே விவசாயம் ஆடு மாடெல்லாம் இருக்கு மேடம்.
1: எத்தனை ஆடு மாடு வச்சிருக்கீங்க?
3: 7 ஆடு 6 மாடுங்க மேடம் உங்களை எப்படி அம்மான்னு கூப்பிடுமா கலை அம்மான்னு சரிங்கம்மா என்ன பாடல் கேட்கலாம் இட்லி கடை இல்லந்து விஜய் பாட்டு போட்டுருங்க மேடம் இட்லி கடை படத்துல இருந்து என்ன பாடல் என்ன என் சாமி தந்தானே அந்த பாடலா சரிங்களா இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை நன்றிங்க
4: கட்டி வச்ச காலமாடு மூ மூ அஞ்சரசி பொங்க வச்சு பக்கம் அம்மா கொழம்பு வச்சு

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷன்

0: பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருகிலுள்ள புக்கம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து வளமரை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

Viking Bunions and Briefs. கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 மணி முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் பாராட்டுங்கள் ஏன் என்னும் தலைப்பில். பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:34 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில். 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
2: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரித்தி முகுந்தன் நடிக்கும் இதய முரளி இன்று முதல்.
3: இன்று காலை 9 நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
4: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: பேசுறீங்க?
1: படத்துல இருந்து ஜெமிக்கி அந்த படம் பாட்டு போடுங்க மேடம்.
0: பாடல்லாம் போட்டுலாம் யார் பேசுறீங்க? உங்க பேர் சொன்னாதானே உங்களுக்கு பாடல் வரும்.
1: ராணி, தஞ்சாவூர் மாவட்டம் வண்டிகாரத்தெரு.
0: தஞ்சாவூர் மாவட்டத்துக்கே ராணியா நீங்க?
1: ஆமா மேடம்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா?
1: இல்ல தரச்சுதான் மேடம்.
0: சரிங்கம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: பாடல்
0: தருகின்றது பண்பலை, நன்றிமா.

பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:41 நாம் இணைந்திருக்கின்றோம் மனதோடு ராகம். இன்று அறிமுக நேயர்களை வரவேற்று இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யாருமா

0: Viking Bunions and Briefs.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்

0: பங்கேற்க காத்திருக்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
1: வேற ஒரு மிலிட்டரிக்கார் மூலமா தான் தெரிய வந்துச்சு. எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, எங்க அம்மா நம்பர் கால் வந்துச்சு. இந்த மாதிரி பேசினா கேட்டோன்னே எங்க அம்மாக்கு நாங்க பேசிருப்போம் எப்பயும் போலன்னு நினைச்சு நான் அந்த இதுல டியூட்டி போயிருக்காங்க நாளைக்கு வந்து பேசுவாங்கன்ற இதுல இருந்தேன் மேம். நான் நார்மலா இருக்கவும் எங்க அம்மா சரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பேசிருப்பாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேட்டேன், இல்ல என்னத்த கேக்குறாங்க, என்ன பேசினாங்க வச்சாங்களான்னு கேக்குறாங்க. என்ன என்ன கேட்டப்ப இல்ல பேசலையா அப்படின்னும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க புல்லட் போட்டிருக்குன்னு. ஆனா என்கிட்ட எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்பதான் கன்சீவா இருக்காங்க, எதுவும் சொல்ல வேணாம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர் ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ்வோ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
3: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
4: ஆமா, பெரிய மைக் ஜாக்சன்.
3: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு சாலையில போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம், அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்கள படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா, அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போயிட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குலுக்கலுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால் ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போக வேணாம், குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? நாலு சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது. அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான், இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு ஃப்ரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக். அவர் என்ன பண்ணார்னா, குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான், அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள், இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டுருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம் யாராக இருந்தாலும். ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான், கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யாரா அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி, ஆக்சிடெண்ட்டுனா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவன்.
0: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல்
2: எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் இதயத்தின் இனிய துடிப்பாக என்று மொழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 இதுவரை ரசித்தோம் அறிமுக உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் மனதோடு ராகம். இனி கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளோராயில் அனில் பாஸ்தாவின் வானவில் வரும் முன்பாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில்

ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா வழங்கும் வானவில்.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
8: நேயர்களின் என்ன கருத்துக்களோடு வண்ணம் பெறும் வானவில் இன்று கேட்கிறது, பாராட்டுங்கள் ஏன் எதற்கு என. பாராட்டு ஒருவரின் செயலுக்கு கிடைக்கும் வெகுமானம். தோள்களை தட்டி கொடுத்து சொல்ல வேண்டும் என்றில்லை. மனம் நிறைந்த ஒருவரின் பாராட்டு ஒரு வார்த்தை இன்னும் உத்வேகப்படுத்தும். பாராட்ட வேண்டும் ஏன் எதற்கு சொல்ல வரலாம். அறிமுக நேயர்கள் 2424 மகளிர் 2429 வழக்கமாக பேசுகிற நேயர்கள் 2424 மற்றும் ஒரு எண் 2903333 இந்த எண்ணிலும் பேசலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42. இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர்கள் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ வழங்கக்கூடிய சிறப்பு பரிசும் காத்திருக்கிறது. பரிசுகள் வருகிற 12ஆம் தேதி நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில் நடைபெறும் உதய விழா கொண்டாட்டத்தில் வழங்கப்பட இருக்கிறது. பாராட்டுங்கள் ஏன், உங்களின் கருத்துக்களை எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கிறார் ரவிச்சந்திரன்.

0: பாராட்டுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிருக்கோம். என்னங்க பெரிய விஷயம் பாராட்டுனா என்ன அப்படின்னா, இங்கே நண்பர்கள்ட்டெல்லாம் விசாரித்தப்போ பல பேர் சொன்னாங்க பாராட்டுனா என்ன கிடைக்கும், ஏன் பாராட்டணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பாராட்டினா மகிழ்ச்சி கிடைக்குங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம அவங்கள பாராட்டினோம்னா, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும், நல்லா செஞ்சுருக்காங்கன்னு பாராட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமை கிடைக்கும், வேலையை நல்லா செய்வாங்க, இன்னும் இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சாங்களோ அதை விட இன்னும் நல்லா செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க, ஒருவேளை நம்ம பாராட்டி அவங்க பெரிய ஆள் ஆகி அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்து, சார் நீங்கள் பாராட்டினீங்க அதனால தான் நான் அப்படி பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்லும்போது பாராட்டின நமக்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுறதா அந்த பாராட்டு, பாராட்டுறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுதா, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அந்த பாராட்டுங்கிற விஷயம் வச்சுருக்கா, இல்லை வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லலாம். வருக முதல் நீயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் கனியூர் சகாதேவன் பேசுகிறேங்க.
0: ஐயா சகாதேவன் ஐயா, உங்களுடைய வானொலியோட ஒலி அளவு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் தள்ளி வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். சொல்லுங்க ஐயா.
1: ஐயா பாராட்டுதல் எல்லாருக்கும் தேவையானது.
0: எதனால?
1: அதாவது எல்லாருக்கும் ஒரு பாராட்டும் போது நம்மளை பாராட்டுறாங்களா அப்படிங்கிறப்ப நம்ம மேற்கொண்டு நல்லா செய்யணும் அப்படிங்கிற அவளுக்கு எண்ணம் ஏற்படுது. இரண்டாவது, இப்ப நாம ஒரு செயல் செய்யறாங்கன்னா அவளை பாராட்டணும்னா நம்ம கையை இரண்டு கையை தட்டி ஒலி எழுப்பி செய்யும் போது அவளுக்கு நம்மளை இவ்வளவு தூரம் பாராட்டுறாங்களே அப்படின்பாங்க. நம்மளுக்கு வந்து அறிவியல் ரீதியா பாக்குறப்ப நம்மளுக்கு இந்த கையை தட்டும் போது ரத்த ஓட்டம் சீராதுங்கிறது ஒரு இதை இருக்குங்கய்யா.
0: இதய நோய்களை கூட கை தட்டுனா இதய நோய்கள் கூட வராது அப்படின்லாம் கூட மருத்துவ அறிவியல் சொல்கிறது. நன்றிங்கய்யா சகாதேவ நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:10.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய

0: ஜலைபாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
4: தங்க நகைகளுக்கு 60% தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
3: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி திண்டுக்கல்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: தம்பிய பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது.
7: ஜான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரீத்தி முகுந்தர் நடிக்கும் இதய முரளி இன்று முதல்.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
11: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
12: இது வானவில் பண்பலை 100.5. பாராட்டுங்கள் ஏன் என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
13: வணக்கம் ஐயா.
12: பேசு.
13: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சவீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கோங்க ஐயா. நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
13: நலமா இருக்கேன் ஐயா. மேகாத்து ஜில்லி ஜில்லி ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க ஏரியாவில்.
12: மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
13: தலைப்பு கேட்டேன். நான் வந்து உப்பளமும் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
12: சரிங்க.
13: தற்சமா ஒரு மாசத்துக்கு முந்தி குடும்ப பிரச்சனைக்காக சென்னைக்கு போக வேண்டிய இருக்கும் போது ஒரு பையனா தற்செயலாக தான் சேர்த்துருக்கேன்.
12: இல்லைங்க, அந்த இல்ல ஐயா, மன்னிக்கணும், அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. பாராட்டுறதுனால என்ன நன்மைன்னு மட்டும் சொல்லுங்க. உதாரணங்கள் வேண்டாம்.
13: அந்த அப்போ உப்பளத்துல வந்து அவன் வந்து சேர்த்து விட்டுட்டு போயிருந்தேன். போகும்போது பார்த்தா எனக்கு எங்கையோட அதிக அளவுக்கு அந்த உப்பளத்தினுடைய தன்மைகளை புரிஞ்சு அருமையா
12: செய்யிருந்தான். அதனால
13: அவன் அந்த பையனை பாராட்டி இன்ன வரைக்கும் அவன் என்னைய பாராட்டினதுக்கு போல எங்கும் அதிகமா நம்ம நல்ல என்கிட்ட பட்டுவோமா அவ்வளவு வேலைகளையும் பார்த்து நல்ல
14: வழங்கிக்கொண்டிருக்கும் வானவில்
15: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
16: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
17: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
18: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
19: கவுன்சிலிங் கோட் 2624.

0: பாராட்டுங்கள் ஏன் என்ற தலைப்போடு இன்றைய வானவில் வருக அடுத்த நேயர்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
1: நல்லா இருக்கீங்களா? ஐயா
0: நல்லா இருக்கீங்க. யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கோட்டையூர் சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன்.
1: பாராட்ட வேண்டியதுங்க, நம்ம பண்பலையில இருக்கிற அத்தனை பேரையும் பாராட்டணும் ஐயா.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க.
1: ஏன்னா நான் ஒரு ஆட்டோக்காரன். எங்கேயாவது ரோட்ல எதுவும் நடந்துச்சுன்னா கூட நான் டக்குன்னு பார்த்துட்டு நிக்க மாட்டேன்
0: ஐயா.
1: என்னால முடிஞ்ச உதவி செய்வேன், ஆனா செய்யறவங்களையும் பாராட்டணும்னு ஆசைப்படுவேன்.
0: இல்ல பாராட்டு கிடைக்கிறதுனால ஒருத்தருக்கு என்ன நன்மை? நீங்க ஒருத்தர பாராட்டுறீங்க, ஒரு ஒரு உற்சாகம் வரும்.
1: நன்றிங்க
0: சரவணன், நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர் வானவில் பண்பலை 100.5. வணக்கம். பேச
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: நன்றிங்க. நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் ஏசிசி ராஜு பேசுறேங்க.
0: சொல்லுங்க ராஜு.
2: பாராட்டுகள் எதற்கு ஏன் என்று சொல்லியிருக்கிறாங்க சார். ஆனால் பாராட்டுகள் ஏன் இருக்குன்னா, நாட்டில் ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஏழை எளிய மக்களுக்கு சில பேர் கேட்டு உதவி செய்கிறாங்க, கேட்காம உதவி செய்கிறாங்க. சில பேர் சொல்லி செய்கிறாங்க, சில பேர் சொல்லாமல் செய்கிறாங்க. அந்த மாதிரி உதவி செய்கிற போது அவங்களுக்கு மன நிறைவு பெறும். நல்ல மனம் இருந்தால் நாடே போட்டும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி உபகாரம் செய்வது உயர்ந்த மனம் என்று சொல்கிறாங்க. அடுத்தவர் மனம் மகிழ்ச்சி அடைந்தால் கொடுத்தவர் மனம் புகழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிற கருத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு நல்லது செய்யற போது இவர் மனநிலையை சிறப்பு படுகிறது. அவர் மேல்நிலை இன்னும் சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு அதிகம் வருது. அதனால அவர் பெருமையும் பாராட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஐயா.
0: நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. மேலும் மேலும் அந்த ஒரு விஷயத்த நல்லா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது பாராட்டுவதன் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம் கூறி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50ல இருந்து கலை செல்வீங்க அன்பு சகோதரருக்கு காலை வணக்கங்க.
0: சொல்லுங்கம்மா சகோதரி.
3: நீங்க ஒரு இப்போ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறீங்க. அப்ப நான் உங்களுக்கு வந்து பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கிறேன். அப்ப வந்து நீங்க வந்து அந்த ஊக்கப்படுத்துற மாதிரி, உங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகும். மேன்மேலும் நீங்க நல்ல பிறருக்கு நல்ல உதவிகளை செய்யக்கூடிய மனது உங்களுக்கு வரும். இந்த பாராட்டுங்கிறது ஒரு மனிதருக்கு எனர்ஜிக்கு மாதிரி,
0: உத்வேகம்,
3: ஊட்டச்சத்து மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலும், விளையாட்டுத்துறை, அறிவியல் துறை, எதாகட்டும் அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொன்னோம்னா அவங்க இன்னும் மேல்மேலும் அவங்க சிறந்து விளங்குவாங்க.
0: ஆகக்கூடிய பாராட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்க மருந்தாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னதாக வச்சுக்கலாங்கம்மா. நன்றிங்க சகோதரி, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:20.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
13: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
14: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
4: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
6: இது கோடை பண்பலை வானொலி 100.5. பாராட்டுங்கள் ஏன் என்ற தலைப்போடு இன்றைய வானவில் நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: முதலாளி, தென்காசி மாவட்டம் குருவிகுளம் ஒன்றியம் ஐயநிதியிலிருந்து அன்புடன் செல்வப்பிரபு முதலாளி.
6: செல்வப்பிரபு, சொல்லுங்க. நிகழ்ச்சி தலைப்பு கேட்டீங்களா?
7: கேட்டேன் முதலாளி. இப்பதான் முதல் தடவை உங்க கூட பேசுறேன் முதலாளி. ரொம்ப தடுமை, ரொம்ப நடுக்கமா இருக்கு.
6: ஒண்ணு இல்லை,
7: பிடிச்சிக்கிற சந்தோஷத்துல.
6: பரவாயில்ல, நிகழ்ச்சியில நீ உங்களோட பேசுறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. பாராட்டுறதுனால, நம்ம ஒருத்தரை பாராட்டினோம்னா அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது, அல்லது என்ன நன்மை கிடைக்குது, அல்லது நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத தான் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது செல்வ பிரபு?
7: முதலாளி, பாராட்டுங்கிறது அடுத்தவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. முதலாளி,
6: எப்படி உயிர் கொடுக்கறதுனா?
7: நம்ம பொண்ணையும் பொருளையும் கொடுத்தாலும் ஒரு நேரத்தில் அது காலியாக போயிடும் முதலாளி. பாராட்டுங்கிறது வந்து அவங்க கடைசி வரைக்கும் நம்ம சொல்ற வார்த்தை வந்து உயிருள்ள வார்த்தை முதலாளி. அவங்க கடைசி காலம் மட்டும் அதை நினைச்சு பார்த்து தைரியமா, மன தைரியமா இருப்பாங்க முதலாளி. அது மேலும் மேலும் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் முதலாளி.
6: நன்றிங்க செல்வ பிரபு, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. ஏறக்குறைய ஒருத்தருக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, காலம் கடந்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் ஒரு தோளோடு தோளாகவும் நிற்கும் அப்படின்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறோம். நேரம் 9:25.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5 பாராட்டுங்கள் ஏன் என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி வருக. அடுத்த நேயர் வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ரங்கப்பநாயக்கன் கஜலட்சுமி பேசுறேங்கண்ணா.
0: சொல்லுங்க சகோதரி கஜலட்சுமி.
1: அதாவது என் பையன் வந்து 12வதுல வந்து
0: இல்ல இல்ல இல்ல கஜலட்சுமி அதெல்லாம் வேண்டாம். அந்த உங்களுடைய சொந்த கதைகள்லாம் வேண்டாம். பாராட்டுறதுனால என்ன நன்மை கிடைக்குது, மத்தவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, நமக்கு என்ன நன்மை கிடைக்குது, அதை பொதுவா சொல்லுங்க.
1: அது என் பையன் வந்து அந்த இது எடுத்திருந்தப்ப அது வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் வாத்தியார் வந்து நல்லா பாராட்டி நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி பாராட்டினாங்க.
0: அப்படி சொன்னதுக்கு பிறகு இப்ப ரொம்ப நல்லா படிக்கிறாரு அவங்க பையன். தம்பி பேர் என்ன கஜலட்சுமி?
1: தினகரன்.
0: தினகரன் இன்னும் நல்லா படிக்க சொல்லுங்கம்மா. நன்றி நிகழ்ச்சி வந்தமைக்காக. வருக. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். கரூர் மனோஜ்குமார்.
0: சொல்லுங்க.
2: ஆண்டுகள் வெள்ளி விழா ஆண்டை தாண்டி வைர விழாவை தொட்டு கொண்டிருக்கும் கோடை பண்பலுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க மனோஜ்குமார். சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டங்க ஐயா. ஒரு விளையாட்டு போட்ட ஒருத்தர் தோல்வியிட்டான்னு வச்சுக்கோங்க ஐயா, அவருக்கு நம்ம தெம்ப பேசி நல்லா அறிவுறுச்சு அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்ன முறையோ அது நம்ம தட்டி கொடுத்து தோல் கொடுத்து தூக்கி விட்டு வச்சுக்கோங்க ஐயா.
0: அது ஆறுதல்ல நம்ம பாராட்டுறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்.
2: இல்ல பாராட்டு பேசினாலும் கூட நம்ம தெம்ப அவங்களோட தெம்ப இருக்குங்க ஐயா.
0: ஒரு ஆறுதல் வந்து எப்படி உத்வேகம் கொடுக்கிறதோ அது போலவே ஒரு பாராட்டும் உத்வேகம் கொடுக்கும்னு நீங்க சொன்னதாக நாங்களாக எடுத்துக்கிறோம் மனோஜ். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக. அடுத்த நேயர் வணக்கம். பேர் சொல்லுங்க
3: சார். வணக்கம் சார். மதுரை எஸ் ஆலங்குளம் சுந்தர விநாயகம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சுந்தர விநாயகம்.
3: சார் பாராட்டும் போது நம்ம ரெண்டு பேரும் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் சார்.
0: அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க சுந்தர விநாயகம், கேட்டுட்டு இருக்கோம். பாராட்டும் போது ரெண்டு பேருடைய மனசுமே ரொம்ப சந்தோஷப்படும். அடுத்து
3: அடுத்து அவங்களுக்கு அடுத்தடுத்து நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு உற்சாகம் வரும் சார்.
0: ஒரு ஆர்வம் ஏற்படும் நம்மளை பாராட்டிட்டாங்க. நன்றிங்க சுந்தர விநாயகம் நிகழ்ச்சி வந்தமைக்காக. வருக. அடுத்த நேயர் இது வானவில் பண்பலை 100.5. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யாருமா பேசுறீங்க சகோதரி?
4: திண்டுக்கல் மாவட்டம் மலைகொண்டம் முடிச்சு ராஜலட்சுமி பேசுறேங்கண்ணா.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி.
4: அண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம் வந்து நம்ம என்கரேஜ் பண்றத விட கடைசி ரேங்க் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணா முதல்ல வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கை தட்டிட்டே இருந்தா அவன் கடைசி ரேங்க் எடுக்கிற என்ன நம்ம கடைசியா எடுத்துட்டே இருப்பான் அப்படின்னு அவன் நினைப்பான்.
0: படிக்கு கீழே இருந்தாலும் கூட பாராட்டி அவங்கள மேல கையப்பிடிச்சு தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறோம் ராஜலட்சுமி. நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நேரம் 9:30.
5: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா வழங்கிய வானவில்.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
6: கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 100.5 இல் இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும்

வரும் பண்பலை நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருகிலுள்ள புக்கம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன. 27
2: ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
3: அடிடான்.

0: கோடை பண்பலையின் 27வது உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நேரம் 9:35.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
6: வைரம் கேரட் இருக்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
5: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
7: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் தமன் இசையில் இதயம் முரளி இன்று முதல்.
8: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
0: சொல்லுங்க பேச்சு முத்து.
1: சார், இப்ப இந்த திறமைக்கும் திறமையானவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ரெகக்னைஸ், ஒரு அங்கீகாரம் தான் இந்த பாராட்டு. இந்த பாராட்டும் போது என்னன்னா, தொடர் முயற்சிக்கு வந்து ஒரு அடித்தளமா இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமா இருக்கும். எப்படி ஒரு கட்டடத்துக்கு பேஸ் மட்டும் நல்லா இருந்தா தானே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி இப்ப நீங்க எத்தனையோ முறை என்னை பாராட்டிருக்கீங்க சார். அதாவது கலக்கல் வண்ண துறையை, திக்குமுக்கு வண்ண துறைகளை பாராட்டும் போது எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். தொடர்ந்து அதிகமா எழுதணுங்கிற ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும்.
0: நன்றி பேச்சு முத்து, நிகழ்ச்சி வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: ரவிச்சந்திரன் சார், இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் சார். நலமா சார்?
0: நல்லா இருக்கும் குணசேகரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார். சார், 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. வாங்க உதய விழாக்கு, சொல்லுங்க குணா.
2: நன்றி சார். சார், பாராட்டுங்கள் ஏன் கேட்டிருக்கீங்க? ஒருவர் வந்து சார், வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நம்ம பாராட்டணும் சார். ஏன் பாராட்டணும் சார்? பாராட்டுவதால் வந்து ஒரு புத்துணர்ச்சி, மன மகிழ்ச்சி, தைரியம், சோர்வு எல்லாம் ஏற்படும். அதிக மதிப்பெண் பெற்று நல்ல வாழ்க்கையில வந்து நல்ல சாதனை புரியறதுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் சார்.
0: நன்றிங்கண்ணா. அப்படின்னு நாமளும் நம்புவோம். நேரம் 9:40.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
8: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
9: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
8: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
0: நேரம் 9:41. இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர்.
10: வணக்கம். ஈரோடு கொண்டைமலையத்திலிருந்து தமிழ் செல்விங்க ஐயா.
0: வணக்கம் தமிழ். சொல்லுங்கம்மா சகோதரி.
10: பாராட்டு அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டதுங்க.

0: யா பாராட்டுபவருக்கு பெருந்தன்மையும் பாராட்டு பெறுபவருக்கு சுகமான சுமையாவும் இருக்குங்கய்யா.
1: அது சுமையுமா இருக்கு அதுல பாராட்டும் போது.
0: கண்டிப்பா நீங்க உங்க மனைவி பார்த்த ரசம் அருமைமான்னு சொல்லி பாருங்க. அந்த அம்மா நாளைக்கு இதை விட எப்படி ரசம் வைக்கலாம்.
1: இல்ல அது சுகம் அது சுமைன்னு சொன்னீங்களே அதுக்காக கேக்குறேன்.
0: சுமைதான் அது. நீங்க ஒருத்தர் முதல் மதிப்பெண் வாங்குற மாணவனை பாராட்டிட்டீங்கன்னா அவன் இன்னும் மதிப்பெண் வாங்கணுங்கிறது மிகப்பெரிய சுமை தானே. அதை தக்க வச்சுக்க அவன் இன்னும் உழைக்கணும்ல.
1: ஓ அந்த சுமை.
0: அந்த சுமை சுகமான சுமை. இது கஷ்டமான சுமை இல்லைங்க. அப்ப ஒருத்தர் பாராட்டிட்டீங்க அப்படின்னா அதை தக்க வைக்கணும் தக்க வைக்கணும்னு திரும்ப அவங்க உழைப்பாங்க. அப்போ ஒரு சுகமான சுமையா அது மாறுது அவங்களுக்கு. நீங்க மனம் திறந்து பாராட்டினீங்கன்னா அது உங்க பெருந்தன்மையை காட்டுது.
1: பெருந்தன்மை
0: இப்படிதாங்க இருக்கு.
1: நன்றிங்கம்மா தமிழ் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஏ வணக்கம்.
1: பேர் சொல்லுங்கய்யா.
2: சேலம் மாவட்டம் மானத்தால் ஓலப்பட்டி பழனிசாமி பேசுறேங்க ஐயா. நிலையத்துல அனைவரும் நலமாங்க ஐயா.
1: நல்லா இருக்கும் பழனிசாமி சொல்லுங்க.
2: அதாவது பாராட்டுங்க ஐயா. வந்து எப்படின்னா தயங்கி தயங்கி ஒரு வேலைகள் ஏதோ இந்த மாதிரி தயங்கி தயங்கி நிக்கல அது வந்து தயங்கி நிக்காத நம்ம வந்து அது தகுதிப்படுத்தணும். தகுதிப்படுத்தணுமா அவங்க மேல் மேலும் அவங்க அந்த வேலைக்கு முன்னேறுவாங்க. முன்னேற முன்னேற முன்னேற அவங்க இன்னும் மேல் மேலும் முன்னேறுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊக்கப்படுத்தணும் அவங்கள. ஊக்கப்படுத்தணுமா கண்டிப்பா அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதே அந்த பெரிய ஆள் அளவுக்கு ஆகி இன்னைக்கு நம்மள வந்து பாராட்டுறாங்க.
1: நன்றிங்க பழனிசாமி. அதான் புரியுது நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு. ரொம்ப உழைக்கிறதுக்கோ அல்லது மேலே வர்றதுக்கோ ரொம்ப தயக்கத்தோடு இருக்கிறவங்களாம் கைப்பிடிச்சு தூக்கி விடணும் அப்படின்ற மாதிரியான உங்கள் பதிவு இருக்குது. அடுத்த நேரை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில் பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: ஒரு ப்ரோ பாய் நான் பட் உனக்கென மாற பார்த்தேன், சரியான லக்ஷரி லைஃப் உனக்கு கொடுக்க
2: இது வானவில் பண்பலை 100.5. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
3: மதுரை மாவட்டம்
2: தலைப்பு கேட்டீங்களா சொல்லுங்க.
3: அதாவது பாராட்டுக்குரிய வந்து ரொம்ப முக்கியமானது சார்.
2: எதனால
3: இன்னைக்கு பாராட்டுலன்னா நீங்க நம்ம பெரிய பெரிய விஞ்ஞானிகளை பார்க்க முடியாது. அப்துல் கலாம் போன்ற ஒரு ஒரு நபர்கள் ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பார்க்க
2: முடியாது.
3: பாராட்டு உத்வேகமே
2: உத்வேகம்
3: அடையாளுக்கு நெய்ய ஊத்துற மாதிரி ஊத்த ஊத்த எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க.
2: அந்த மாதிரி அவங்க உத்வேகம் கிடைக்க கிடைக்க அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படிங்கறத தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க முருகவேல். வருக அடுத்த நேயர், நிறைவான நேயரும் கூட. வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: ஹலோ, நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சுகோ சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம் சொல்லுங்க நண்பா.
4: கோடை பண்பலைக்கு 27வது நாள் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்.
4: ஒருவரை மனதார பாராட்டும் போது அவருடைய செயல் வந்து மெருகேறுதுங்க.
2: மெருகேறுகிறது, செயல் மெருகேறுகிறது. அடுத்து
4: அவருடைய செயல் வந்து மெருகும் நிறைய பாராட்டப்பட்டிருக்காது. நான் வந்து எப்படின்னா ஆறாம் வகுப்பு வேடிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் மாணவர்கள் வந்து எனக்கு வந்து நல்லா பாராட்டி ஊக்குவிச்சாங்க. வந்து நான் 427 மதிப்பெண் பெறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கேன்.
2: நன்றிங்க சண்முக சுந்தரம், வாழ்த்துக்களும் கூட உங்களுக்கு. ஒரு ஒரு பாராட்டு ஒரு ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் அது மிகப்பெரிய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறத தான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். பாராட்டுங்கள் ஏன் என்றுதான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறது நிகழ்ச்சி. பொதுவாக வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அன்பை பெற வேண்டும், மரியாதையை பெற வேண்டும், மற்றவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். இப்படியாக இது போன்றவைகளில்

மனிதர்கள் இயல்பாக எதிர்பார்க்கும் இன்னொன்று அவர்களுக்கான அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தின் ஒரு அழகிய வடிவம்தான் பாராட்டு. பாராட்டு என்பது வெறுமனே ஒருவரை மகிழ்ச்சியடைய செய்வதற்கான வார்த்தை அல்ல. அது ஒரு மனிதரின் முயற்சியை நாம் கவனித்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஒருவருடைய உழைப்பை மதிக்கிறோம் என்பதற்கான வெளிப்பாடு. ஒருவருடைய அர்ப்பணிப்புக்கு வார்த்தைகள் கொண்டு நாம் தரும் வெகுமதி. ஒவ்வொரு மனித மனத்திற்கும் ஏதோ ஒரு ஊக்கம் தேவைப்படுகிறது. ஒருவரின் ஒரு நல்ல செயலை பாராட்டும் போது அவர் கண்களில் ஒரு ஒளி பிறக்கும். அந்த ஒளி அவரது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மொழி மட்டுமல்ல, தன்னாலும் முடிந்திருக்கிறது என்ற அவர் நம்பிக்கையின் பிறப்பு அது. பாராட்டு ஒரு மனிதனுக்குள் நம்பிக்கையை உருவாக்குகிறது. ஒரு மனிதனின் திறமை பல நேரங்களில் பாராட்டுகளால் வளர்கிறது. ஒரு ஆசிரியரின் பாராட்டு ஒரு மாணவனின் எதிர்காலத்தையே மாற்றலாம். ஒரு பெற்றோரின் பாராட்டு ஒரு குழந்தையின் தன்னம்பிக்கையை வளரச் செய்யலாம். ஒரு அதிகாரியின் பாராட்டு ஒரு பணியாளரின் ஆர்வத்தை இரட்டிப்பாக்கலாம். ஒரு நண்பரின் பாராட்டு நமது அடுத்த முயற்சிக்கான கதவை திறந்து வைக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுவது மிகப்பெரிய பரிசுகள் அல்ல, சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு உண்மையான பாராட்டு. பாராட்டை பெறுவது மகிழ்ச்சி என்றால் பாராட்ட தெரிந்திருப்பது ஒரு உயர்ந்த பண்பு. ஏனென்றால் மற்றவர்களின் நல்லதை பார்க்கும் மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை. சிலர் குறைகளை சுட்டிக்காட்டுவார்கள், நிறைகளை கவனிக்க மாட்டார்கள். பாராட்டுவது பாராட்டப்படுகின்றவரை மட்டுமல்ல, பாராட்டுகின்றவரையும் உயர்த்துகிறது. ஒருவரை மனதார பாராட்டும் போது மனிதனுக்குள் இருக்கும் பொறாமை எண்ணம் குறைகிறது, போட்டி மனப்பான்மை குறைகிறது. மற்றவர்களின் வெற்றியை அச்சமாக பார்க்காமல் மகிழ்ச்சியாக பார்க்கும் மனநிலை உருவாகிறது. அதுவே அவருடைய குணத்தையும் அழகாக்குகிறது. நாம் வாழும் இந்த உலகில் திறமையான மனிதர்களுக்கு குறைவில்லை. ஆனால் மற்றவர்களின் திறமையை மனதார பாராட்டும் மனிதர்கள்தான் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கிறார்கள். பாராட்டு என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் மரியாதை, நம்பிக்கை, ஊக்கம். ஒரு திறமைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஊக்கம் பாராட்டு மட்டுமல்ல, அதற்கான அங்கீகாரம். அங்கீகாரம் கிடைக்காத திறமை மெல்ல மெல்ல தன்னை சுருக்கி கொள்ளும். ஒரு உண்மையான பாராட்டு ஒரு மனிதனின் மகிழ்ச்சியை மட்டும் அதிகரிப்பதில்லை, அது அவனுடைய அடுத்த முயற்சிக்கு தொடக்க புள்ளியாகவும் இருக்கிறது. அங்கீகாரம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் பரிசு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் உருவாகப் போகும் பல நன்மைகளுக்காக நாம் செய்யும் முதலீடு. நல்லதை பாராட்டுவோம். அமெரிக்க நினைவு குறிப்பு எழுத்தாளர் கட்டுரையாளர் மாயா ஏஞ்சலோ சொன்னார், நீங்கள் சொன்னதை மக்கள் மறந்துவிடலாம், நீங்கள் செய்ததையும் மக்கள் மறந்துவிடலாம், ஆனால் அவர்களை நீங்கள் எப்படியாக உணர வைத்தீர்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று. அவர்களை நீங்கள் எப்படியாக உணர வைத்தீர்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று. வள்ளுவத்தின் 233வது குறள் இப்படி சொல்கிறது, ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது ஒருவர் பெற்ற புகழைத் தவிர வேறெதுவும் இல்லை என்று. ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். வணக்கம் நேயர்களே.

0: பாராட்டுங்கள் ஏன் என்ற தலைப்பில் இன்று நிகழ்ச்சியில் மொத்தமாக பேசினவங்க 16 பேர். அதில் ஏறக்குறைய கொஞ்சம் பொருத்தமில்லாத பதில்களாக அல்லது கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய பதில்களாக ஒரு 4 பேருடைய பதில்கள் அப்படித்தான் இருந்தது. மீதம் வந்து 12 பேருடைய பதில்கள் இருக்குது. அந்த 12 பேரில் வந்து 10 பேர் வந்து எப்படி பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகிழ்ச்சி, உற்சாகம், வேலையை நல்லா செய்வாங்க, உத்வேகம் கிடைக்கும், இன்னும் நல்லா செய்யணுங்கிற எண்ணம் வரும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஒட்டி அது உண்மைதான். ஆனாலும் கூட அவையெல்லாம் மேலோட்டமான பதில்கள், எல்லோருடைய பார்வையிலும் இருக்கக்கூடிய பதில்களாக அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 12 பேரில் ஒரு 10 பேர் அப்படி தான் பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் மிச்சம் 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து அவங்க தமிழ், இன்னொன்று கேஎன் பாளையம் பேச்சுமுத்து. இந்த 2 பேர் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஒன்று தமிழ் சொன்னதில் வந்து தமிழ்ச்செல்வி அவர்கள் சொன்னதில் பெருந்தன்மை அப்படின்னு சொன்னாங்க. அது பாராட்டுகின்றவரை போய் சேரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று அங்கீகாரம், அது வந்து ஆழமான சிந்தனைக்கு வித்திடக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து அவர்களுக்கு சிறப்பு பரிசு.
1: வாழ்த்துக்கள் நேரே. உங்களுக்கான பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ.
2: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் மூவா மாணிக்கம்மன் கோ, நிலக்கோட்டை.
1: பாராட்ட வேண்டும். பாராட்டு மற்றவருக்கு நாம் தரும் வெகுமானம், மரியாதை, அங்கீகாரம், உத்வேகம், உற்சாகம். பாராட்டுவோம் மனதார, பாராட்டுவோம் நல்லவைகளை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ரவிச்சந்திரன். கோடை பண்பலை 100.5 இனி பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பு அளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதி தேர்வு நடைமுறைகள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: திசைகளெட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலைய கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோளா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மள கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சிட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆளுமைகளை சந்தித்து பேசுவது வழக்கம். அந்த வகையில இந்த வாரம் நாம் சந்திக்கக்கூடிய நபர் ரொம்பவே வித்தியாசமானவர். ஆரம்ப கட்டத்தில் எல்லை பாதுகாப்பு வீரராக பணி, அதிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு அரசு பள்ளி மாணவர்களிடையே எழுதக்கூடிய பழக்கத்தையும் வாசிப்பு பழக்கத்தையும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னார்வலர்களை இணைத்து எழுதுக என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசு பள்ளி மாணவர்களை எழுத்தாளர்களாக உருவாக்கி வருகிறார். முன்னாள் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சார்ந்தவர் கிள்ளிவளவன், அவர்தான் இந்த நற்பணியை முன்னெடுத்து வருகிறார். அவரைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கிறோம். சந்திக்கலாமா அவரை? ஐயா வணக்கங்க. ஐயா
1: வணக்கம். கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னோட காலை வணக்கம்.
0: நல்ல நாளில் உங்களை சந்தித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா.
1: மகிழ்ச்சி.
0: முதல்ல உங்களுடைய எழுதுக அமைப்பு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: எழுதுக இதோட நோக்கம் மாணவர்களை புத்தகம் வாசிப்பு, அவங்கள வந்து புத்தகம் எழுத வழி நடத்தி அவங்கள வந்து எழுத்தாளர்களாக உருவாக்குறது, தமிழ் மொழியை வந்து செம்மைப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் தாய்மொழியில் தூய்மையாக பேசவும் எழுதணும், இதை வந்து முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படுது. இதோட தொடக்க புள்ளி எங்கேருந்து இது தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன். நான் வந்து கடந்த 24 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு

இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வந்து பல ஆண்டுகள் பணியில் இருந்திருக்கோம். அப்படி நாங்கள் எல்லையில் பணியில் இருக்கும்போது ஒவ்வொரு ரக்ஷாபந்தன், புத்தாண்டு, தீபாவளி, கிறிஸ்துமஸ், சுதந்திர தினம், குடியரசு தினம், இது போன்ற நாட்களில் வந்து நாடு முழுக்க வந்து பள்ளி மாணவர்கள் எழுதின வாழ்த்து கடிதங்கள் வந்து எங்களுக்கு பார்டருக்கு வந்து சேரும். நாங்கள் பணியை தாண்டி ஓய்வு நேரங்களில் அந்த கடிதங்களை பிரித்து படிக்கிறது வழக்கம். அப்படி பலமுறை நான் வந்து கடிதங்களை படிச்சிருக்கேன், வியந்திருக்கேன். முகம் தெரியாத ஏதோ ஒரு பள்ளியிலிருந்து, கிராமப்புறத்திலிருந்து மாணவர்கள் அந்த பிஞ்சு கைகளால் நம்மளை நினச்சி, அதாவது எல்லையில் இருக்க அந்த வீரர்களை நினச்சி அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்பும்போது அந்த கடிதங்கள் அந்த எல்லையில் இருக்கிற நம்ம கையில் கிடச்சி அதை நம்ம பிரித்து படிக்கும்போது அந்த உணர்வு வந்து அலாதியானது. அந்த மாணவர்களுக்கு நம்ம யார் எங்கே இருக்குன்னு எதுவும் தெரியாது, ஆனால் தன்னோட நாட்டை வந்து எல்லையில் பாதுகாக்கிற அந்த வீரர்களுக்கு உணர்வு ரீதியாக அவங்க வந்து வாழ்த்து சொல்லி நம்மளோட ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த விஷயம் வந்து என்னை முதல்ல வந்து கவர்ந்தது. அதனால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த கடிதங்களை வந்து தொடர்ச்சியாக நான் வந்து நிறைய நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். இரவு நேரங்களாக இருக்கட்டும், பகல் நேரங்களாக இருக்கட்டும், பணி நேரம் போக அந்த மாதிரி கடிதங்கள் வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்தது அதை படிக்கிறது வழக்கம். தொடர்ச்சியாக வாழ்த்து கடிதங்கள் வருது. தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஏதாவது கடிதங்கள் வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது தான் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். நான் வந்து தேடி பார்க்குறேன், பல சந்தர்ப்பங்களில் வந்து பார்க்கும்போது எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்த அந்த கடிதங்கள் எனக்கு தென்படலை. இதுக்கு முன்னாடியே வந்ததா எந்த தகவலும் இல்லை. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேரலை, ஏன் அவங்களுக்கு இப்படி இந்த விஷயத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. உடனே அடுத்த வருஷம் நான் வந்து 2 மாதங்கள் விடுமுறை வரேன். விடுமுறையில் வரும்போது அந்த 2 மாதம் முழுக்க முழுக்க அஞ்சல் அட்டைகளை நான் எடுத்துக்கிட்டு காலையில் கிளம்புனா ஒரு 4-5 பள்ளிக்காவது நேரில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த தலைமை ஆசிரியர் அனுமதி பெற்று பார்டர் எல்லைனா என்ன, எல்லையில் வீரர்கள் எப்படி நாட்டை பாதுகாக்கிறாங்க, எல்லையில் என்ன நடக்கும், இந்த விஷயங்களை அவங்களுக்கு இயல்பாக எடுத்து சொல்லி ஒரு சின்ன ஒரு புரிதலை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அஞ்சல் அட்டைகளை அவங்ககிட்ட கையில் கொடுத்து அவங்க மனசில் நாம் எடுத்து சொன்னதை பற்றி அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நன்றி வாழ்த்து என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் எழுத வச்சு தமிழ் அனுப்ப ஆரம்பிச்சோம். இதுதான் தொடக்கம். இந்த மாணவர்கள் எல்லைக்கு வாழ்த்து கடிதங்கள் எழுதின அந்த முதல் பகுதி, இதோட பரிணாம வளர்ச்சி தான் எழுதுக புத்தகம் எழுதும் இயக்கம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும்

0: ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் கையாடு நடிக்கும் இதய முரளி இன்று முதல்.
6: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
10: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
11: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் எழுதுக அமைப்பின் கிள்ளிவளவன்.

0: அந்த புதிய பரிணாமத்தில் எழுதுக இயக்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாகுது, அதன் மூலமாக என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் செய்ய தொடங்குனீங்க?
1: ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பள்ளியாக வந்து இது வரைக்கும் நம்ம 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிருக்கோம் அரசு பள்ளிகளுக்கு. அப்படி பள்ளிகளுக்கு போகும்போது சில பள்ளிகளுக்கு வந்து காலையிலேயே நான் போயிடுறேன். அப்போ அந்த வழிபாட்டு நேரத்தில் வந்து சில பள்ளிகளில் வந்து ஏதாவது ஒரு முன்னாள் நடந்த ஒரு போட்டியில் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க, அந்த சான்றிதழ் பரிசை வந்து அவங்க வழிபாட்டு நேரத்தில் கொடுப்பாங்க. அப்படி ஒரு சில பள்ளிகள் வந்து நம்ம பள்ளிக்கு இவர் வந்திருக்காரு, இவர் கையால் கொடுப்போம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி கொடுப்பாங்க. அப்படி அந்த சான்றிதழ் பார்க்கும்போது ஒரு மாணவர் வந்து கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் அப்படின்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த சிந்தனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மனசில் அசை போடும்போது நம்ம மாணவரோட திறமை ஒரு கட்டுரை போட்டி அளவில் தான் நிர்ணயிக்கப்படுதா, இதை ஏன் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு என்னோட நண்பர்கிட்ட நான் இதை ஆலோசிக்கிறேன். நிச்சயமா நம்ம அதை தாண்டி மாணவர்களை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாகுது. அந்த இரவுல முடிவு பண்றது தான் மாணவர்களை நாம வந்து புத்தகம் எழுத வைக்கணும் அப்படின்ற விஷயம். அந்த முதல் முயற்சி வந்து தமிழ்நாடு முழுக்க தொடங்கி 630 மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருந்தோம் 2021. அந்த 630 மாணவர்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 புத்தகங்கள் அந்த ஆண்டே வெளியாச்சு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க இதை விரிவுபடுத்தி 32 மாவட்டங்கள் நாங்கள் இதை கொண்டு போயிட்டு மாணவர்களை பயிற்சி கொடுத்தோம். அந்தந்த பகுதிகளையே நாங்கள் பயிற்சி வகுப்புகள் நடத்தி தொடர்ந்து அவங்கள வழி நடத்தணும். இதுக்காக தன்னாளர்களாக யாரெல்லாம் வந்து முன் வந்தாங்களோ அவங்க மூலமாக அந்த மாணவர்களை வந்து தொடர்ந்து கண்காணித்தோம், அவங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணோம். இந்த 3500 மாணவர்கள் அந்த ஆண்டு மட்டும் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 150 நூல்கள் முனைவர் இறையன்பு ஐயா அவர்கள் வந்து தலைமை தாங்கி அந்த நூல்களை வெளியிட்டாங்க. தொடர்ந்து நம்மளோட இறையன்பு ஐயா இந்த இயக்கத்தோட நோக்கம், இதோட செயல்பாடுகள், இதில் இருக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தரோட அர்ப்பணிப்பு இதையெல்லாம் பார்த்து இந்த நோக்கம் இன்னும் விரிவாக போய் சேரணும், இது காலத்தின் கட்டாயம் அவசியம், தமிழ்நாட்டில் வந்து இந்த வாசிப்பு எழுத்து தமிழ் மொழிக்காக இப்படி நம்ம செயல்படுத்து ரொம்ப தேவை, அதனால் இதை வந்து திட்டமிட்டு செயல்பாடுகள் வந்து நேர்த்தியாக வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஐயா வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வழிநடத்தி இந்த எழுதுக இயக்கத்தை வந்து முழுமையாக தன்னோட ஒரு வாரிசாக நினச்சி வழி நடத்திட்டு வராங்க.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் எழுதுக அமைப்பின் கிள்ளி வளவன்.
1: புத்தக வாசிப்பு என்பது வேறு, புத்தகம் எழுதுதல் என்பது வேறு. என எழுதுதல் அப்படின்றது ஒரு தொடர் நிகழ்வு, ஒரு நாளில் அது உருவாகிறதில்லை. எழுத்தாளர்களும் ஒரு நாளில் உருவானவர்களும் அல்ல. காலத்தால் அழியாத புத்தகங்களை கொடுக்கணும் அப்படின்றப்ப வாசிப்பு அதிகமாக இருக்கணும். அதுக்கான தயாரிப்பு எழுதுதல் அப்படின்றது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கணும். அதுக்கு பெரியவங்க தயாராகிறதுன்றதே சவாலான ஒரு பணி. அப்படி இருக்கும்போது குழந்தைகளை நீங்கள் தெரிவு செய்து அதற்கான களத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த செயல் திட்டம் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன் சுருக்கமா.
2: மாணவர்கிட்ட திறமைகள் இருக்குது, அதை வெளி கொண்டு வர வழிமுறைகள் தான் வேறு வேறு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். சில மாணவர்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக இந்த ஆர்வம் இருக்குது, புத்தக வாசிப்பு இயல்பாகவே இருக்குது. அதை வந்து வெளிக்கொண்டு வர வழிமுறையை தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ஒரு ஆர்வத்தில் எந்த மாணவர்கள் முன் வராங்களோ அந்த முன் வர மாணவர்களை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்குறோம். அவங்கள தொடர்ந்து ஓராண்டு வழி நடத்துகிறோம். அவங்க எந்த கதைக்களத்தில், கதை, கவிதை, கட்டுரை எதில் அவங்க வந்து எழுத முடியும், எதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கதைக்களத்திலேயே அவங்கள எழுத வைக்கிறோம். அப்படி எழுதுறது தான் இந்த எழுத்து பயணம். இது வந்து ஒரு நாள் இரண்டு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. நேரடி பயிலரங்கம், இணையவழி பயிலரங்கம், தொடர்ந்து வழிகாட்ட ஒரு ஆசிரியர், இந்த மாதிரி தொடர் பயிற்சி, தொடர் முயற்சிகள் தான் இந்த புத்தகம் எழுதுகிற விஷயம். இதனால தான் அந்த மாணவர்கள், நான் உதாரணத்துக்கு ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கூட அருமையா ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்கிறாங்க. தொடக்கத்துல அவங்களே நம்ப மாட்டாங்க, நம்மளால எழுத முடியும் நம்பிக்கை இருக்காது. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வியப்பு, இந்த புத்தகத்தை நான் தான் எழுதணும் அப்படின்னு.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் எழுதுகா அமைப்பின் கிள்ளி வளவன். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்றப்போ 5 விரல்கள் எப்படி மாறுபடுது, அது மாதிரி குழந்தைக்கு குழந்தை வந்து திறமை அப்படின்றது மாறுபடும், அவங்க தேர்ந்தெடுத்துக்கிற அல்லது விரும்பக்கூடிய களம்ன்றதும் மாற வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, அவங்களுக்கு இந்த களம் பொருத்தமாக இருக்கும்ன்றதை எப்படி புரிய வைக்கிறீங்க?
1: இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கதை சொல்லுதல், அந்த கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சிந்திப்பாங்க, அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போது ஒரு குறுநாவல் வடிவில் அவங்களோட எழுத்துக்கள் வெளிப்படும். ஒரு சில மாணவர்கள் வந்து அந்த தொடர்ச்சி இல்லை அந்த கிரியேட்டிவிட்டியில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு எந்த இடத்துலையும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படாமல் அவங்கள வந்து சின்ன சின்ன கதைகளாக எழுத வைக்கிறோம். உதாரணத்துக்கு தன்னோட தெருவில் ஒரு பூ வியாபாரம் செய்கிற பாட்டியை பற்றி ஒரு கதை, தன்னோட தோட்டத்தில் இருக்கிற ஒரு செடியை பற்றி ஒரு கதை, இப்படி அந்த கதைகள் கட்டமைக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு மாணவி வந்து ரோட்டோர உளுந்த வடைன்னு ஒரு கதை எழுதியிருப்பாங்க. பள்ளிக்கு போகும்போது அந்த ரோட்டோர ஒரு பாட்டி வடை எடுத்துட்டுருப்பாங்க. தான் தினசரி பார்க்குற ஒரு சம்பவத்தை அப்படியே கதையாக மாற்றுறது தான் இதோட அடிப்படை.
0: புத்தகங்கள் எழுதி வாங்குறீங்க குழந்தைகள் கிட்ட இருந்து, அது அச்சாக்கம் வெளியீட்டு பணின்றது இன்னும் ஒரு அடுத்த ஒரு பரிணாமம், அந்த பணிகள் எப்படி பண்றீங்க?
1: இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னார்வ அடிப்படையில் நடக்கிற ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் பணம் பொருளாதாரம் கட்டணம் எதுவும் கிடையாது.
0: இப்போ எத்தனை தன்னார்வலர்கள் உங்களோட இருக்காங்க?
1: இது வரைக்கும் நம்ம ஒரு 60 தன்னார்வல், அதாவது பல துறை சேர்ந்த ஆளுமைகள் வந்து ஒரு கூட்டமைப்பாக இதில் இணைஞ்சிருக்காங்க.
0: எந்த மாவட்டங்கள்
1: வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவங்க, வெவ்வேறு துறை சேர்ந்தவங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நோக்கத்துக்காக மட்டுமே தோள் கொடுத்துருக்க நல்ல உள்ளங்கள்
0: சிறப்பு.

0: ஆசிரியர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள், விவசாயிகள், இல்லத்தரசிகள், இப்படி பல்வேறு துறையைச் சேர்ந்த ஆளுமைகள் ஐக்கியமாயி இந்த விஷயத்துல மாணவர்களை வழிநடத்துறதுக்காக வழிகாட்டி ஆசிரியர்களை அவங்க பணிபுரியுறாங்க. மாணவர்கள் எழுதி முடிக்கிறாங்க, தினசரி அவங்க நோட்டுகள் அவங்களோட கதைக்களம் என்ன, கதை, கவிதை, கட்டுரை முடிவானதுக்கு அப்புறம் அந்த கதைக்களத்தில் அவங்க எழுத தொடங்கும் போது அந்த மாணவருக்கான வழிகாட்டி ஆசிரியர் அந்த விஷயங்களை தினசரி கண்காணிப்பாங்க. அவங்க எழுதி அனுப்புறத உள்ளூர்ல அந்த வழிகாட்டி ஆசிரியர் இருந்தாலும் நேரடியாக அவங்க சந்திச்சு அந்த மாணவர் வந்து ஊக்கப்படுத்துவாங்க, அவங்க எழுத்துக்களை படிச்சு பார்த்து திருத்தம் சொல்லுவாங்க. அந்த வழிகாட்டி ஆசிரியர் வெளியூர்ல இருந்தாங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா அவங்களுக்கு அனுப்புவாங்க, தேவையான திருத்தங்களை அவங்க சொல்லுவாங்க. இப்படி அந்த எழுத்தை வந்து செம்மைப்படுத்துற பணி தினசரி நடக்கும். ஒரு கட்டத்தில் அந்த கதைகள், ஒரு மாணவர் ஒரு 50 கதைகள் 30 கதைகள் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா அதை முழுமையா அந்த வழிகாட்டி ஆசிரியர் தினசரி பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அதை தொகுத்து அந்த மாணவருக்கு அடுத்த கட்டம் பயிற்சி கொடுக்குறோம். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி தட்டச்சு செய்யலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கோம். அப்ப அந்த போன்ல வாய்ஸ் டைப்பிங் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து அந்த மாணவர் தன்னோட நோட்டு புத்தகத்துல எழுதி வச்ச அந்த கதைகளை அந்த மாணவர் மூலமாவே தட்டச்சு செய்ய வைக்கிறோம். அவரே ஒரு வேர்ட் ஃபைல் கிரியேட் பண்ண வைக்கிறோம். அந்த வேர்ட் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் முதல் கட்டமா அந்த மாணவர் முதல் வாசகராக இருந்து தன்னோட எழுத்துக்களே வாசிச்சு பார்ப்பாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க சரி பண்ணால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு அந்த மாணவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். அந்த மாணவர் முதல் வாசகராக அந்த எழுத்துக்களை வாசித்து அவருக்கு என்ன இன்னும் சரி பண்ணணும்னு தோணுது அதை சரி பண்ணதுக்கப்புறம் அந்த மாணவரோட வழிகாட்டி ஆசிரியர் அதை சரி பார்ப்பாங்க, பிரதித்தம் செய்வாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் எழுதுக ஒருங்கிணைப்பு குழுவுக்கு வரும். அந்த எழுதுக ஒருங்கிணைப்பு குழுவினர் வந்து மறுபடியும் 3வது முறை அந்த எழுத்துக்களை வாசித்து நேர்மறையாக இருக்கா, ஏதாவது தவறான கருத்துக்கள் முன்வைக்காமல் இருக்கா, பில்கரிசம், அதாவது பிற எழுத்துக்கள் அந்த மாணவர் கையாண்டு இருக்காரா, தன்னோட சொந்த சிந்தனை தானா, இதையெல்லாம் உறுதிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆசிரியர்கள், இலக்கிய ஆர்வலர்கள்கிட்ட வந்து பிழைத்திருத்தத்துக்காக கொடுப்போம். அவங்க வந்து இறுதி கட்டமாக அதை சரிபார்ப்பு பண்ணி பிழைத்திருத்தம் பண்ணிட்டாங்கன்னா அந்த எழுத்துக்கள் வந்து இறுதி கட்டமாக பதிப்பகத்தாருக்கு நம்ம கொண்டு போகும். பதிப்பகத்தார்கிட்ட கொண்டு போகும்போதும் இது வந்து இது வரைக்கும் நம்ம பதிப்பகத்தாரிலையும் வந்து ரொம்ப சமூக அக்கறையோட யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பதிப்பகத்தார அன்னைக்கு இந்த மாணவர்கள் எழுத்துக்களை வந்து நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்தோங்க சொல்லும் போதே அவங்க இது இவ்வளோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு வாசிப்புக்காக எழுத்துக்காக இதெல்லாம் நீங்கள் செய்றீங்க, எங்களோட பங்களிப்பா நாங்கள் இலவசமாக பிரிண்ட் பண்ணி தரணும் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி தந்திருக்காங்க.
1: ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் இருக்கும்போது அதற்குரியவர்களை இந்த பிரபஞ்சம் தானாகவே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் சொல்கிற நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசலாம். முன்னதாக ஒரு பாடல் ஒன்று. நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது வெளியே வராத வெளிச்சங்கள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியர்.

0: knowledge, autonomous. நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
2: தங்க நகைகளுக்கு 60% தள்ளுபடி. அனைத்து பர்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
1: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
6: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
8: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் எழுதுக அமைப்பின் கிள்ளிவளவன். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: ஐயா, உங்களுடைய எழுதுக அமைப்பு உருவாக்கின எழுத்தாளர்கள் என்னென்ன மாதிரியான புத்தகங்களை உருவாக்கியிருக்காங்க? இதுவரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு, இதை பற்றி சொல்லுங்கய்யா.
1: எழுதுக இயக்கம் தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்கிட்டு வரோம். இதுவரைக்கும் 14,000 மாணவர்களுக்கு வந்து புத்தகம் எழுத பயிற்சி கொடுத்துருக்கோம். நேரடி பயிற்சி பட்டறைகள் நடத்தியிருக்கோம். இந்த பயிற்சி பட்டறைகள் எல்லாமே மிகச்சிறந்த ஆளுமைகள் மூலமாக நடத்தப்பட்டிருக்கு, பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு எழுதுக இயக்கத்தோட வழிகாட்டி முனைவர் இறையன்பு ஐயா அவர்கள், நீதிபதிகள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரி நபர்களை ஒருங்கிணைச்சு அந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவோம். அந்த 14,000 மாணவர்கள் இருந்து இதுவரைக்கும் 510 நூல்கள் வந்து மாணவர்கள் நூல்கள் வெளியிட்டிருக்கோம். எல்லாமே வெவ்வேறு கதைக்களங்கள், மிகச்சிறந்த கதைக்களங்கள், சிறுகதைகள், குறுநாவல், கவிதை, கடிதங்கள், இந்த மாதிரி மிகச்சிறந்த களங்களில் வந்து மாணவர்கள் தங்களோட எழுத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க.
0: நீங்கள் சொன்ன மாதிரி களங்கள் வேறுபடுற மாதிரியே எழுத்தாளர்கள் அவர்கள் வளர்ந்த சூழல் அப்படின்றதும் நிச்சயமாக வேறுபட்டிருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமான எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதின புத்தகங்கள் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்க ஐயா.
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தான் பெரும்பாலும் இதில் புத்தகம் எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு யுகாஷினி அப்படின்ற ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் அரசு பள்ளியில் படித்துட்டு இருந்தாங்க கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து எடுத்த கதைக்களம் வந்து தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்வியலை பற்றி எழுதணும். அதுதான் அப்போ அந்த மாணவி என்ன செஞ்சாங்கன்னா, தன்னோட கிராமத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் கோயில் திருவிழாவில் எங்கெல்லாம் அந்த கூத்து நடக்குதோ தன்னோட பாட்டியை கூட்டிக்கிட்டு இது வரைக்கும் 18 இரவுகளில் அந்த கூத்துகளுக்கு போயிட்டு பார்த்து அந்த கூத்து கலைஞர்களை பேட்டி எடுத்திருக்காங்க. இதுக்காக 50 கேள்விகளை தயாரித்து அந்த கூத்து கலைஞர்கிட்ட தன்னோட பேட்டி எடுத்து அந்த பேட்டியை தொகுத்து அவங்க வந்து அந்த ஒப்பனைக்கு அப்பால் அப்படின்ற ஒரு அழகான புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அனுபவ ரீதியாக மாணவர்களை எழுதி வச்சுருக்கோம். பெரும்பாலும் மாணவர்கள் வந்து பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. அதே மாதிரி பெரும்பாலான மாணவர்கள் வந்து கிராமப்புறத்தைச் சேர்ந்தவங்க. இன்னும் சொல்ல போனால் சில மாணவர்கள் வீட்டில் ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது. நாம் வந்து நேரடியாக இன்றைக்காவது ஒரு நாளுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்போம். ஆனால் வருடம் முழுக்க அவங்கள எப்படி நம்ம தொடர்பில் வச்சுருக்கோம்னா, அவங்களோட வகுப்பாசிரியர் மூலமாக அந்த மாணவர்கள் நம்மக்கிட்ட இணைவாங்க. நேரடியாக நாம் இடையிலே அந்த மாணவர்களுக்கு இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதிக்கு போயிட்டு பயிற்சி கொடுத்துருக்கோம். உதாரணமாக கரூரில் இருக்க அந்த பூம்பு மாட்டுக்காரங்க சொல்கிற அந்த பகுதிக்கு நேரடியாக போய் பயிற்சி கொடுத்துருக்கோம். திருவள்ளூரில் இருளர் குடியிருப்பு, அந்த இருளர் குடியிருப்பில் பயிற்சி கொடுத்து அந்த மாணவர்களை புத்தகம் எழுதி வச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் முயற்சிகள் நடந்திருக்கு. அதே மாதிரி நிலவழி பள்ளிகள் காஞ்சிபுரத்தில் ஐயா இறையன்பு ஐயா மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது குழந்தை தொழிலாளர்கள் படிப்பை தொடரணும் அந்த நல்ல நோக்கம்

ஐயாவில் தொடங்கப்பட்டு பல இடங்களில் வந்து நிலவழி பள்ளிகள் நடத்திட்டு இருந்தது. அந்த நிலவழி பள்ளிகளில் படித்து, அதாவது இரவு நேரங்களில் தன்னோட கல்வியை தொடர்ந்த அந்த மாணவர்கள் இன்றைக்கி பல உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நிலவழி பள்ளியில் படித்த திரு இளையராஜா என்பவர் வந்து குரூப் ஒன் தேர்வில் தேர்வாகி இன்றைக்கி டிஎஸ்பியாக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல ஆளுமைகள் வந்து நிலவழி பள்ளி மூலமாக உருவாகியிருக்காங்க. நம்மளோட இறையன் பையா வந்து இந்த நிலவழி பள்ளியில் படித்து இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்திருக்கு. அந்த நபர்களையும் வந்து அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை புத்தகம் எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நிலவழி பள்ளி மாணவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் தொடர்ச்சியாக நம்ம புத்தகம் எழுத பயிற்சிகள் நடத்திட்டு வந்தோம். அதில் வந்து குறிப்பிடத்தக்க புத்தகங்கள்லாம் வந்து அருமையாக எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இளையராஜா ஐயா வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறு வந்து எழுதியிருக்காங்க, கல்வியின் முக்கியத்துவம் அப்படின்ற தலைப்பில். திரு டில்லி பாபு அப்படின்ற நபர் வந்து திருவிழா அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்னென்னா, அவர் குழந்தை தொழிலாளர் பள்ளிக்கூடம் போகாமல் தன்னோட அம்மாவோட ஊர் ஊராக திருவிழாவில் போயிட்டு வளையல் கடை போட்டு அந்த அனுபவத்தையே அவர் புத்தகமாக எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிலவழி பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களையும் நம்ம வந்து எழுத்தாளர்களாக உருவாக்கியிருக்கோம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: ஒரு ப்ரோபாய் நான் பட் உனக்கு என மாற பார்த்தேன், சரியான லக்ஷரி லைஃப் உனக்கு கொடுக்க
2: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரெக்னன்சி வந்து ஸ்கேன்ல நஞ்சு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நார்மலா கர்ப்பப்பையில நஞ்சு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேல் சைட்ல டாப்ல உட்காந்துருக்கும் நார்மலா. இது சில பேருக்கு என்ன ஆகும்னா நஞ்சு மேல் லெவல்ல இல்லாம கீழ் லெவல்ல இருக்குன்னா அது லோ லையிங் பிளசண்டா அப்படின்னு சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த நஞ்சு வந்து 20 வாரங்களுக்கு மேல லோ லையிங்கா இருந்தா கூட அது மேல நகர்ந்து போயிடும். அது நகர்ந்து போகலை அப்படின்னு சொன்னா அதை பிளசண்டா பிரிவியா அப்படின்னு சொல்லுவோம். ரீசெண்டா நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஆப்ரேட் பண்ணியிருந்தேன் பிளசண்டா பிரிவியாக்காக. இதனாலதான் இந்த அவேர்னஸ் நிறைய மக்களுக்கு தெரியணும், இதை ப்ராப்பரா கவனிக்கலைன்னா பெரிய விதமான ரிஸ்க்லாம் ஏற்படும் அப்படிங்கறதுனால இதை பத்தி பேசுறேன். இந்த பிளசண்டா பிரிவியா அப்படிங்கிறது வந்து நஞ்சு வந்து கர்ப்பப்பை வாயில இருக்கு அப்படின்னு அர்த்தம். 30-32 வாரத்தை தாண்டினக்கு அப்புறமும் ஒரு நஞ்சு மேல போகல அப்படின்னா அது ரொம்பவே ரிஸ்கியரான விஷயம், அதனால நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலியே இல்லாம சடனா ஒரு பிளீடிங் ஏற்படும். மெஜாரிட்டி 3வது

ட்ரைமஸ்ல கடைசி பிரெக்னன்சி டெலிவரி பேஸ்ல ஒரு சடன் ப்ளீடிங், வலியே இல்லாமல் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா நஞ்சு கீழே இருக்கா அப்படிங்கிறத மேஜாரிட்டி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். இதுக்கு என்னென்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நிறைய விதமாக பிரிச்சுப்போம். பிளசண்டா ப்ரீவியாவே டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு நிறைய டைப் இருக்கு. டைப் 1 அப்படின்னா லைட்டாக நஞ்சு வந்து கர்ப்பப்பை வாயில தொட்டுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது மெஜாரிட்டி பிரசவ வலி ஏற்பட்ட உடனே அதுவே நகர்ந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். டைப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு, நஞ்சோட மார்ஜின் வந்து கர்ப்பப்பை வாயை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். டைப் 2. டைப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு டெலிவரி, அது டைப் 2 ஆன்டீரியர்னு ஒன்று இருக்கு, போஸ்டீரியர் ஒன்று இருக்கு. ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறது, ஃப்ரண்ட்ல இருந்ததுன்னா யூஸ்வலாக டெலிவரி பெயின் வரும்போது நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. போஸ்டீரியர்னா குழந்தையோட தலையை கீழே விடாது, அதனால சிசேரியன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டைப் 3 அப்படிங்கிறது நஞ்சு கம்ப்ளீட்டாக கர்ப்பப்பை வாயை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா இது மெஜாரிட்டி ப்ரீவியஸ் சிசேரியன் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை அப்படின்னு நம்பர் ஆஃப் பிரெக்னன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகரித்து வரும். அதே சமயம் நிறைய குழந்தைகள் பெற்றவங்க அவங்களுக்கு இந்த

0: கம்ப்ளீட்டாக கர்ப்பப்பை வாயை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா இது மெஜாரிட்டி ப்ரீவியஸ் சிசேரியன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை அப்படின்னு நம்பர் ஆஃப் ப்ரெக்னன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகரித்து வரும். அதே சமயம் நிறைய குழந்தைகள் பெற்றவங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும், ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விதமான காம்ப்ளிகேஷன்ஸில் இந்த பிளசண்டா ப்ரீவியா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிளசண்டா ப்ரீவியா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ப்ரெக்னன்சியும் உங்கள் டெலிவரியும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதுக்கான பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம். நான் ரீசெண்டாக பண்ண சர்ஜரி பார்த்தீங்கன்னா நஞ்சு கர்ப்பப்பை வாயை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தது. அந்த நஞ்சு கர்ப்பப்பை வாயில் ஏற்கனவே சிசேரியன் பண்ணியிருந்ததுனால அந்த ஸ்கார் வழியை நல்ல ஊடுருவி முன்னாடி இருக்கக்கூடிய யூரின் பை கிட்ட கூட வந்துருச்சு. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணி தான் இந்த சிசேரியன் பண்ணிடுவாங்க. பண்ணி குழந்தை எடுத்தக்கப்புறம் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் ரீசன்ட் அட்வான்ஸில் யூ இன்டர்னல் இலியோகாட்ரி லைகேஷன் அந்த மாதிரி அட்வான்ஸ் மெத்தடை ட்ரான்ஸ்வர்ஸ் பீலிஞ்ச் இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸை பயன்படுத்தும் போது கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணாமலே உங்களால் ஈஸியாகவே நம்மளால் இந்த கர்ப்பப்பையும் காப்பாற்றிக்க முடியும். அதே சமயம் குழந்தையும் நம்ம அழகாக கொண்டு வந்துட முடியும். அதனால ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மூலமாக ப்ராப்பரான ஸ்கேன்ஸ் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே எந்த விஷயமுமே வந்த இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு இப்படி இருக்குது இதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ப்ராப்பரான பிளான் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனால் அந்த டாக்டருக்கும் அது ஈஸியாக இருக்கும். அன்யூஷுவலாக போயிட்டு திடீர்னு ஒரு டாக்டர் கொண்டு போய் காமிச்சு அடக்குன்னு ஏதோ ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ப்ராப்பரான டாக்டர்ஸ் விசிட்டை ப்ரெக்னன்சி ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டாக்டரே இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் சரி உங்களோட யூட்ரஸை பர்ஃபெக்டாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: நீங்கள் சொல்கிறதை பார்க்கும்போது எங்களுக்கு புரியுது இது எவ்வளோ பெரிய தொடர் பணி அப்படின்றது. இது ஒரு தனி மனிதராக இது நம்ம செய்கிறதுன்றது முடியாது. இந்த ஆக்கப்பூர்வமான இந்த பணியில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் பக்கபலமாக இருக்காங்க அவங்கள பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: மாணவர்களை இந்த மாதிரி ஏன் நம்ம எழுத்தாளராக உருவாக்க முடியாது அப்படின்ற கேள்வி வந்து திரு சுகுமாரன், திரு சண்முகம் இவங்களோட சேர்ந்து ஆலோசிக்கும் போது நிச்சயமாக நம்மளால் முடியும், செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் ஒரே இரவில் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இயக்கம் தொடங்கும் போதே முதல் நாளில் தோள் கொடுத்த நபர்கள் வந்து திருமதி பூங்கொழி, திருமதி லாவண்யா, திரு பாலச்சந்தர், இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த இயக்கத்தில் இணைஞ்சு இந்த திட்டம் சரியான நோக்கத்தில் பயணிக்கணும், செம்மையாக நடைபெறணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களை அர்ப்பணித்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க.
0: இவங்களுடைய இந்த எழுதுக அமைப்பு அடுத்து எதிர்காலத்தில் என்னென்ன செயல்திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: எழுதுக இயக்கம் முனைவர் இறையன்பு ஐயா இந்த இயக்கத்தோட வழிகாட்டியாக இருந்து இதோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வடிவமைத்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்காங்க. எதிர்கால திட்டம் அப்படின்னாவே இறையன்பு ஐயா அவர் வாயிலிருந்து வெளிப்படுற அந்த வார்த்தைகள் தான். தற்போது வந்து இறையன்பு ஐயா பள்ளி மாணவர்களை எழுத வச்ச அந்த திட்டத்தை தாண்டி நாடு முழுக்க நிறைய சிறைச்சாலைகள் இருக்குது. சிறைச்சாலைகளில் ஆயுள்

0: தனிப்பட்ட கைதிகள் பல லட்சம் பேர் இருக்காங்க. அந்த சிறையில் இருக்க அந்த சிறைவாசிகளையும் நம்ம எழுத வைக்கணும். அவங்களோட எண்ணங்களை சுத்திகரிப்பு செய்யும் அந்த எழுத்து, அவங்கள சிந்திக்க வச்சு அவங்கள எழுத வைக்கும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க மனசில் மட்டும் இல்லை அவங்க மேலே இருக்க சமூகத்தோட பார்வையிலும் கொண்டு வரும். இந்த ஒரு முயற்சியில் சிறைவாசிகளை எழுத வைக்கலாம் அப்படின்றது ஐயா வந்து சொல்லி முதல் முறையாக சோதனை அடிப்படையில் கடலூர் மத்திய சிறையை தேர்வு செஞ்சு அந்த கடலூர் சிறையில் இருக்க 900 சிறைவாசிகளுக்கு புத்தகம் எழுத பயிற்சி கொடுத்துட்டு வரோம். இப்போ அந்த பயிற்சியின் விளைவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 சிறைவாசிகள் தங்களோட வாழ்க்கை வரலாறு, கதை, கட்டுரை இது மாதிரி அருமையான எழுத்துக்களை எழுதியிருக்காங்க. அந்த எழுத்துக்கள் தட்டச்சு செஞ்சு பிழைத்திருத்தம் செய்கிற பணிகள் நடந்துட்டுருக்கு. விரைவில் அந்த சிறைவாசிகள் எழுதின புத்தக வெளியீட்டு விழா கடலூர் மத்திய சிறையில் நடக்கப் போகுது.
1: ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய எழுதுக இயக்கம் முன்னெடுத்திருக்கிற இந்த நல்ல செயல்பாடு இன்னும் நிறைய எழுத்தாளர்களை உருவாக்கட்டும், நிறைய சமூக சிந்தனைகளையும் சமூக மாற்றங்களையும் உருவாக்கட்டும். கோடி பண்பலையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் நிறைய செய்திகள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா.
0: இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள் கோடை பண்பலை நேயர்களுக்கு, நீங்கள் எல்லோரும் புத்தக வாசிப்பை வந்து ஊக்குவிக்கணும் உங்களோட பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும். அதுக்கு முதல்ல வந்து பெரியவங்களான நாம் வந்து அந்த பழக்கத்தை வந்து தினசரி கடைபிடிக்கும் போது தானாகவே அந்த மாற்றம் வந்து மாணவர்கள் மனதில் உருவாகும். அதேமாதிரி அருகில் இருக்கிற நூலகத்தை பயன்படுத்துறது, உறுப்பினராகிறது, இந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யணும். இதே மாதிரி எழுதுக இயக்கத்தோடு நீங்கள் தோள் கொடுத்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் எங்களோட இணைந்து பயணிக்கலாம் இந்த மகத்தகன நோக்கத்திற்காக. எழுதுக இயக்கத்தோட அலைபேசி எண் 700-913-86-43, 700-913-86-43.
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? இந்த வாழ்க்கை நமக்காக மட்டும் வாழ்ந்து முடிப்பது அல்ல, நம்மை சுற்றி இருப்போரை வாழ்விப்பதற்காகவும் தான். அந்த வகையில் அரசு பள்ளி மாணவர்களை எழுத்தாளர்களாக உருவாக்கி வரும் எழுதுக அமைப்பு பல்வேறு முன்முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. அது குறித்து இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசினார் கிள்ளிவளவன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

இனி நம் கொடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகிலுள்ள புக்கம்பட்டி மாரியம்மன் கோவிலில் இருந்து நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக் கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோலதான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்குவோர் வசந்த் அன்கோ,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: That's right.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்.

வணக்கம் நேயர்களே. மலைகள் மௌனமாய் பேசும் வார்த்தைகள் ஏதுமின்றி, மேகங்கள் கவிதை எழுதும் இனிமையாய், தென்றல் தாளாட்டு பாடும் உற்சாகமாய், இனிமையான இசை தென்றலாய் எப்பொழுதும் நேய இதயங்களை தேடி வருகின்றது. நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்று சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருகில் உள்ள புக்கம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து நேய நண்பர்களை சந்திக்கின்றார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.

0: பூக்களோடு கலந்து புன்னகை கவிதை தீட்டும் வண்ணத்து பூச்சிகள், ஆதவன் அலங்கரிக்கும் வானில் நடனமிடும் மேக கூட்டங்கள், இயற்கையோடு இணைந்து இசை பாடும் பறவைகள் என்று எழில்மிகு காட்சிகளில் கலந்து நேயர்களை சந்திக்கிறது ராகவீனை நம் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இங்க இருக்கிற அப்படியே இயற்கை காட்சிகளை பார்த்தோம்னா நம்ம நிறைய கவிதைகளா சொல்லிட்டே போகணும் அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான இடம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி புக்கம்பட்டி. புக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் அருகில நேயர்கள்லாம் ரொம்ப அவளோட வந்து கூடியிருக்காங்க. அவங்க முகத்துல ஒரு புன்னகை, நிகழ்ச்சி நம்ம ஊர்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி மகிழ்வோட இருக்காங்க. அந்த நேயர்கள்ட்ட நம்ம இப்ப பேசிடலாம். வணக்கம்
1: அம்மா. வணக்கம்மா. நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரிக்கு அருகே உள்ள புக்கம்பட்டியிலிருந்து கா ஜெயகோபி பேசிட்டு வந்திருக்கேன்.
0: உங்களுடைய பெயர் கேட்ட உடனே நிறைய நேயர்கள் எல்லாரும் உங்களை வந்து அடையாளம் பார்த்திருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, என்ன அடையாளம் உங்களுக்கு பண்பலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி?
1: பாட்டு பாடவா ஜெயகோபினா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தொடர்ந்து இப்போ பல வாரங்களாக வந்து பாட்டு பாட நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு பாடியிருக்கேன். அதனால வந்து பாட்டு பாடவா ஜெயகோபினா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியுங்க.
0: ஏன்னா நீங்க இன்னைக்கு பண்பலை இங்க வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஏற்பாடுகள் நிறைய உதவிகள் நிகழ்ச்சிக்காக செஞ்சீங்க, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப உங்க ஊர் பத்தி சொல்லுங்களேன். இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு குன்று, அதாவது ஒரு சிறு மலைப்பகுதி அழகா இருக்கு, அதுக்கு மேல ஒரு கோயில் இருக்கு, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
1: அது வந்து பெருமாள் கோயிலுங்க. வந்து இப்ப புதுசா வந்து கட்டினாங்க. ஏற்கனவே ரொம்ப நாளா வந்து அந்த கோயில் இருந்தது, அது இப்பதான் புதுசா எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து பொன்மாரியம்மன் கோயில் சொல்லி புக்கம்பட்டி, இந்த 18 கிராமம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் வந்து பெரிய கிராமம் அந்த புக்கம்பட்டி தான். இந்த கோயில் வந்து 5 திருவிழா சித்திரை மாசத்தில் நடக்கும், ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே போல் இந்த பொன்மாரியம்மன் வந்து வேண்டிய வரங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு கோயில், அதனால வந்து நிறையா கூட்டம் வரும், ரொம்ப விசேஷமாக இருக்குங்கம்மா.
0: ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்கள்.
1: எங்கள் வீட்டில் அப்பா அம்மா மனைவி எனக்கு 3 குழந்தைகள், பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இன்னொரு பொண்ணு படிச்சு முடிச்சாங்க, தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க.
0: சரி, தம்பி பேர், உங்க மனைவி பேரெல்லாம் சொல்லுங்க.
1: மனைவி பேர் பத்மாவதிங்க, பெரிய பொண்ணு பேர் நர்மதா, சின்ன பொண்ணு பேர் கீர்த்தனா, பையனுடைய பேர் வந்து அனந்தராம்.
0: சரி, நீங்க நிறைய பாடல்கள் எல்லாம் பண்பலையில பாடியிருக்க அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்காக நீங்க இப்ப எல்லா நேயர்களும் அவளா கேட்டுட்டு இருப்பாங்க, உங்க குரல்ல ஒரு பாடல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருந்து ஒரு 4 வரிகள்.
1: நான் பண்பலையில முதல்ல பாடின பாட்டே பாடிடுறேன்.

0: அம்மம்மா ஆனந்தம். இன்னும் கூட நீங்க முழு பாடலையும் பாடி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆனந்தமா, என்ன சொல்றது, ஆனந்தம் அப்படின்னு சொல்லி பாடலை முடிச்சிங்க. கேட்டு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. நீங்க இன்னும் கூட இடையில இன்னொரு பாடல் கண்டிப்பா நேயர்களுக்காக பாடணும். நிறைய நேயர்கள் இன்னும் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: அம்மா வணக்கங்கம்மா. எங்கள் பகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கோடை பண்பலைக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் பண்பலை நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் ஒரு வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவிச்சுக்கிறோம்மா. நான் வந்து ஒரு டிவி மெக்கானிக்மா, ரேடியோவும் ரிப்பேர் பண்ணுவேன். அந்த சமயத்துலேங்க இந்த வானொலி வந்து நாங்கள் டியூன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன் சொல்லுவோம் இல்லைங்க, அந்த பண்பலை வந்துங்க எங்களுக்கு அந்த 10-12 வரைக்கும் தான் ஒளிபரப்பு கிடைக்குங்க. அப்போ அந்த சோதனை ஒளிபரப்பு நடத்துச்சுங்க. அப்பிலிருந்து நான் அந்த பண்பலை இன்னும் கேட்டுக்கிட்டு தான்மா இருக்கேன். இதை தொடர்ந்து என்னுடைய இது வளரணும்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர் சொல்லுங்க. நீங்க இதே ஊரா?
1: பக்கத்து ஊருக்குமா. வைத்தியநாதபுரம் பேருங்க. வைத்தியநாதபுரம் வைத்தியநாதன் என் பேரு. எங்களுடைய மனைவி பேரு கீதாங்க. எனக்கு ரெண்டு பசங்க இருக்கானுங்க. ரெண்டு பேரும் குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ணி போயிருக்காங்க. பெரிய பேரு சக்தி ஆனந்துங்க. அவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சேலம் சீலை மட்டையில் இருக்காங்க. அடுத்ததுங்க சின்னவன் பேர் விஜய் ஆனந்தங்க. அவன் பிஎஸ்சி அக்ரி முடிச்சவன். அவன் வந்து கோயம்புத்தூர் கலெக்டரேட்டில் ஆர்ஐயா இருக்காங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பெயர் வைத்தியநாதன், உங்கள் ஊர் பேர் வைத்தியநாதபுரம் அப்படின்னு சொல்லி. அந்த ஊருக்கு அந்த பெயர் இருந்ததுனால உங்களுக்கு இந்த பெயர் வச்சாங்களா?
1: அதாவதுமா அந்த 1927 அப்போ சுதந்திர அடையிறதுக்கு முன்னே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினாங்க எங்கள் தாத்தாங்க. அவர் பேர் வைத்தியநாதனுங்க. அதனால அந்த ஊர் பேரே வைத்தியநாதபுரம்னு வந்துருச்சுங்க. அதனால என் பேரும் வைத்தியநாதன் வச்சுட்டாங்க. அப்படிங்க
0: கல்விக்கு ஒரு சிறந்த பங்களிப்பு செஞ்சதுக்காக உங்க தாத்தாக்கு அந்த பெயர் வச்சிருந்தது. அப்படியே அந்த ஊருக்கு பெயராகி இப்ப உங்களுக்கும் பெயர்னு சொன்னீங்க.
1: ஆமா, இப்ப வந்து நான் தான் இந்த ஸ்கூல் வந்து எங்க சொந்த நிலத்துல நாங்களே பள்ளியோடம் கட்டியிருக்கிறேங்க. இன்னும் அந்த ஸ்கூலுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கிறேம்மா. நானும் நேரம் கிடைக்கும்போது போய் வகுப்பெடுப்பேன். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன். குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த அறிவியல் பல இது உணர்வு வரணும்னு நான் போய் இப்போ டைம் கிடைச்சா நான் போய் கிளாஸ் எழுப்புமா. அப்பப்போ நன்றிங்கம்மா.
0: நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி சிறப்பிற்குரிய கல்வி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறக்காக நிறைய பங்களிப்புகள் செய்யறீங்க. நன்றி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுதாகருங்க.
0: நீங்க இதே ஊருங்களா?
2: இதே ஊரு தான்.
0: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: வீட்டுல மனைவி, அப்பா அம்மா, பிள்ளைங்க
0: இருக்காங்க.
3: எங்க மனைவி பேர் காஞ்சனா, பெரிய பொண்ணு பேர் கோமதி, சின்ன பொண்ணு பேர் நித்யா, பையன் பேர் அன்பரசன்.
0: சரி, கைத்தறியில் இப்ப என்ன புடவை நெஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? புது மாடல் எல்லாம் வந்திருக்குங்களா?
3: வந்துருக்குமா. இப்ப நேயர்தான் நாங்க ஒரு 5000 கூலி நேயறேங்க. நல்லா இருங்க, சுத்தமான பட்டுங்க.
0: இப்ப ஒரு பண்பலையில இருந்து பாடல் கேட்டலாம். பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
3: வைரம் கேரட் இருக்க 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
2: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரித்தி முகுந்தன் நடிக்கும் இதய முரளி இன்று முதல்.
6: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி,
1: தட்ஸ் ரைட்,
9: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின்

0: வாழ்த்துகள்.
1: தேடி வரும் பண்பலை, இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி புக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில இருந்து வந்துட்டு இருக்கு. நேயர்கள் அவளோட காத்துட்டு இருக்காங்க, நேயர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஜெய்சங்கர்.
1: நீங்க இதே ஊருங்களா? எந்த ஊர்?
2: இதே புக்கம்பட்டி தான். பட்டுத்தறி தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். மனைவி பேரு சிவசங்கரி, பொண்ணு பேரு ரத்தியா, பையன் பேரு சௌரவ் சஞ்சய், இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கிறாங்க.
1: சரி, இந்த ஊர்ல இந்த தொழில் தான் ஃபேமஸ் அப்படின்னா என்ன தொழில் சொல்வீங்க?
2: தறி செங்கல் சூள, மீதி விவசாயம் தான்.
1: சரிங்க, மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கருணாகரன்.
1: நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: டிரைவருங்க.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: அப்பா, அம்மா, அம்மா இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க, குடும்பம் வந்து நாலு பேர் இருக்கும்.
1: சரி, சொல்லுங்க, நீங்க பண்பலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கறது உண்டா?
3: கேட்டிருக்கேன்.
1: சரி, உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்ல பாடல்கள்லாம் கேட்கறது ரொம்ப பிடிக்குமா?
3: பாடல்கள் அதிகமாக கேட்பாங்க. ஏன் வண்டி ஓட்டமா தான் பாட்டு போட்டுதான் நம்ம போவோம்.
1: பாடல்லாம் பாடுவீங்களா?
3: பாடமாட்டேங்க.
1: நான் பாடெல்லாம் மாட்டேன் அப்படின்ட்டீங்க. இன்னும் நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: எங்க பேர் அண்ணாமலை.
1: நீங்க இதே ஊருங்களா?
3: பக்கம்பட்டி தான்.
1: நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: சரி,
1: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, மனைவி, பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க.
1: பிள்ளைங்க பேர் எல்லாம் என்ன?
3: பிள்ளை பேரு தனுஸ்ரீ, பையன் பேரு நவீன், ஸ்கூல்ல போயிட்டு இருக்கோம்.
1: சரி, இந்த புக்கம்பட்டிக்கு ஒரு தனி சிறப்பு இதுதான் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க?
3: அதிகமா விவசாயம்,
1: விவசாய தொழில் அதிகமா இருக்கு. அப்ப உங்களுக்கு எல்லா பொருட்களும் நல்ல ஒரு நியாயமான விலையில கிடைக்கும் அப்படிதானே? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: பையன்துறை.
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
4: போஸ்ட்மேனா இருக்கிறேன்.
1: எல்லாருக்கும் கொண்டு போய் என்னென்ன தகவல்கள் வருதோ அதெல்லாம் கொண்டு
4: போய் வேலையில் நடக்கிறேன்.
1: சரி, நிறைய இப்ப எல்லாம் கடிதம் அதிகமா வருது.
4: அப்ப வந்து நலம் நிலைமாறி ஆவல அந்த ஒரு கடிதம் தான் நின்று போச்சு. ஒளி மத்த எல்லாம்
1: ரொம்ப நகைச்சுவையா சொல்றீங்க.
4: இல்ல இல்ல, அதுதான் வருது. மத்தபடி எல்லா தபாலும் வருது.
1: ஏன்னா எல்லா போன் வந்ததுக்கு அப்புறம் கடித போக்குவரத்துக்கு
4: என்ன போன் வந்ததுக்கு பின்னாடி தபாலுங்கிற வேலை குறையில.
1: ஏன்னா சில இடங்கள்ல கேக்குறோம் இல்ல குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. உங்களை மாதிரி அந்த பணியிலேயே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நிறைய கடிதங்கள் வந்துட்டு தான்
4: இருக்கு. பப்ளிக் வந்து குறைஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அதிகமான வேலை ப்ரோசஸ் வந்துகிட்டே தான் இருக்கு.
1: சரிங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க இதே ஊரா?
4: இதே ஊரு. ஒய்ஃப், நான் இருக்கிறேன்.
1: மனைவி இங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: திலகம்.
1: அவர் வந்து போஸ்ட்மேனா இருக்காரு. எப்பயாவது உங்களுக்கு அவர் கடிதம் போட்டு கடிதம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரா? இல்ல, அப்படி கூட ஒரு சர்ப்ரைஸா அவரே ஒரு கடிதத்தை போட்டு அவரே கொண்டு வந்து கொடுத்தா?
5: கொடுக்கலைங்க மேடம்.
1: சரி, வீட்டுல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க?
5: மாமியா இருக்கிறாங்க, நாங்க இருக்கோம், அவ்வளவுதான்.
1: நீங்க என்ன பண்ணி செஞ்சிட்டு
5: இருக்கீங்க?
1: நிறைய டிசைன்ஸ் எல்லாம் புதுசா உருவாக்கி. சரிங்கம்மா, மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் மேடம். சிறந்த வனவிலைக்கு காலையா வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பாலிருந்து எப்பம் வெங்கடேஷ் பேசுறேன். நிலை தலை நலமா மேடம்.
1: எல்லாரும் நலமா இருக்காங்க. அது எப்பம் அப்படின்ற அந்த முன்னோட்டு, அது சிறப்பு பெயர் மாதிரி முன்னாடி சேர்த்திருக்கீங்க.
6: ஆமா மேடம், பத்து பாஞ்சு வருஷமாவே எப்பம் வெங்கடேஷன் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ஆசை. எப்பம் பஸ்ல கடிதம் எழுதுவேன். எப்பம் எப்ப பார்த்தாலும் எப்பம் செல்லுலையும் கேட்டுட்டு இருப்பேன். வீட்டில் போனால் வானொலி பட்டியல் கேட்பேன். எங்கே போனாலும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இப்போ கூட பண்பலையில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது.
1: இப்போ சென்னை அவ்வளோ பற்று உங்களுக்கு பண்பலை மேலே. இங்கே பக்கமாக அருகில் வந்திருக்காங்க, கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க.
6: ஏற்கனவே ஒரு டைம் வந்து இப்போ உடம்பு சரியில்லைனாலும் போன டைம் வர முடியல. அதில் ஆப்ரேஷன் பண்ணி இருக்குது. அதனால் இருந்தாலும் சரி, வீட்டில் செலப்பாக இருக்குன்ட்டு அப்புறம் குளிர் சுரேஷ் சொன்னார்ன்ட்டு அப்புறம் அவர் வண்டியிலே வாகனத்திலே கூட்டிகிட்டு வந்தார்.
1: பாருங்க, என் நேரமும் எப்படி ஒரு உடல்நிலையில சிறிது ஏதாவது மாற்றம் இருந்தா கூட நாங்க பண்பலையை விடமாட்டோம், கட்டாயம் வருவோம் அப்படின்ற உங்களுடைய ஆர்வத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்ல பூரண ஆரோக்கியம் அடையணும் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் பண்பலையில?
6: புது வசந்தல இருந்து பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? தொலைச்சி முடி சுதாகர், இரும்பால எப்பம், எங்க மாமா குப்புசாமி.
1: பாருங்களே, விட மாட்டேங்க. அப்பயும் எல்லா நேயர்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க
6: பண்பலை. நம்ம நேர்கள் நிறைய இருக்கிற கோவிக்கல பழனிசாமி
1: எல்லாருக்கும் என்னன்னா, நம்மளுடைய கோடை பண்பலையோட நேயர்கள் எல்லாருக்காகவும் கொடுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. எப்ப சந்திச்சாலும் நாங்க எங்களுடைய நண்பர்களை விடமாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. கோடை பண்பலையின் 100.5 இப்போது

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
3: வேற ஒரு மிலிட்டரிக்கார் மூலமா தான் தெரிய வந்துச்சு. எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, எங்க அம்மா நம்பர் கால் வந்துச்சு. இந்த மாதிரி பேசினான்னா கேட்டோன்னே எங்க அம்மாக்கு நாங்க பேசிருப்போம் எப்பயும் போலன்னு நினைச்சு. நான் அந்த இதுல டியூட்டி போயிருக்காங்க, நாளைக்கு வந்து பேசுவாங்கன்ற இதுல

0: போயிருந்தேன்னா நான் நார்மலா இருக்கவும் எங்க அம்மா சரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு பேசிருப்பாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன், இல்ல என்னத்த கேக்குறாங்க, என்ன பேசினாங்க வச்சாங்களான்னு கேக்குறாங்க, என்ன என்ன கேட்டப்ப இல்ல பேசலையா அப்படின்னும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க புல்லட் போட்டிருக்குன்னு. ஆனா என்கிட்ட எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்பதான் கன்சீவா இருக்காங்க, எதுவும் சொல்ல வேணாம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின.
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி. சரி
4: சரி சரி சரி சரி சரி சரி.
7: தட்ஸ் ரைட்.
4: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: Ladies and gentlemen, are you ready?
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் காலை 9 மணிக்கு வானவில்.
9: ஏங்க இன்னும் வானவில் இருக்கீங்க? வானவில் அறிவிச்சிருக்கக்கூடிய பரிசை பத்தி சொல்லுங்க.
10: பரிசா? என்ன பரிசுங்க?
9: வர July 11 வரைக்கும் வானவில் பேசக்கூடிய அத்தனை பேத்துக்கும் பரிசு இருக்கு.
1: இப்ப பாருங்க, உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. இப்ப என்ன சொல்லுவீங்க? எல்லோருக்கும் பரிசு அப்படின்னு தானே சொல்லுவீங்க?
9: அதுதான் இல்ல, வண்ணத்தூரிகையில பேசக்கூடிய அனைவருக்கும் பரிசு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
1: அப்ப வானவில்ல பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
9: பரிசு,
1: வண்ணத்துறையில பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
9: பரிசு, வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
1: சூப்பருங்க. அப்ப என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் வாங்கிக்கோங்க, பரிசை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருங்க.
9: அதான் இல்ல, நேர்ல வரணும்.
1: சரி வந்துடுவோம், என்னைக்கு பண்பலைக்கு வரணும்னு சொல்லுங்க.
9: பண்பலைக்கெல்லாம் வர வேண்டாம், அதுக்கு பண்பலை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கு இல்லையா?
1: ஆமாம், வரும் ஞாயிற்றுக்கிழமை July 12 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தின் அரங்கில் உதய விழா நடக்க இருக்கு அப்படின்னு நாம் அறிவிச்சிருக்கிறோம் இல்லையா?
9: அந்த கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமாக பரிசுகளும் வாங்கிட்டு போகலாம். இது 27வது உதய விழாவை சிறப்பிக்கின்ற ஒரு பரிசு.
1: எல்லோரும் வானவிலுக்கு வாங்க,
9: வண்ண தூரிகையில் சிறப்பாக பேசுங்க,
1: பரிசை அள்ளிட்டு போங்க.

0: கவிப்பூங்குயில் நம் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி புக்கம்பட்டி அருகில் மாரியம்மன் கோவில் வளாகத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. அழகான ஆலமரம், ஆலமரத்தோட பழங்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே பவளம் மரத்துல காய்ச்சிருக்கிற மாதிரி அழகான வண்ணத்தோட இருக்கு. இப்ப நிறைய நேயர்கள் நாங்க பண்பலைய கேட்டுட்டு வேகமா வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்வத்தோட வந்திருக்காங்க. அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு புன்னகை இருக்கு. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது பண்பலை மேல பாசம் கொண்ட நேயர்கள் இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த நேயர்கள்ட்ட எல்லாம் பேசிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கந்தசாமிங்க, கோங்குப்பட்டி கிராமம்.
0: நீங்க பண்பலைய கேட்டுட்டு உடனே வந்த அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு.
1: 27 வருஷம் 27 வயசு ஆரம்பம் ஆகுது. நான் போன் பண்ணி நான் ரொம்ப நாள் கால் பண்ண கிடைக்கல.
0: இப்ப பாருங்க நீங்க அப்படி பாருங்க, மகிழ்ச்சியில அவருக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அந்த அளவுக்கு நெகிழ்ச்சியான நேயர்கள். இது ஒரு பண்பலைக்கு கிடைத்த பேரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எப்பயும் பரவாயில்லைங்க ஐயா, என்ன சொல்றது, உங்களை ஆசுவாசப்படுத்திட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிகழ்ச்சி 25 நிமிடங்களுக்கு மேல போக இருக்கு. உங்ககிட்ட நாங்க தொடர்ந்து பேசுறோம், அதுக்குள்ள இன்னும் நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: செந்தில்குமார், மக்கைச்சேரிதான் நேரம். இதே பக்கத்துலதான்,
0: பக்கத்துலதான். நீங்களும் பண்பலை கேட்டு வந்திருக்கீங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: மனைவி மக்கள் இருக்காங்க.
0: மனைவியோட பெயர் சொல்லுங்க.
2: மனைவியோட பேர்ல, மனைவியோட பேர்ல வந்து எஸ் கமலா, பாஸ்கர் கோவில்.
0: சரி, கைத்தறியில இப்ப என்ன நெசவு செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: கைத்தறிதான், கைத்தறி தளம்
0: புடவை
2: பட்டு.
0: சரிங்க, மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் ஆசி தம்பி.
0: ரொம்ப அமைதியா இருப்பீங்களா நீங்க எப்பயும்? ஏன்னா ரொம்ப நேரமா உங்களை பாக்குறோம், நீங்க அப்படியே மௌனமா நின்னுட்டு எல்லாரும் பேசுறத ரசிச்சுட்டு இருக்கீங்க.

0: என்னன்னா
1: பண்பலை உங்களையே தேடி வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே அதையே நினைச்சிட்டு எல்லாரும் அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா அப்பா வைஃப் பசங்க எல்லாமே இருக்காங்க.
1: அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க எல்லாம் வேற இங்க கூப்பிட்டு வரல சொல்லுங்க.
0: வைஃப் தீபா, கத்கிஷோர், சம்யுக்தா, பரமசிவம், ஆசை தம்பி, மாரியம்மாள், நம்மளை எல்லாமே இருக்காங்க.
1: உங்க பேரை மறுபடியும் ஒரு முறை திருப்பி சொல்லுங்க. சரி, குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க?
0: நைன்த் போயிட்டு இருக்காங்க, டென்த்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க என்ன தொழில் செய்றீங்க?
0: பாலம் தேடி போட்டிருக்கேன்.
1: நீங்களும் ஓட்டுவீங்களா? ஆட்கள் இருக்காங்களா?
0: இல்ல, நாங்களே தான் ஓட்டிட்டு இருக்கோம். நானும் வைஃபும் ஓட்டுவோம்.
1: சரி, இன்னும் நேயர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்மா, என் பேர் பானுமதி. டெய்லர் கடை வச்சிருக்கோம் மேச்சர்ல.
1: நிறைய பேர் இங்க இதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க பேசினாங்க, நான் டெய்லரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மட்டும்தான் தைக்கிறீங்களா, இன்னும் நிறைய ஆட்கள்லாம் வராங்களா?
2: இல்ல, நானும் ஹஸ்பண்டா தைக்கிறேங்க.
1: யார் நல்லா தைப்பாங்க?
2: ரெண்டு பேருமே தைப்பாங்க.
1: எதுக்கு வம்பு? நான் அவர் வேற நல்லா தைக்க மாட்டாருன்னு சொல்லி இதை இன்னும் கொஞ்சம் நல்லா தைச்சிருக்கலாமே அப்படின்லாம் நீங்க எப்பயாவது அவரை சொல்லியிருக்கீங்களா? எதாவது அவர் தைக்கும் பொழுது பாத்துட்டு?
2: அவர் ரொம்ப நல்லா தைப்பாருங்க, பேண்ட் ஷர்ட் யூனிஃபார்ம் எல்லாமே நல்லா தைப்பாருங்க.
1: முதல்ல இருந்து ரொம்ப நாளா தைக்கிறது யாரு தைச்சிட்டு இருக்கீங்க?
2: அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தைக்கிறாருங்க.
1: அவரு தான் உங்களுக்கு கத்து கொடுத்தது?
2: அவர் தான் கத்து கொடுத்தாருங்க.
1: அதனால குருவை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிதான். சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க வீட்டுல நாங்க, வீட்டுக்காரரு, மாமியா, மாமனார், பிள்ளைங்க ரெண்டு இருக்காங்க.
1: குழந்தைகளோட பெயர் சொல்லுங்க.
2: பெரிய பேர் இசையரசி, சின்ன பேர் பாரதி.
1: அந்த இசையரசி அப்படின்ற பெயர் பாரதி, அப்படி பெயர் ஆறு தேர்வு செஞ்சது?
2: நாங்களே வச்சுட்டோங்க.
1: என்னன்னா இசை மேல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா?
2: ஆமாங்க.
1: கவிதை மேல ஆர்வம் அப்படிங்கறதால பாரதியின் பெயர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆமாங்க.
1: சரி, பாரதி மாதிரியே அப்படி கவிதைகள்ல எழுதுவாங்களா உங்க குழந்தை?
2: நல்லா படிப்பாங்க, டென்த் லெவல்த் போறா. பெரிய பாப்பா டுவெல்த் முடிச்சு காலேஜ் போயிட்டு இருக்கா, விவேகானந்தா போறா.
1: சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். ரொம்ப ஆர்வத்தோட, அவ்வளோ மகிழ்வோடையும் எல்லாரும் பேசுறத ரசிச்சுட்டு அவங்களையெல்லாம் போட்டோ எடுத்துட்டு ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம்.
1: எந்த ஊர் நீங்க?
3: உக்கம்பட்டிக்கிறாங்க, மோளகட்ட வரணும்.
1: பண்பலைய கேட்டுட்டு இருந்துட்டு வேகமா வந்திருக்கீங்க. என்ன தொழில் செய்யறீங்க? இன்னும் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: பாப்பா இருக்காங்க, ரெண்டு பேரும் வீட்டுல இருக்காங்க.
1: ஓ, இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசினவங்க உங்க மனைவி பாரதி, இசையரசி,
3: செல்வம், பானுமதி.
1: சரி சொல்லுங்க, உங்களுக்கு பண்பலையில பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னா எதை சொல்வீங்க?
3: என்னை சோழனுடைய கூட அதுல கேட்டுருக்காங்க. இது 2001 கேட்டுட்டு தான்
1: இருக்காங்க. நாங்களா தொடங்குனதுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நேயர்கள் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும்
3: 10 பேர் போட்டாங்க, அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க, இதுவரை கேட்டு தான் இருக்காங்க.
1: தொடர்ந்து பண்பலையோட பயணிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இப்ப நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா நம்மளுக்கு சொல்ல போறாரு. எங்க சந்தன காற்றே வரல, எங்க ஊர்ல அப்படி இயற்கை எழில் இருக்கு, சந்தன காற்று எங்க காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களுக்காக சந்தன காற்று வர இருக்கு கோடை பண்பலை நொறுப்புலயே இன்று.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
2: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
1: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா, கோவை.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
6: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி புக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. இங்க நிறைய பேர் அவ்வளோ புன்னகை, இந்த வானவில்லையே அப்படியே எடுத்து வண்ண சேலையா உடுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சேலைகள் எல்லாம் உடுத்தி அழகான பூ வண்ண வேலைப்பாடுகள்லாம் நிறைந்த அழகான உடைகள் எல்லாம் அணிஞ்சு புன்னகை ததும்ப காத்துட்டு இருக்காங்க. நான் நிறைய பாடணும், பேசணும், நான் ரொம்ப நேரம் பேசுவேன் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு ஒரு 3 சகோதரிகள் நம்ம முன்னாடி இப்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க அப்படி என்னதான் பேச போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: தூங்குடிங்க மேடம், நான் தரித்தொழில் பண்றோம்.
9: நீங்க ரொம்ப நேரமா நான் பாடணும் பாடணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சீங்களே, உண்மைதானா? நல்லா பாடுவீங்களா? எந்த ஊர் சொன்னீங்க? இதே ஊரா?
10: ஊர் பக்கம் முடிக்கிறாங்க.
9: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
10: கணவர், எங்க பையன்.
9: கணவர் பேர் என்ன? உங்க பையன் பேர் என்ன?
10: கணவர் பேர் கண்ணன், எங்க மகன் பேரு அருள்குமார்.
9: நீங்க அப்படியே இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டூடெண்ட் சமர்த்தா இருப்பாங்களே, அந்த மாதிரியே இருப்பீங்களா? பக்கத்துல நின்றுட்டு இருக்க ரெண்டு பேரும் உங்க தோழிகளா? எப்பயும் இணை பிரிய மாட்டீங்களா?
10: எங்க அண்ணிங்க.
9: ஓ, அண்ணி, பாருங்களே ஒரு எடுத்துக்காட்டு நீங்க எல்லாருக்கும். அப்படி இணை பிரியாத அண்ணி. சரி, ஓ பக்கத்துல அண்ணி அக்கா ரெண்டு பேருமே இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
11: சாந்தி.
9: சாந்தி, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
11: விவசாயம்.
9: என்ன தோட்டத்துல இப்ப என்ன பயிரிட்டு இருக்கீங்க? இப்ப
11: தோட்டத்துல சோளம் போட்ட.
9: நீங்களும் ரொம்ப நல்லா பேசுவீங்களாமே, மேடை எல்லாம் பேசுறது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்ல, நீங்க தலையசிங்க எப்படி எல்லா நேயர்களுக்கும் கேக்கும், நீங்க பேசணும்ல. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
11: எங்க வீட்டுல 3 சன்னுங்கம்மா, வீட்டுக்காரு, நான், மொத்தம் 5 பேருங்கம்மா.
9: நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே, 3 பசங்க அப்படி.

0: அப்படின்றப்ப என்ன நேரமும் அவங்க அவங்களுக்குள்ளார ஏதாவது குறும் பண்ணிட்டு சண்டை எல்லாம் போட்டுப்பாங்க. நீங்க நிறைய சத்தம் போடுற மாதிரி இருக்கு, அப்படியெல்லாம் எதுவும் திட்ட மாட்டீங்களா?
1: அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க.
0: அவங்க ரொம்ப பசங்கள்லாம் ரொம்ப குடுத்து வச்சவங்க, எதுவுமே பேச மாட்டேங்க அப்படிதானே? கேட்க மாட்டாங்களா பசங்களா? என்னமா நீங்க இவ்வளவு அமைதியா இருக்காங்க, எத்தனை பேர்ல எப்படி குழந்தைங்களை திட்டுறாங்களே, எங்களை திட்டுங்கன்னு கேட்டது இல்லையா?
1: அவங்க அப்படி சொன்னதில்லைங்க.
0: என்ன திட்ட சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க தானே. சரிங்கம்மா, மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. நீங்களும் அமைதி தானா ரொம்ப? நீங்களும் இதே ஊரா?
1: இதே ஊர் தான்.
0: நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: வெஜிடபிள் கடை வச்சிருக்கோம்.
0: காய்கறிகள் என்ன? இங்கேயே நிறைய காய்கறிகள் எல்லாம் விளையறதுனால இங்க இருந்து அப்படியே வாங்கி கொண்டு வந்து
1: கொண்டு வருவோம்.
0: சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க வீட்ல ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஹஸ்பண்ட்.
0: பையன் பேரு பொண்ணு பேர் எல்லாம் சொல்லுங்க.
1: பொண்ணு பேரு, பெரிய பொண்ணு பேரு உஷா நந்தினி, சின்ன பொண்ணு பேரு ஸ்ரீநிதி, பையன் பேரு சே கிருஷ்ணா, இன்னொரு பையன் பேரு ஜோதி கிருஷ்ணா.
0: ஒரே புன்னகை தான், பேரே சொல்ல முடியாத அளவுக்கு புன்னகை. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுவேன்.
2: என் பேர் மகேந்திரங்க மேம். புக்கம்பட்டியில சம்பா ஆபரேட்டர், குடிநீர் ஆபரேட்டரா இருக்கேன். எனக்கு மூணு பிள்ளைங்க, மனைவி ஹவுஸ் ஒய்ஃபு. மனைவி
0: குழந்தைகள்ல என்ன படிக்கிறாங்க, அவங்க பேரு சொல்லு.
2: பெரியவன் விஜயராகவன் வந்து 9வது படிக்கிறான், அமுதராஜன் வந்து 6வது படிக்கிறான், ஹர்ஷிதா வந்து 3வது படிக்கிறாங்க, நித்யா ஒய்ஃப் வீட்டுல இருக்காங்க.
0: சரிங்க, மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திச்சதுல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஜெயந்தி. வீட்டுல ஒருத்தர் பாங்கசாமி, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்.
0: பண்பலைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: பிடிக்கும். காலையில அதான் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க.
0: சரி, பொண்ணோட பேர் என்னங்கம்மா?
3: பொண்ணோட பேரு சவனம்மா. கல்யாணம் ஆயிடுச்சுங்க, வெட்டினரி டாக்டர் முடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர குழந்தைங்க.
0: பேர குழந்தைகளோட பெயர்
3: வரி புகன், பையன் பேரு வீர் செட்டி, அவர் வேலையிட்டு இருக்காருங்க.
0: நீங்க என்ன தொழில் பண்றீங்க?
3: தரிதான், கை தறி நெய்யறேங்க.
0: சரி, நேரமும் அதே தொழில் இருப்பீங்களா? அது போக வேற பொழுதுபோக்குகள் எல்லாம் இருக்கு?
3: செஞ்சுட்டு தறி நெய்யுங்க. தறி நெஞ்சிட்டு இது பாட்டு கேட்டுருச்சோம்.
0: சரிங்கம்மா, வணக்கம்.
4: வணக்கம், பேர் பழனிசாமிங்க. சேலம் மாவட்டம் மேச்சேரி சாம்ராஜ்யப்பேட்டைங்க. நெசவுதய நேருங்க. நானும் எங்கள் வீட்டு நெசவு நேருங்க. வேற தொழில் இருந்தாங்க எனக்கு.
0: பண்பலைய கேட்டுட்டு ஆர்வத்தோட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து காத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே?
4: ஆமா மேடம், அதான் என் வேற பண்பலை போட்டு எங்க சம்சாரது பிடிக்காதுங்க. இது கோடை பண்பலை தான் வேணுங்க. மாத்தனா போச்சு, சண்டையே வந்துருங்க.
0: கோடை பண்பலை மேல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியம்.
4: வேற போட்டு ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு இதுங்க. வேற போட்டா அதுதான் வேணும். அது பேசுறது இதெல்லாம் நல்லா இருங்க. இந்த நிகழ்ச்சி வேற நிகழ்ச்சி எல்லாமே பிடிக்குங்க. எந்த நிகழ்ச்சி சொல்ல முடியல, அது நல்லதும் பிடிக்கும்.
0: உங்க மனைவிக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு அவங்கள தேடி வரணும் அப்படின்னு சொல்லி பண்பலை வந்துருச்சு. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
4: அன்பு சகோதரனுக்கு முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்டுச்சுனாக்க அந்த பாட்டு போடுங்க.
0: நீங்க பாடுவீங்களா பாடல்? உங்க மனைவி பாடுவாங்களா?
4: பாட மாட்டாங்க.
0: சரி, எல்லாருக்காகவும் பண்பலைய பாட சொல்லி கேட்டுலாம். என்ன

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பண்பலை நூற்புழி 5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் R.R. சிதம்பர சுவாமி.

0: பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி புக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் மேடம், முத்துசாமி.
5: எந்த ஊர் நீங்க? இதே ஊரா?
6: புக்கம்பட்டி மணிகார்னூர்.
5: அருகாமையிலேயே இருக்கு. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
6: வைஃப், சன்னு, டாட்டர், பொண்ணு.
5: சரி, பையன் பேரு, பொண்ணு பேரெல்லாம் சொல்லுங்க.
6: பொண்ணு வந்து தர்ஷினி, கோயம்புத்தூர் கிருஷ்ணமால் படிச்சா, கேம்பஸில் செலக்ட் ஆகி செந்தில் பப்ளிக் ஸ்கூல்ல டீச்சரா போயிட்டு இருக்கா, பிஎட் பண்ணிக்கிட்டு.
5: சரிங்க ஐயா, என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க?
6: டிராக்டருங்க.
5: பையன் பேர் நீங்க என்ன சொல்லலையே?
6: கவின்குமார். கவின்குமார் அவனும் கோயம்புத்தூர் கேஜியில் படிச்சு முடிச்சுட்டான், இப்ப செலக்ட் ஆயிருக்கான், 1 மந்த்ல வேலைக்கு போயிருவான்.
5: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. இன்னொரு குட்டி பாப்பா இங்க இருக்காங்க பேசுறக்காக. குட்டிச்செல்லம், ஆஹா, பாப்பா நம்மள பார்த்தது முகத்தை திருப்பிட்டாங்களே. சரி, பாப்பாவோட பேர் என்னன்னு அவங்க தாத்தா கிட்ட கேட்டுரும்.
6: மேகாஸ்ரீ.
5: மேகாஸ்ரீ, பேச மாட்டீங்களா? டூவா என் கூட பாக்குறீங்களே, ஆனா பேச மாட்டேன்றீங்களே. சரி, வணக்கம், உங்க பேர்?
6: வணக்கம், என் பேர் செல்வராஜ் மேடம்.
5: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
6: எங்க வீட்டுல வைஃப், நாங்க, பையன், பாப்பா.
5: மேகாஸ்ரீ நேரம் உங்களோடயேதான் இருப்பாங்களா?
6: ஆமா, என்னோட தான் இருப்பாங்க.
5: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
6: பவர் லூம் பண்ணீங்க.
5: இங்க இதே ஊர் தாங்களா?
6: இல்ல, போக பக்கத்துல கருங்கரட்டானூர்.
5: சரிங்க ஐயா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: மூர்த்திங்க.
5: நீங்க இதே ஊருங்களா?
6: இதே ஊருங்க, புக்கம்பட்டி காளிவளவு.
5: வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
6: வீட்ல எங்க வைஃப், 2 பொண்ணு, ஒரு பையன்.
5: நீங்க என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க?
6: நான் டிரைவரா இருக்கறேங்க.
5: சரிங்க, வணக்கம், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: இசை வசந்த வீசி கொண்டிருக்க இணைய பண்பலை 100.5 முற்பகல் வணக்கத்தோடு சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ். மேடம் எப்படி இருக்கீங்க?
5: நாங்க எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
7: ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் மேடம். 27வது உதயவிழா காணும் கோடை பண்பலைக்கு நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் சேலம் மாவட்ட நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
5: இல்ல, இங்க சுற்று வட்டார பகுதியில எவ்வளவு தொலைவா இருந்தாலும் நாங்க விட மாட்டோம், வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நேயர்கள்லாம் வந்துடுறீங்க, அதுவே ரொம்ப மகிழ்வா இருக்கு. சொல்லுங்க, வீட்டுல இப்ப எல்லாரும் கேட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பெயரெல்லாம் ஒரு முறை சொல்லிருங்க. நீங்க?
7: அப்பா பேர் ஐயனன், அம்மா சுந்தரம்மாள், தம்பி சவுந்தரராஜன், சரவணன் மேடம். ஃப்ரெண்டுங்க எல்லாமே கேட்டுதான் இருக்காங்க. நம்மளுடைய எஃப்எம் நேயர்களுமே கூட
5: எல்லாம் நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இல்ல, எல்லாருக்கும் பேரையும்
7: வந்து என் பேர் கண்டிப்பா சொல்லணும்னு சொன்னாரு மேடம். இளங்கோ, இளங்கோ சோமே.
5: இல்ல, அந்த நேயர்கள்லாம் தினமும் பேசிட்டே தான் இருக்காங்க. என்ன, அந்த நண்பர் வட்டத்தை நாங்க விட மாட்டோம். உங்களுக்கு பாருங்க, பண்பலை நண்பர்கள் வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகம், பல கோடி பேர் கேட்கக்கூடிய பண்பலை. எல்லாருமே உங்களுடைய நண்பர்கள் தான். சரி, என்ன நேரம் புறப்பட்டு வந்தீங்க இங்க வர நிகழ்ச்சிக்காக?
7: மேடம், காலையில ஒரு 9:30 கிளம்பிட்டேன் மேடம். கிளம்பிட்டு வந்து வெங்கடேஷ் கூட்டு வந்து ஜாயின் பண்ண.
5: நிகழ்ச்சி இங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி வானொலியில ஒளிபரப்பு பண்ணிட்டாங்கன்னா போதும், உடனே நம்ம நாளைக்கு கிளம்பிடணும். நேற்றுக்கு இருந்தே முடிவு பண்ணிடுவீங்க?
7: கண்டிப்பா மேடம், சேலம் மாவட்டத்துல எங்க நடந்தாலும் கண்டிப்பா போய் பேசுறேன் மேடம்.
5: ரொம்ப மகிழ்ச்சி, இன்னும் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: வணக்கம் மேடம், என்னோட பேர் மாரி.
5: ரொம்ப புன்னகையோட இருக்கீங்களே.
8: இல்ல இல்ல மேடம்.
5: யாரெல்லாம் இருக்காங்க உங்க வீட்டுல, என்ன செய்யறீங்க?
8: அப்பா அம்மா நான் அவ்வளவுதான் இருக்காங்க மேடம். நான் இந்த புக்கமடியிலேயே மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கேன்.
5: எல்லாருக்கும் என்ன சொல்றது, ஏதாவது நோயெல்லாம் வந்துட்டா அதை தீர்க்கறதுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற மருந்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓ, வாழ்த்து வேற சொல்லணும் சொல்லணும்னு பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, என்ன வாழ்த்து சொல்ல போறீங்க?
9: மேச்சேரி சாம்ராஜ்பேட்டை பழனிசாமி, 27வது உதயவிழா வாழ்த்துக்கள். நன்றிங்க, வந்ததுக்கு நன்றிங்க. நம்மளுக்கு இந்த பகுதிக்கு வருகை

0: இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கோடை பண்பலைக்கு இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நமது அறிவிப்பாளருக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். நன்றி.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேர் வேற இருக்காங்க, நேரம் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். வணக்கம், உங்க பேர்?
2: பரந்தாமன் மேடம்.
1: நீங்க இதே ஊரு?
2: இதே ஊர் தான் மேடம். கோடை பண்பலை எங்க ஊர் புகும்பட்டி கிராமத்துல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோபி அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
1: ஏன்னா உங்க எல்லாருக்கும் தான் நாங்க வாழ்த்துக்கள் சொல்லணும். பண்பலையோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வேற சொன்னீங்க, அதுக்காக உங்க எல்லாருக்கும் நாங்க வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லிட்டீங்க?
2: அனைவரும் கலைவாணி ஒரு பொண்ணுங்க தனுஸ்ரீ.
1: சரி, இப்ப என்னன்னா நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது பாடலோட தொடங்கி வச்சீங்க இந்த ஊர்ல. இப்பயும் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு நேயர்கிட்ட பேரை கேட்டுட்டு அடுத்ததா ஒரு பாடல் பாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வெங்கடாஜலம்.
1: நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: புக்கம்பட்டி கா ஜெயகோபி, பாட்டு பாடவா ஜெயகோபி.
1: நான் அந்த பெயரோட தான், அந்த புனை பெயர் சிறப்பு பெயர் எல்லாம் சேர்த்துதான் சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன பாடல் பாட போறீங்க? நிறைவான நேரம்.
3: நான் தேடும் செவ்வந்தி பூ.

நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது.

காட்டும் செவ்வந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ கோயில் தவிக்கிறதே. சிறகிரண்டும் விரித்து விட்டேன் இளம் வயது தடுக்கிறதே. பொன்மானே என் யோகந்தான் பெண்தானோ சந்தேகந்தான்.

0: நான் கலந்தேன் பொன் கனி விழும் என தவம் கிடந்தேன் பூங்காற்று சூடாச்சி ராஜாவே யார் மூச்சு நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது.
1: ரொம்ப அழகா பாடினீங்க. எல்லா நேயர்களும் ரொம்ப மகிழ்வோட பங்கெடுத்துட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இந்த புக்கம்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் பண்பலையை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சாந்தி சேகர் ஒரு பாடலை தொடர்ந்து கோடி பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சி வர காத்துட்டு இருக்கு. விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். கே முருகேஸ்வரி அவர்கள்,
3: வணக்கம். நேர்களே, கோடை பண்பலை 100.5 யாதுமாகி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. சாதனை மகளிரின் சரித்திரம் சொல்லும் நிகழ்ச்சி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சி யாரோடு பயணிக்க காத்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியாரோடு பயணிக்க காத்திருக்குது. ரொம்ப அழகா, அமைதியா, ரொம்ப பாசமான ஒரு உணர்வோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இல்லத்துல, தேனியில, கே கே பட்டின்ற இடத்துல. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் சாரை நம்ம சந்திக்கிறதுக்காக வந்திருந்தோம். அவருடைய மனைவியும் நம்ம ஒளிப்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்திருக்கிறோம். அவங்களோட பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டப்ப, என்னோட பேரு முத்தமிழ் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முத்தமிழ் செல்லம் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, அவங்கள நம்ம சந்திச்சு பேசிடலாம். மேடம் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு. நிறைவா இருக்கீங்க, அவங்களை பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. ஒரு ராணுவ வீரனினுடைய மனைவி, அந்த தைரியம், பெருமை, இதெல்லாம் இணைந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம். ஆனா பார்த்தா எங்க வீட்டு ஆள் மாதிரி இருக்கிறீங்க. அவங்கள பார்த்தா எங்க வீட்டுல ஒரு பொண்ணை நாங்க சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சொல்லுங்களேன், அது என்ன செல்லம்?

0: மேம், அது என் பாட்டி பேரு. அது என் பேர் ஃபுல்லாவே என் தாத்தா பேரும் என் பாட்டி பேரும். தாத்தா பேரு முத்து வீரப்பன், அதனால அவர் பேர்ல முத்து எடுத்துட்டாங்க. என் பாட்டி பேரு செல்லத்தாய். அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் உமன், அதனால ரொம்ப பாடுபட்டு, அதனால அவங்க பேர் வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி செல்லம்னு வச்சுட்டாங்க.
1: பாட்டி தாத்தா பேரை தாங்கின ஒருத்தவங்களை நாங்க பாத்துட்டு இருக்கிறோம்.
0: ஆமா,
2: முன்னாடி எல்லாம் வந்து பாட்டி பேரையோ தாத்தா பேரையோ வைப்பாங்க. இப்ப இருக்கிற கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. நீங்க கேட்டது இல்லையா, எனக்கு ஏன் பாட்டி தாத்தா பேரை வச்சுங்க, எனக்கு இப்ப ஸ்டைல வேற பேர் வச்சிருக்கலாமே, அப்படி கேட்கலையா?
0: இல்ல மேம், இந்த பேர் ஒரு மாதிரி எங்க கேட்டாலும் வித்தியாசமா பாப்பாங்க, அதனால நல்லா இருக்கும். அம்மா வைக்கல, அம்மா வேற பேர் எல்லாம் செலக்ட் பண்ணாங்களா, அம்மாவோட அப்பா அவர் தான். எங்க வீட்டுல எல்லா பேருமே ரொம்ப வித்தியாசமா வச்சிருப்பாங்க, அதனால நல்லா இருக்கும். அதனால கேட்டதுல பரவாயில்லம்மா, எல்லாரும் இப்படி வச்சிருக்கீங்க, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம்.
1: சொல்லுங்களேன் வித்தியாசமான ரெண்டு மூணு பேரு.
0: எங்க அம்மா பேரு அமைதி.
1: அமைதி.
0: ஆமா. எங்க மாமா பேரு அன்பு கடவுள். அடுத்து மாமா பேரு ஆசை தளபதி. அதுக்கப்புறம் அறிவு கண்ணகி, அன்னை கன்னிமார், அருமை மீனா.
1: அருமை மீனாங்கிறதே பேர்
0: சித்தி. ஆமா. என் தங்கச்சி பேரு செந்தமிழ். என் மாமா பொண்ணு பேரு கடல் முத்து. இன்னொரு பொண்ணு மாமா பொண்ணு பேரு அருமை நிலா.
1: இந்த மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு கேக்குறதுக்கு.
0: அது ஒன்னொன்னு ஒரு ஹிஸ்டரி வர இருக்கும். பேருக்கு
2: கீர்த்தி சக்கரா விருது வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க சார். உங்களை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்திருப்பாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் பத்தி பேசணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கேட்கணும்னு சொல்லிட்டு. உங்களுடைய திருமண நிகழ்வை பத்தி சொல்லுங்க.
1: ஒரு ராணுவ வீரர் கல்யாணம் பண்றாங்க அப்படின் போது அவர் பாதி நாள் உள்ளூர்லயே இருக்க மாட்டாரு, அதான் முதல் கேள்வியா இருக்கும்.
0: சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேம், நான் பக்கத்துல மூணு வீடு தள்ளி தான் எங்க வீடு. சின்ன வயசுல இருந்தே சொந்தக்காரங்க தான் மேம், ரொம்ப சொந்தம் இல்லை ஆனால் சொந்தம். நான் வந்து குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் பொண்ணு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நல்ல பையன், சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தது. சரி போனாலும் பரவாயில்ல, நல்லா பார்த்துப்பாங்க.
2: இந்த குடும்பத்தை பார்க்கும்போது என் பொண்ணு நல்லா தான் வாழ்வாங்க அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு தோணி இருக்கு.
0: எந்த வேலை பார்த்தாலும் ஒரு மாதிரி டெடிக்கேஷனாக பார்ப்பாங்க, அதனாலே ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் அம்மாவுக்கு. சரி பாத்துக்குவாரு நம்ம பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. எனக்கு பிடிக்கும், ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் மேம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஊருக்கு போகல. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்
2: நடந்தது
0: 2022 செப்டம்பர் 7. அப்புறம் 2 இயர்ஸ் நான் அப்போ எம்சிஏ படிச்சுட்டு இருந்தேன், ஃபைனல் இயர். இப்போ ஒரு 15 டேஸ் தான் கல்யாணம் ஆகி கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க, நான் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ண போயிட்டேன்.
2: அவங்க அடி எடுத்து வச்சிருப்பீங்க, ஐயோ 15 நாளுங்கிறது 14 நாள் ஆகுது, 13 நாள் ஆகுது, 12 நாள் ஆகுது, அப்படி நாள் குறைய குறைய உங்களுக்கு
0: ஒரு நாள் முடிய முடிய எதுவுமே தெரியாது. அப்பதான் புதுசா அப்படின்றப்போ குறைய குறைய குறைய ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா போன் தாங்க. அங்க போனா காலேஜ்ல போயிட்டு போன் பண்ணுவாங்க, டெய்லி போன் பண்ணிடுவாங்க. போன் பண்ணாம இருந்ததே இல்லை. எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு இதா இருந்தாலும் இந்த ஒரு நிமிஷம் கூட போன் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையா இருக்கே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க மேம். காலையில மதியம்
2: பாக்குறப்ப, அமரன் படம் பாக்குறப்ப, ஒரு தடவையாவது பேசணும்னு சொல்லும் போது அந்த வீடியோ கால் எல்லாம் பாத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா?
0: அது நிறைய விஷயம் அது கனெக்ட் ஆயிருக்கு மேம். அப்பதான் நான் கேட்டேன் கிட்ட, நான் கூட நீங்க மட்டும் தான் இப்படி நினைச்சேன், எல்லா மிலிட்டரிக்காரங்களும் இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு. அது சொன்னா ஒரு மாதிரி ஃபேக்கா இருக்குமா இல்ல உண்மையா இருக்குமா தெரியல, ஆனா சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை நிலாவை பார்த்து பேசுங்க கிட்ட இருக்க மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார்ல அந்த பொண்ணு கிட்ட, அந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கனெக்ட் பண்றப்ப என்ன எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா மிலிட்டரிக்காரங்க எல்லாரும், அவர் அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி
2: திருமணத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பண்ணியாட்டணும் அப்படிங்கிற ஹிஸ்டரி எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அவங்கள்ட்ட பகிர்ந்திருக்காங்களா?
0: அதான் மேம், ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எந்த மாதிரினா எதுவுமே மிலிட்ரி பத்தி வெளியே தெரியக்கூடாது. பொதுவாகவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அது வெளியே யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டாங்க. அதனால ஒரு சின்ன விஷயம்னாலும் அப்படியே வீட்டுல ஃபுல்லா சொல்லி பெருசாக்கி எனக்கு முடியல செய்யல அப்படின்னு இவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க வெளியே. நான் இது பண்றேன், எனக்கு இது கஷ்டமா இருக்கு, என் அடிப்பட்ட கூட ஒரு தடவை கூட எனக்கு வலிக்குதுன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. என்ன என் கிட்ட சொன்னதே இல்லை, நல்லா இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ற, எனக்கு ஒண்ணுமே இல்ல, நீ எது கழுகுற, நீ அழுதாத அப்படின்னு. அந்த வார்த்தையை அவங்க என்கிட்ட சொன்னதே இல்ல. போயிருக்கேன், இந்த மாதிரி நான் கஷ்டமான நேரம்னா கட் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்ல இனிமேல் எனக்கு, அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க.
2: போல்டா பேசுறாங்க உங்ககிட்ட, அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்?
0: எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப அழுவேன் மேம், எதுக்கு எடுத்தாலும் அழுவேன். முன்னாடி ரொம்ப அது வீட்டுல ஃபர்ஸ்ட் பண்ணாலும் ரொம்ப செல்லும், குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதனால ரொம்ப செல்லம். இங்க வந்து இப்படி இருக்கல, என்ன இப்படி இருக்காங்க, எதுனாலும் இப்படி
2: உங்கள்ட்ட சொன்னாலும் நீங்க மனசு உடஞ்சிருவீங்க, சொல்லலைனாலும் சொல்லாம இருக்காரு நினைச்சு மனசு உடஞ்சிருவீங்க. இல்ல
0: டியூட்டி தான், எல்லாத்தோட டியூட்டி தான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. சரி அதுவும் இப்ப அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நல்லா. சரி என்ன பண்றது, அதுதான் உங்க டியூட்டி, நம்மளுக்கு என்ன டியூட்டி, அது மாதிரி தானே.
3: துப்பாக்கி சத்தங்களுக்குள் வாழ்ந்தாலும் தனது மனைவியின் காதுகளுக்கு

அன்பின் வார்த்தையையே சேர்க்க நினைப்பவர் இராணுவ வீரர். தன் வழியை மறைத்து அவளின் சிரிப்பை பாதுகாப்பதே ஒரு இராணுவ வீரரின் மௌனமான அன்பு. இதை இயல்பான வார்த்தைகளால் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
7: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
6: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
7: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
8: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
10: உயிரெழுத்து ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
9: நேயர்களே, அழகான நம் மனதில்
11: ஆழமான ஓர் இடத்தில்
9: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
11: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
9: இதய ராகங்களை
11: நீங்களும் அரங்கேற்றலாம்.
9: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
11: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: நாட்டை காக்கும் இராணுவ வீரரின் துணையின் மன ஓட்டங்களை பிரதிபலிக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
1: நாட்டை காக்கும் வீரரின் இதயத்தில் அவரது மனைவியின் அன்பான பாசமான அல்லது வருத்தம் நிறைந்த கண்ணீர் துளியை நினைத்த பயம் இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் தனது காயங்களையும் கவலைகளையும் மறைத்து அன்பை மட்டும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார் ஒவ்வொரு இராணுவ வீரரும். அவற்றை தனது உரையாடலில் யாதுமாகி நிகழ்ச்சி வழியாக பகிர்ந்து கொள்கிறார் முத்தமிழ் செல்லம் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்து கேட்போம்.
2: பொதுவா வந்து அவங்க எதையும் சொல்லாம மறைச்சிடுறாங்க அப்படின்னும் போது திரும்ப தெரிய வரும்போது உங்களுக்கு அது ரெட்டிப்பு பெயினல்ல கொடுக்கும். அப்பவே சொல்லியிருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க எப்படி அவங்கள்ட்ட பேசுவீங்க, அவங்க எப்படி உங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க?
3: கேட்பேன் மேம், எதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப ஒரு டைம் சொன்னாங்க, எது சொன்னாலும் அழுதுகிட்டே இருக்கு, அழுகிறத பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அழுகிறத குறைச்சிட்டேன். எதுக்குனாலும் சரி சொல்லுங்க, நம்மளுக்கே தெரியும்ல, நம்ம அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு கஷ்டம்னே நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் மேம் ஃபோன் அடிப்பேன். ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அவள் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவாளா, அப்போ மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாயிரும். கமலி என் சேல படிச்ச பொண்ணு, அவள் எப்பவுமே எனக்கு எதுனாலும் அவளுக்கு தெரியாத விஷயமே இல்லை என்ன இருந்து அப்போ ஃபோன் பண்ணி சொல்ல ஏதாவது ஒன்று சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னொரு பண்ணுவான், ரெண்டு பேர் ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டா ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு, அவள் ஸ்கூல்மேட்டு ஸ்கூல் படிக்கிற பெண் ஃப்ரெண்டு, ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டேன்னா
2: ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க
3: ரெண்டு பேரும். ஒரு விஷயத்தை நம்ம வெளியே சொல்லிட்டோம்னா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகுது. தனியாக வேலை பார்த்துருக்கப்பல ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன், யோசிச்சுட்டு இருக்கிறது டக்குன்னு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிருப்பேன். அவன் ஏதாவது சொல்லுவா சரி நம்ம மைண்டு
2: அப்படியே தோழி
3: அது மாதிரி நான் யோசித்தேன். சரி நம்மளுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம்னா அவங்க மனசு இருக்க வெளியே வரும், கொஞ்சம் குறையும் அது, அந்த மாதிரி சொல்லிட்டு அழுகிறத குறைச்சாச்சு.
2: நீங்க திருமணம் ஆகி வரும்போது என்ன பணியில இருந்தாங்க அவங்க, எந்த ஊர்ல இருந்தாங்க?
3: ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணப்போ வந்து பஞ்சாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, பஞ்சாப்ல பத்தின்தான் ஒரு ஏரியா. அப்போ வந்து ஆபீஸ் டியூட்டி நல்லா தெரியும், கோருன்னு ஒரு இடத்துல இருந்தாங்க, அங்க வந்து ஆபீசர் டியூட்டி மாதிரி, இவங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி எல்லாமே தெரியும், பிகாம் சிஏ பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதனால மார்னிங் 8 போயிட்டு ஆஃப்டர்நூன் 3:00 முடிஞ்சிடும் டியூட்டி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு 1 இயர் வரைக்கும். மேரேஜ் ஆகி 15 days போனாங்க, போயிட்டு ஒரு 3 months கழிச்சு லீவ் கேட்டாங்க. நான் ரொம்ப வாங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும் ஒரு 2.5 months 3 months லீவ் கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே வந்து எதுக்கு எனக்கு லீவ் தரமாட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தானா உன்னை இந்த டியூட்டிலேருந்து நார்மல் டியூட்டிக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு. இங்கே கோரில் வந்து நைட் டியூட்டி கிடையாது, நார்மல் டியூட்டியில் வந்து நைட் டியூட்டி எல்லாமே இருக்கும், மாற்றிடுவோன்னு. இப்போ இவங்க எனக்கு என்ன எந்த டியூட்டினாலும் நான் பார்ப்பேன், எனக்கு இது மட்டுமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்து அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நார்மல் டியூட்டிக்கு மாற்றிட்டாங்க. வந்து ஒரு அப்படி அப்போதான் காலேஜ் முடிக்கிறேன், அடுத்த மந்தே குவார்டர்ஸ் போயிட்டேன் நான்.
2: அங்கே
3: அங்கே போயாச்சு, அங்கே போகிறப்ப நார்மல் டியூட்டியில் தான் இருந்தாங்க.
2: எந்த ஊரில் இருந்தீங்க?
3: பஞ்சாப்.
2: பஞ்சாப்
3: இருந்தால அங்கே இருந்தோம் நான் ஒரு 8-9 months இருந்தோம் நான்.
2: உங்களுக்கு எப்படி லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு?
3: நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவேன் மேம், அதனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்காச்சு. ஹிந்தி இவங்க ஃபுல்லா பேசுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் தான் எங்கே போனாலும் போவோம், தனியாலாம் எங்கேயும் போக முடியாது குவார்டர்ஸில். அங்கே இவங்க தமிழ் யூனிட்டு கொஞ்சம் மத்ராசி யூனிட்டு சொல்லுவாங்க, அதனால ஃபேமிலி ஃபுல்லாக மேக்ஸிமம் தமிழ் ஃபேமிலி தான் இருப்பாங்க. அதனால பக்கத்துக்காக மதுரைக்காரங்க தேனி கம்பம் அந்த மாதிரி நிறையா தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அதனால லேடிஸ் நம்மளுக்கு 2-3 பேர் தெரிஞ்சாலே போதும் மேம்.
2: அப்படி இருந்து தெரிஞ்சுக்கிட்டது விஷயங்கள் என்ன அவங்களோட இருக்கும்போது? ஏன்னா இராணுவ வீரர்களோட குடும்பத்தோட சேர்ந்து இருக்கீங்க அங்கே.
3: ரொம்ப அதில் என்னன்னா இங்க இருக்கப்போ நான் ரொம்ப ஈஸியா நினைச்சேன் மேம் இந்த டியூட்டிய, என்ன சும்மா தானே பண்றாங்க எல்லாருமே, வெளியே ஒரு பேச்சு இருக்கு மேம், என்ன மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி, உனக்கு என்ன 5ஆம் தேதி ஆனா போதும், ஸ்கார்டு எடுப்பேன் செலவு பண்ணுவேன் அந்த மாதிரி எங்க அம்மாவே சொல்லுவாங்க. சும்மா இதா சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு நான் தேவையில்லாம அனாவசியம் வாங்கினா எங்க அம்மாவை ஏதாவது வாங்க சொன்னா சொல்லுவாங்க, உனக்கு என்ன மத்திய அரசு சம்பளம் வருது அதனால அப்படின்னு எங்க அப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு ரிஸ்ட்டுங்கிறதே கிடையாது மேடம், இப்படி இல்லாம ஒரு ஆளால டியூட்டி பார்க்க முடியும், இப்படிலாம் நம்ம மட்டும் பாக்குறோம், எல்லாருமே அந்த

0: மாதிரிதான் மேடம். காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு போகணும். அதுவும் டைமிங்னா நான் ஒரு 8 மாசம் இருந்திருக்கேன். 8 மாசத்துல அவங்க ஒரு நாள் கூட ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா போனது இல்ல, ஒரு டைம் கூட போனதே இல்ல. நைட்டு 2 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு வருவாங்க, காலையில திருப்பி 4 மணிக்குன்னா 3:50 போயிருவாங்க மேடம். எப்பயுமே அந்த மாதிரி எப்படி இருக்குது செய்யறது அப்படின்னு. டியூட்டி மாத்தி மாத்தி மாத்தி ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தா மறுநாள் நைட் டியூட்டி இருக்கும் மேம். ஒரு நாள் ரெஸ்ட், ஒரு நாள் நைட் டியூட்டி. அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டுமே எப்ப கூப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரியே இருக்கும் மேம். போன அடுத்த செகண்ட் நம்மலாம் அப்படியெல்லாம் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே முடியாது மேம். அந்த மாதிரி எந்திரிச்சோடனே ஒரு செகண்ட் டக்குன்னு போய் ரெடி ஆகிட்டு போயிருவாங்க.
1: சரி இது செய்து நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு ஃபுல் டே ஒரு மாதிரி இருக்கு, நான் சரியா தூங்கல அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ நேரடியா நீங்க அவங்க ராணுவ வீரர்களை பாக்குறீங்க?
0: பாக்குறேன் மேம். எந்த மாதிரி ஒரு ரொட்டினா, டெய்லி இப்போ பொதுவாக சொல்கிறேன், 5 போவாங்க, போயிட்டு பிடி மாதிரி ரன்னிங் அது இது போயிட்டு 8:00 வருவாங்க. 8:00 வந்து சாப்பிட்றதுக்கு, 8:00 to 8:30, 8:25 போகணும். அந்த 8:30 மேம் அவங்க வந்தோடனே சாப்பிட்றத விட அந்த சாக்ஸையும் அந்த கேப்பையும் மட்டும் கழட்டிட்டு அப்படியே படுத்துருவாங்க மேம். அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூக்கத்துக்காக அப்படி படுத்துட்டு எந்திரிச்சு கடை கடை கடைன்னு சாப்பிட்டுட்டு 5 நிமிஷம் அந்த சாப்பிட்றது பெருசு இல்லை அவங்களுக்கு, அந்த தூக்கம் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூக்கம் தான் பெருசாக தெரியும். அந்த மாதிரி போயிட்டு திருப்பி ஒரு 1:00 to 2:30 அந்த மாதிரி வருவாங்க மேம். வந்து சாப்பிட்டு திருப்பி 3:00 அப்படி போயிட்டு நைட் 8:00 வருவாங்க மேம். சாப்பிட்டுட்டு திருப்பி போயிடுவாங்க மேம். நைட் டியூட்டினா போகணும், இல்லைனா மட்டும் அந்த நைட்ல ரெஸ்ட் கிடைக்கும். ரெஸ்ட் கிடைக்கிறப்பையும் எப்படா தூங்க விடுவாங்க, அந்த மாதிரி அவங்க தூக்கத்துக்காக ரொம்ப ஏங்குவாங்க மேம்.
1: சரி, நீங்க சாப்பிடலாம் சமைச்சு வச்சிருப்பீங்க, அதெல்லாம் சாப்பிடாம கூட போவாங்க வருவாங்க, அப்படிலாம் என்ன செய்வீங்க?
0: இல்ல மேம், எப்படினாலும் சாப்பிட வச்சிருவோம் மேம்.
1: பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு வாழ்ந்திருக்கோம்னு தோணும்,
0: ரொம்ப தோணும் மேம். எப்படி இருந்திருக்கோம் நம்ம, என்ன மாதிரி இருந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் தோணும்.
1: இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க செதுக்கி இருப்பீங்கல்ல?
0: முக்காவாசி செதுக்கிட்டேன் மேடம், இன்னும் கொஞ்சம் செதுக்கணும், செதுக்க வேண்டியது இருக்கு. அது நம்மளால மாறணும்னு இல்ல மேம், அது இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த குழந்தை வச்சுட்டு என்னால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. ஒரு நாளும் அது எந்திரிக்கிற எங்க கிளம்பினாலும் அவர் தான் மேம் என்ன எழுப்பாரு. எங்க போகணும்னாலும் அவங்கதான் எழுப்பி கிளம்பு டைம் ஆச்சு எந்திரி எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மணிக்குன்னா 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாரு மேம். 5 மணிக்கு போகணும்னா 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு அதே வேலையாக தான் மேம் இருக்கும்.
2: கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் முத்தமிழ் செல்லம் அவர்களின் மனம் திறந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். யாதுமாகி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள்.

0: மேலும் நாட்டு மாடு ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரீன் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
7: ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின் நிற்கும் அந்த வீர மங்கையரின் தியாகத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி.
8: படிப்பு, திருமண வாழ்க்கை மட்டுமல்லாது இராணுவ வீரரின் நாட்டுப்பற்றோடு கூடிய கடமை உணர்வை சுவைப்பட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இராணுவ வீரரின் துணைவியார் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
9: இடையில சுத்தி பாக்குறீங்க, கூட்டிட்டு போயிருக்காரு.
10: நாங்க பட்டினால இருந்து வரையில கூட்டு போனா மேம், வாகா பார்டர், அங்க கோல்டன் டெம்பிள் போயிட்டு, இங்க ஆக்ரா வந்து தாஜ்மஹால் தான் பாத்துட்டு வந்தோம் மேம். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் அங்க இருந்து வரையில பாத்துட்டு தான் மேம் வந்தோம். அப்ப எனக்கு பேபி இல்ல. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னெண்டா இருந்தேன் மேம். அப்பதான் 55 ஆச்சு. அப்பதான் எங்களுக்கு அடிபட்டது.
11: அவங்களே சொல்றாங்கல்ல, குண்டடி பட்ட உடனேயே அந்த தாடையினுடைய பகுதி கீழே விழுந்துருச்சு, அதை அவர் கண்லயே பார்த்தாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் அதை மனக்கண்ல பாப்பீங்கல்ல, இது எப்படி இருந்தது? ஒரு பெண்ணா, ஒரு மனைவியா, சுத்தமா தாங்கிருக்கவே முடியாதுல்ல.
10: இல்ல மேம், தாடை விழுந்துருச்சு அப்படிங்கறதே தெரியாது எனக்கு. இந்த கீழ் உதட்டலாடியே தெரியாது மேம். இந்த கூட இந்த ஒரு அண்ணா இருக்காங்க, அவர் தான் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண. இவங்களால பேச முடியாது, அங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அங்க என்ன பண்றாங்க, வைக்கிறாங்கன்னு சொல்லி. எங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டிய ஒரு தமிழ்காரன் கூட வச்சிருந்தாங்க, இவங்க கூட அவங்கள பாத்துக்கிறதுக்காக. அவர் தான் மேம் ஒன்னொன்னா சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப கீழே விழுந்து தகர வெட்டிருச்சுன்னு சொல்லிட்டாங்க மேம். தகர வெட்டிருச்சு. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அவர் எப்படினாலும் ஒரு 2 டைம் கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லிடுவாரு. ஒரு நாள் ஃபுல்லாக கால் பண்ணலை. அப்படி கேட்டப்போ 24 டியூட்டி, சுந்தரம் நாளைக்கு தான் கால் பண்ணுவார் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு
9: சுந்தரம்னு சொல்லுவாங்கல்ல சார்,
10: அங்கே அப்படி சொல்லுவாங்க மேம். அப்போ சொன்னோன்னு, நீங்கள் நாளைக்கு 3:00 ஃபோன் பண்ணுங்க, 3:00 மேலே அப்போ தான் அவர் பேசுவார் அப்படின்ட்டாங்க. வேற ஒரு மிலிட்டரிக்கார் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, எங்க அம்மா நம்பர் கால் வந்துச்சு, இந்த மாதிரி பேசினான்னு கேட்டோன்னே எங்க அம்மாக்கு நாங்கள் பேசிருப்போம் எப்பயும் போலன்னு நினைச்சு. நான் அந்த இதுல டியூட்டி போயிருக்காங்க, நாளைக்கு வந்து பேசுவாங்கன்ற இதுல இருந்தேன் மேம். நான் நார்மலா இருக்கவும் எங்க அம்மா சரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு, பேசிருப்பாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேட்டேன், இல்ல என்னத்த கேக்குறாங்க, என்ன பேசினாங்க வச்சாங்களான்னு கேக்குறாங்க, என்ன என்ன கேட்டப்ப இல்ல பேசலையா அப்படின்னும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க புல்லட் பட்டிருக்குன்னு. ஆனா என்கிட்ட எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்பதான் கன்சீவா இருக்காங்க, எதுவும் சொல்ல வேணாம். நான் 2 அப்புறம் தான் கன்சீவ் ஆனேன் மேம், அங்க படிச்சுட்டு இருந்தோம் அப்படி இப்படி சொல்லிட்டு. சரி 2 அப்புறம் இப்பதான் இதா இருக்கு, உடனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லலை மேம். அப்புறம் நான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, என்னன்னு கேட்டு கூட இருக்கானவங்களுக்குலாம். இவரோட ஃப்ரெண்டு 2 நம்பர் இருந்துச்சு மேம். அப்ப ஃபோன் பண்ணி விடாம ஃபோன் பண்ணி கேட்டப்ப அந்த மாதிரி லான்ச்சுக்கு போகையில கீழே விழுந்துட்டான், தடுக்கி தகர வெட்டிருச்சு அப்படிதான்
9: சொல்றாங்க.
10: இது தகர வெட்டிச்சு நாளைக்கு நைட்டு சொல்றாங்க மேம். சும்மா தகர வெட்டி எனக்குள்ள தையல் போட்டிருக்காங்க பா, மயக்க
9: ஊசி. December 10, 2024 அவருக்கு காலையில குண்டடி போட்டிருக்குது.
10: நைட்டு 8:30 தான் மேம் எனக்கு தெரியும், 8 மேல சொல்றாங்க தகர வெட்டி இருக்கு. நாங்க மயக்கம் இது போட்டிருக்கனால, மதம் இது போட்டிருக்கனால அவங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்லையில உதட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கீழே இருக்கு இந்த தாடு இருக்குல்ல இது மட்டும்தான் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க மேம். இருந்தாலுமே என்ன என்ன தெரியாம வைக்காம ஃபோன் பண்ணி கேட்டுட்டு 2 வரைக்குமே அப்படிதான் மேம் சொன்னாங்க. கொஞ்சம் பேச முடியாது, அது கொஞ்சம் அசைவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மேம் நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வீடியோ கால் போடுங்க செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணவும் அவங்களே சொல்லிட்டாங்க 2 கழிச்சு இந்த மாதிரி தகரம் இல்லை புல்லட் பட்டுருச்சு அப்படின்றது.

0: இருந்திருக்கு உங்களுக்கு இல்லையா? அது முன்னாடியே சொல்லியிருக்காரா RR எப்படி இருக்கும் என்னன்னு?
1: தெரியும் மேம், எனக்கு இங்க எல்லாருக்கும் தெரியும், அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் மேம். ஆனா அங்க நிறைய பேர் கட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அவங்க கட் பண்றப்பெல்லாம் எந்த டெரரிஸ்டும் இல்லை, கரெக்டா இவங்க போகையில தான் அந்த மாதிரி இருந்துச்சா. அப்ப இவங்க RR போறப்ப தான் அமரன் படம் வந்து புதுசு. அப்ப நாங்க போகையில இவங்க வேற சும்மா இருக்காம என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க மேம், எனக்கு குண்டடி படம் பாரு பாரு இந்த மாதிரி சொல்லிட்டு. நான் படம் ஸ்டார்டிங்ல இருந்தே அழுதுகிட்டே தான் மேம் இருந்தேன். டைட்டில் கார்டு போட்டப்ப இருந்தே ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லே இது எங்களோட அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் மேம், அதை ஆரம்பிக்க அந்த ஃபிளைட்ல போவாங்க. அப்ப இருந்தே கண்ணு கலங்கினது படம் ஃபுல்லாவே. ரொம்ப இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன லவ் சீனுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க, அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு மேம்.
0: அவருக்கு அடிபட்டுருச்சு இவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு தெரிய வருது, அவர் ஒரு தீவிரவாதி, இந்த கூட்டத்தினுடைய ஒரு தலைவரையே சுட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் அஞ்சு பேரை வீழ்த்தி இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை கேக்குறப்ப?
1: மேம் அவர் வந்து ஒன்னு நினைச்சாருன்னா அதை பண்ணணும் மேம், எதுவா இருந்தாலும் சரி. அது எனக்கு தெரியும், இவர் சுட்டவங்க மேல 9 ரேப் கேஸ் நிறைய, அது கணக்கு தெரியல மேம், அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணாங்க, 9 வருஷம் ஆக்டிவ்லேயே இருந்தாங்களா மேம், 9 இயர்ஸ் ஆக்டிவ்லேயே இருந்த ஒருத்தர் எப்படி இருக்காங்கன்னு பாரு. ரொம்ப நாளா ரொம்ப தேடப்பட்ட ஒரு தீவிரவாதி. தீவிரவாதின்னு வந்துட்டாலே 1 வருஷம் 2 வருஷம் தான் மேம், இப்போதைக்கு மேக்சிமம் 1 இயர் தான் மேம், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அவர் 9 இயர்ஸா இருந்து ரொம்ப தேடிக்கிட்டு
0: அந்த அளவுக்கு நம்ம வலுவாயிட்டு இருக்கோம்.
1: ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப தேடப்பட்ட தீவிரவாதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மேம் என்கிட்ட. எனக்கு காலையில அவனை போட்டோ பாக்குறப்ப நம்ம கையால சாகணும் சாகணும் தோணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அது கேட்டுட்டு அடிபட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னதே என்கிட்ட பேசி நல்லா இருக்கியா என்ன இதுன்னு கேட்டுட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சொன்னதே நான் ஃபாரூக் நல்லே தான் சுட்டனா எனக்கு இதுல காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. காரணமே அங்க மைனஸ் டிகிரி பனி மேடம், அவங்களால எந்திரிக்கவும் முடியல. இந்த பனி எல்லாம் வந்து அந்த ரத்தம் உடையாம ரத்த புழக்கில வந்துடும், இந்த பனினால ரத்தம் உறைஞ்சு உறைஞ்சிருச்சு, அதனாலதான் அவர் உயிர் பொழைச்சாரு, இல்லனா வந்திருக்க முடியாது. இயற்கை எல்லாமே சேர்ந்து
0: 9 டிகிரில இருந்தேன்னு சொன்னாரு, 8 டிகிரில
1: இருந்ததா அந்த ஷூட் பண்ற டேல ஏதோ ஒண்ணு பண்ணணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அவர் எனக்கு ஆறுதல் சொல்லுவார் மேடம், நம்ம அவர் ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா இதான் மேம் அவரோட ஆக்ஷனே. ஒன்னும் இல்ல, அழுகாத, நான் நல்லா இருக்கேன், நான் வந்துருவேன், அவ்வளவுதான் மேம், நான் வந்துருவேன்.

0: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்ஜன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
6: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
9: வைரம் கேரட்டிற்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
8: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
10: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
11: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
10: அக்ரீன்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
12: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
14: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
13: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பேனிஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்தி

0: அதற்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 615,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு

முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்ச்

0: வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நம் தேசத்தை காக்கும் ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் அவர்களது குடும்பத்தின் நிலையையும் கண்முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
2: நாட்டின் எல்லையில் நின்று நமக்காக தனது உயிரையும் துச்சமாக நினைத்து தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தி தனது உடலில் 2 குண்டுகள் பாய்ந்து இரத்தம் சொட்டிய நிலையிலும் மீதம் இருந்த 4 தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்திய லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தன்னுடைய துணிச்சலை எப்படி தனது மனைவிக்கும் கற்பித்தார் என்பதை விளக்கிக் கொண்டிருக்கின்றார் அவரது துணைவியார் முத்தமிழ் செல்லம் அவர்கள்.
3: குடியரசுத் தலைவருடைய மாளிகைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, ராஷ்டிரபதி பவனுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த விருது வாங்குற இடத்துல இருந்திருக்கிறீங்க, இந்த அனுபவம் சொல்லுங்க.
4: அது பாப்பா பிறந்து 15 days கீர்த்தி சக்கரா கிடைச்சிச்சு மேம். எங்களுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பேர் வைக்க என்ன பேர் வைக்க அப்படின்னு. கீர்த்தி சக்கரா விருது அப்படின்னு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எங்களால வெளிப்படுத்தவே முடியல. கஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ சரி
3: நாடே திரும்பி பார்த்து
4: எல்லாருமே திரும்பி பார்த்து முன்னாடி வந்து தெரியல மேம், அனௌன்ஸ் பண்றப்ப கொஞ்சம் பேர் வந்தாங்க பார்த்தாங்க, அப்பயும் வருவாங்க, அது இவ்வளவு தூரத்துக்கு பிரபலமா தெரியல. அதுக்கப்புறம் அங்க வர சொல்லி அவார்டு கொடுக்கறப்ப ராஷ்டிரபதி பவனுக்குள்ள யாரும் போக முடியாது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேம் பார்த்தோம், எல்லாரும் ஃபேமிலி வந்தாங்க. அப்ப 51 அவார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அதுல 4 பேர் மட்டும்தான் மேம் கீர்த்தி சக்கரா, 2 பேர் இல்ல. அவார்டு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கினாங்க, 2 பேர் தான் மேம் உயிரோட இருந்தாங்க. அது பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது அதான் மேம் குடுக்கையில ஒரு எமோஷன் கடந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு மேம், நல்லா இருந்துச்சு, சொல்ல முடியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல.
3: இப்போ வீட்டில் சார் இருக்காங்க, எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தையும் ஒரு நேர்மறையான ஒரு வைப்ரேஷனையும் நாங்கள் ஃபீல் பண்றோம். இந்த தருணங்கள் எப்படி இருக்கு?
4: நல்லா இருக்கு மேம், எல்லாருமே தேடி வராங்க, எல்லாரும் வந்து வந்து பார்க்கணும்னு எங்கெங்க இருந்தோ வராங்க. நான் ரிட்டையர் ஆன டீச்சர், நான் ரிட்டையர் ஆன ஸ்டாஃப், இந்த மாதிரி சாரை பார்க்கறதுக்காக வரோம். ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கூப்பிட்டு காட்டுறாங்க மேம், ரோல் மாடலாக எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற. நல்லா இருக்கு மேம், அது
3: ரொம்ப நெகிழ்வா இருந்தது உங்களோட பேசினது. ஒரு ராணுவ வீரனினுடைய மனைவி, இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாதுமாகி நிகழ்ச்சிங்கிறது பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி வழியா என்ன சொல்ல விரும்புறீங்க?
4: நிகழ்ச்சியை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெண்களுக்காக அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய எல்லாருமே அவங்கவுங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க மேம், தைரியமா இருங்க எல்லா இடத்துலயும், அவ்வளவுதான் மேம், நம்மளால எல்லாமே முடியும். பெண் ஒரு சக்தி, நம்மளால எதுவா இருந்தாலும் தாங்கிக்க முடியும், தைரியமா இருங்க எல்லாரும் எல்லா விஷயத்திலயும்.
3: வாழ்த்துக்கள் மேடம், நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம், நன்றி.
0: எல்லையில் ஒரு வீரரின் காயங்களும் போராட்டங்களும் வரலாறாக பதிவு செய்யப்படலாம், ஆனால் வீட்டிற்குள் அவர் ஒரு மகனாக, சகோதரனாக, கணவராக, தந்தையாக, சமுதாயத்தில் ஒரு மனிதராக எப்படி இருந்தார் என்பதை இன்று ராணுவ வீரரின் மனைவியின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்தின. லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் வீரத்திற்கு பின்னால் இருந்த அந்த அன்பான உறவின் சாட்சியாக தனது நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட அவருடைய துணைவியார் முத்தமிழ் செல்லம் அவர்களுக்கு எங்களது அன்பும் நன்றியும். ஒரு வீரனின் வெற்றிக்கு பின்னால் அமைதியாக தியாகங்களை சுமந்த ஒரு குடும்பமும் இருக்கின்றது என்பதை நினைவூட்டிச் செல்கின்றது இன்றைய சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சி.
1: நம் கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் யாதுமாகி. யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார் கீர்த்தி சக்கர

விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் எம் முத்தமிழ் செல்லம் அவர்கள் உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். ஒலிப்பதிவில் உதவி செந்தமிழ் செல்வி. அமைப்பில் உதவி செந்தில் சீதாராமன்.

0: கோடி பண்புளை 100 பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவளி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி. இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாடிக்கையாளர்களின் பயனர் பெயர்கள், கடவுச் சொற்கள் மற்றும் கடன் அட்டை விவரங்கள் போன்ற முக்கிய தகவல்களை ஒரு நம்பகமான நிறுவனத்தின் மின்னணு தகவல் தொடர்பு போல செய்து தந்திரமாக பெற மேற்கொள்ளும் மின்மோசடி முயற்சியினை மின் தூண்டிலிடல் என்னும் மின்வழி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் பிஸ்ஸிங் என்பர். பொதுவாக ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி போன்று ஆள்மாறாட்டம் செய்து நம்பிக்கையை ஏற்படுத்தி பயனரை ஏமாற்றுதல், போலியான வலைப்பக்கங்களுக்கு பயனர்களை வரவழைத்து அதன் வழியாக முக்கிய தகவல்களை திருடுதல், உண்மையான மின்னஞ்சலை போன்று சில எழுத்து மாற்றத்துடன் உருவாக்கப்பட்ட மின்னஞ்சலை பயன்படுத்துதல் போன்றவைகளையும் மின் தூண்டிலிடல் என்று சொல்லலாம். மின் தூண்டிலிடல் என்பது பெரும்பான்மையாக அடையாள திருட்டுக்கே பயன்படுத்தப்படுகிறது. பயனர் ஒருவரது தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்காக அவர்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் சட்டபூர்வமான நிறுவனம் போன்று மின்னஞ்சல்களை அனுப்புகின்றன. அந்த மின்னஞ்சல்களில் கடன் அட்டைகளின் கடவுச் சொற்கள் போன்றவைகளை பெறும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட இணையதளத்தில் அவர்களது கணக்கை புதுப்பிக்கும்படி பொய்யான தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். அதனை பார்வையிடும் பயனர் தங்களது தனிப்பட்ட தகவல்களை போலியான வலைத்தளத்தில் பதிவிடுகின்றனர். அதனை பெற்றுக்கொண்ட போலியான இணையதள உருவாக்குநர்கள் பயனரின் கணக்கில் இருக்கும் நிதி கணக்குக்கான அனைத்து கடவுச் சொற்களையும் பெற்று அந்த பணத்தை திருடி கொண்டு விடுகின்றனர். தனி நபரையோ அல்லது குழுமத்தையோ குறிவைத்து தாக்கும் தூண்டில் முயற்சியினை ஈட்டி தூண்டில் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் ஸ்பியர் ஃபிஷிங் என்பர். பெரும் புள்ளிகளை குறிவைத்து நிகழ்த்தப்படும் ஈட்டி தாக்குதல் திமிங்கல வேட்டை எனப்படுகிறது. இதனை ஆங்கிலத்தில் வேலிங் என்பர். மூத்த நிர்வாகிகளைப் போன்று ஆள்மாறாட்டம் செய்து பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள் போன்றவர்களை ஏமாற்றி பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான கட்டணங்களை தாக்குதல்கள் வணிக மின்னஞ்சல் சமரசம் எனப்படுகிறது. இதனை ஆங்கிலத்தில் பிஸ்னஸ் இமெயில் காம்ப்ரமைஸ் என்பர். வங்கி அல்லது நிதி நிறுவன பண பரிமாற்றங்களிலிருந்து அனுப்பப்படும் எச்சரிக்கை செய்தியினை போன்று அதன் பிரதியினை உருவாக்கி உண்மையான மின்னஞ்சல் போன்று அசல் மின்னஞ்சல் உள்ள இணைப்புகளுக்கு மாற்றுகின்றனர். இவ்வகையான மின்னஞ்சல்களை பயனர்கள் போலி என்று கண்டறிவது கடினமாகிறது. இவ்வகையான மோசடியினை நகலி மின் தூண்டில் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் குளோன் பப்பிசிங் என்பர். பயனரின் வங்கிக் கணக்கில் ஏதோ சிக்கல் இருப்பதாக சொல்லி அதனை திருத்தம் செய்ய தேவையான சில தகவல்களை வழங்கும்படி தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு நம்பகமான முறையில் ஏமாற்றி தகவல்கள் பெறுவதை குரல் மின் தூண்டில் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் பிசிங் என்பர். இதே போன்று இன்டர்நெட் பேஜ் ஹைஜாக்கிங் எனும் இணையதள மோசடி, அப்ளிகேஷன் ஃபிஷிங் எனும் விண்ணப்ப வழி மின் தூண்டில், எஸ்எம்எஸ் ஃபிஷிங் எனும் குறுந்தகவல் மின் தூண்டில், கியூஆர் கோடு ஃபிஷிங் எனும் விரைவு துலங்கி குறியீடு மின் தூண்டில் என்று பல வகையான மின் தூண்டில்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மின்னஞ்சல், குறுந்தகவல், தொலைபேசி அழைப்பு என்று எந்த ஒரு மின் தூண்டிலும் ஏமாற்றமடைந்து விடாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று உறுதிப்படுத்திக் கொள்வது போன்றவை மின் தூண்டிலில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க

0: பொதுவாக எந்த ஒரு செயல்பாட்டிலும் விழிப்புடன் இருப்பது அவசியம். அதனையும் கடந்து ஏமாற்றம் அடைந்துவிட்டால் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான 1930 எனும் எண்ணில் முறையீடு செய்து நல்ல தீர்வு காணலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய வணக்கம் நேர்களே. காலத்தை கடந்தும் காவியமாய் நிற்கும் கானங்கள் செவிகள் தொட்டு நெஞ்சும் நிறைக்க நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை காற்றலை வழியே அனுப்புகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதலாவதாக 1963 வெளிவந்த திரைப்படம் பெரிய இடத்து பெண். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தேனி கொண்டமநாயக்கன்பட்டி, அங்கிருந்து கணேசன், கலிச்செல்வி, சுகுமாரன் இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் பி. சுஷீலா, டி. எம். சௌந்தரராஜன், எல். ஆர். ஈஸ்வரி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: AgriTech 2026 கொடிசியா கோவை.

பிரிய கோடை பன்மலை 100.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெஞ்சில் நிறைந்தவை தொடர்ந்து வரும் பாடல். 1973 வெளிவந்த திரைப்படம் அலைகள். இந்த படத்தில் இருந்த பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் ஈரோடு நாராயண வழிவு, அங்கிருந்து முகமது மீரான், ஆமினா, சாகுல் ஹமீத், காதின் பிபி, ராஜா முகமது, ஃபரீஜா பேகம் இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா

0: அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: கோடிப்பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1968 வெளிவந்த திரைப்படம் உயர்ந்த மனிதன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஓலப்பாளையம் விஜயலட்சுமி, மதிவானன், ஆனந்தி, சாந்தி இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் வாலின் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
7: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
8: ஆமா, பெரிய
7: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1962 வெளிவந்த திரைப்படம் சாரதா. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் சிவகாசி, குழலாணி, மணி, கிருஷ்ணசாமி, சதீஸ்வரன் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் RR சிதம்பர் சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி.

0: வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
2: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
1: இப்ப இவ்வளவு நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற, சேர்ந்து போலான்னு சொல்லி
2: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல.
1: ஆமா,
2: பரிசு உனக்கு தான்.
1: அப்படியா, பரிசு தரங்களா?
2: ஆமா, வர ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறிகள சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
1: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
2: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
1: அப்ப போயிடலாம்.
2: சரி.

கோடி பன்மலையின் 1.5 இனியும் தொடர்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை தொடர்ந்து வரும் பாடல். 1968 வெளிவந்த திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர்கள் திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனியிலிருந்து மோதிலால், மகாலட்சுமி, சுஜிதா, தருண் சாய் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
5: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
4: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
8: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
9: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
8: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
10: கோடி பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்த வெயில் தொடர்ந்து வரும் பாடல். 1965 வெளிவந்த திரைப்படம் வெண்ணிற ஆடை. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர்கள் தஞ்சாவூர், அங்கிருந்து அப்துல் ரஹீம், மசூதா பேகம், அலாவுதீன், அபுகனி பேகம், நஜிப் நிஷா இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி. சுஷீலா.

கோடிபன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்த வகையில் தொடர்ந்து வரும் பாடல். 1967 வெளிவந்த திரைப்படம் செல்வமகள். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. பேரையூர் செல்லப்பாண்டியன் ஜெயராணி இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், பி. சுஷீலா.

இசைச்சோலையில் இன்னிசை மழை. இது உங்கள் கூடி பண்பலை 100.5. தொடர்ந்து வரும் பாடல் 1971 வெளிவந்த திரைப்படம் விகிழிப்பெண். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க. சேலம் ஆட்டையாம்பட்டி அங்கிருந்து பிரேமலதா, கீதா, சுஜித், சாய், தனுஷ், தன்ஷிகா இவர்களுக்காக வி குமார் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

குப்பம் தெரு, அங்கிருந்து ராஜா முகமது, ஃபர்கானா பேகம், முகமது நாசில், அப்பாஸ், ரஹமத்துல்லா இவர்களுக்காக ஆர் சுதர்சன மேசையில் பாடலை பாடுகிறார்கள் டி எஸ் பகவதி, எம் எஸ் ராஜேஸ்வரி. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1954.

0: பரிமா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே.

0: கவலைகளை ஓரம் கட்டி குதூகலத்தை மனதில் நிரப்ப வருகிறது கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூல்.
1: Bonjour, boys and girls.

0: நம் கோடை பண்பலை 100.5
1: 27வது உதய விழா.
0: வருகின்ற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை
1: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்
0: பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
1: நேயர்களும் இணைந்து கொண்டாடும் உதய விழா கொண்டாட்டம்.
0: ஆனந்தம் பெருக,
1: அனைவரும் வருகை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் மகாலட்சுமி அவர்களின் தெருவில் வளமர காத்திருக்கிறது. இணைந்தே இருப்போம் கொடைப்பன்மலை 100.5.

0: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவை சுகம் என்று தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளமர காத்திருக்கிறது. கேட்டு ரசிப்போம் கொடைப்பண்பலை 100.5.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க இல்லத்தரசிகளின்.

0: இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்சன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: நான் 30-க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

அச்சுறுக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கக் கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் லார்ட்ஸில் தொடங்குகிறது. இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. எழுத்துக்கள் உயிர் பெற்று, எண்ணங்கள் ராகமாகி, உணர்வுகள் வண்ணமாகி, காகிதத்தில் கவிழ்ந்த மடல்கள், கானங்களால் உயிர் பெறும் நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேய உறவின் விருப்பத்தில் வலம் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சியை இன்று தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பாட்டு என்னும் பதத்தை பயன்படுத்தி வலம் வரும் கானங்களின் தொகுப்பு பாட்டு பாட வருகின்றது. காற்றின் வழியே இசை மொழியாய், இனிய கானமாய், பாட்டாய், பவ்யமாக, ரம்யமாக, உள்ளம் கவர்ந்த பிரிய பாடலாய் வலம் வந்து நம் இல்லங்களையும் உள்ளங்களையும் மகிழ்விக்க வருகிறது இன்றைய உயிரெழுத்து என்ற வர்ணனையுடன் தன் கவிதை தொகுப்பை எழுதியிருக்கிறார் நம் நேயர். நேயரின் விருப்ப பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது அழகி படத்திலிருந்து பாடல். அழகி அப்படின்னதும் நம்ம மனசுக்குள் தோன்றது ஒரு கிராமத்து மண்வாசனை, பள்ளி பருவத்துக்கேயான ஒரு தூய்மையான காதல், பள்ளி பருவத்தில் கையை பிடித்து சுத்திய தோழன், மனதிற்குள் பொத்தி வைத்திருந்த காதல், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் போது ஏற்படும் வெட்கம் என்று கதை முழுவதும் கண்முன் வந்து போகும் இந்த பாட்டின் வழியே இரு மனங்களின் கானம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தோரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

சிந்தை மயக்கும் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. வளம் வந்து கொண்டிருக்கிறது தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி பூமணி படத்திலிருந்து பாடல். பசுமை போர்த்திய வயல்வெளிகள், காதோரம் ரகசியம் பேசும் கிராமத்து காற்று, இவற்றுடன் மனதிற்குள் தேக்கி வைத்த எண்ணத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் மெட்டுக்களால் சொல்லிச் செல்லும் ஒரு அழகான காவியம் இது. வானலைகளில் வர்ணஜாலம் படைக்கும் வாழ்க்கை கானம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: டான் பிக்சர்ஸ் வழங்கும் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் இதய முரளி இன்று முதல்.
6: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology.

0: தரமான பருத்திலிருந்து தயாராகுது.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

இதயம் தொடர் மின்னிசை தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு படத்திலிருந்து பாடல். விண்ணில் தோன்றும் நிலவுக்கும் கண்ணுக்குள் தெரியும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வார்த்தைகளால் அளக்க முடியாமல் தவிக்கும் ஒரு இதயத்தின் ராகம் இது. இழப்பின் வலியையும் காதலின் தீராத இயக்கத்தையும் சுமந்து வரும் இசைத்தென்றல். இது இசை மொழி பேசும் இதய கானம்.

நம்ம கோடை பந்தலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பந்தலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பந்தலை 100.5 27வது உதய விழாவை.

இசைவானில் இன்னிசை கீதத்தை இசைத்துக் கொண்டிருக்கிறது நூறுபுள்ளியைந்தின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தாராபுரம் மகாலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியில் இனி புன்னகை தேசம் படத்திலிருந்து பாடல். வாழ்க்கை பயணத்தில் ஆயிரம் தடைகள் வரலாம், ஆனால் லட்சிய பயணத்தில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை இசையாலும் நட்பாலும் வெல்ல முடியும் என்று சொல்லும் ஒரு வசந்த கால கீதம் இது. காற்றின் வழியே ஓர் இனிய இசைப்பயணம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரீன் டெக் 2026 கொடிசியா கோவை.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
5: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புகள் எல்லாமே டாப்.
10: எங்க செலக்சன்

0: சரி கவுன்சிலிங் கோ 2612
1: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

செவித்தொடும் இன்னிசையை தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி என் ராசாவின் மனசுல படத்திலிருந்து பாடல். கிராமத்து மண்ணின் ஈரத்தையும் காதலின் ஆழத்தையும் சுமந்து வரும் பாடல். சொல்ல நினைத்த காதலை சொல்ல முடியாமல் தவிக்கும் தவிப்பு. இது ரம்யமான ராகத்துடன் வரும் ரசனையான கானம்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

வீசி தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பண்பலை நூற்புள்ளி ஐந்தில் இது உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி கரகாட்டக்காரன் படத்திலிருந்து பாடல். மலைக்காட்சியின் சில்லென்ற சிலிர்ப்பையும் மனசுக்குள் இருக்கும் காதலின் தவிப்பையும் இசையின் மூலம் இசைத்திருப்பார் கவிஞர். காலங்கள் கடந்தும் அழியாமல் வாழும் உண்மையான காதலின் சாட்சியாக ஒளிரும் பாடல் இது. இசை தூதாய் காற்றோடு கலந்த ஒரு இதயத்தின் கானம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன்

0: தரமான தயாராகுது பிரைஸ்.
1: கற்றலை தேரில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து பாடல். எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் கிராமத்து மண்ணோட வாசமும் உண்மையோட காதலின் ஆழமும் இந்த பாட்டில் அப்படியே உறைஞ்சு போயிருக்கும். வார்த்தைகள் சொல்ல வழியில்லாமல் மௌன

எழுத்து. நிகழ்ச்சியில் இனி பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து பாடல். எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் கிராமத்து மண்ணோட வாசமும் உண்மையோட காதலின் ஆழமும் இந்த பாட்டில் அப்படியே உறைஞ்சு போயிருக்கும். வார்த்தைகள் சொல்ல வழியில்லாமல் மௌனமே இசையாக மாறும் தருணம் இது. இரு மனங்களின் ராகமும் ஒன்று சேரும் நேரம்.

பாட்டு என்ற ஒற்றை வார்த்தைக்குள் எத்தனை எத்தனை உணர்வுகள், எத்தனை எத்தனை உன்னதமான ராகங்கள் என்பதை தன் பாடல் தொகுப்பில் தொகுத்து வழங்கிய நம் நேயர் தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி, நன்றி நேயர்களே.

0: வரும் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா, பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில்

0: இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதே தான், அதே தான்.
1: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
5: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
1: கோடை பண்பலை 100.5 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை.

பெருமாளின் கையில் இருப்பது சங்கு, பிள்ளைகள் விரும்பி உண்பது நொங்கு, உடன்பிறப்புகள் தருவது பங்கு. இது நேய உள்ளங்களை கவர்ந்த இன்னிசை கிங்கு. நிகழ்ச்சியில் திக்குமுக்காட சங்க உறுப்பினர்கள் வரலாம். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமாக பேசக்கூடிய அன்புணையர்கள் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.

0: ஏமா காத்தாயி,
1: முதலாளி
0: இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஓப்பனிங் எழுத சொன்னா நொங்குலாம் எழுதி வச்சிருக்கேன். என்னமா அது, இன்னொரு தடவை சொல்லுமா?
1: இல்லம்மா, பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவது நொங்கு.
0: உலகத்துல எந்த கவிஞரால எழுத முடியாதுமா? என்ன நீ எழுதி வச்சுக்க,
1: தமிழ் டீச்சர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழம்மா.
0: சரிம்மா, நல்லது, நம்ம பேசாம திக்குமுக்கே போயிடலாம். பேசாம
1: முதலாளி, உதய விழா கொண்டாடணும். இப்ப அதை விழாவா வந்து நாளை மறுநாள் கொண்டாடவும் போறோம். சரி முதலாளி, இந்த டயத்துல அக்கா மாப்பு விட்டு சரி அடிக்க வேணாம் மனுஷனை, முழுசா போயிட்டு முழுசா வரட்டும் அப்படின்னு விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு வாரம் தான் நம்ம முதலாளி கேப்பு. அதுக்கப்புறம் ஆப்பு வச்சு அனுப்பிச்சு
0: விட்டு, அதுக்குள்ள என்ன இந்த ஆப்பு அப்படின்னு சொல்லுமா? அது எது மொழியா இருக்கட்ட, ஒரு வாரம் தானே கேப்பு, அதுக்குள்ள எதுக்கு இந்த ஆப்பு?
1: நல்லா இருக்கு முதலாளி.
2: ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டானே.
0: இல்ல, எஸ்கேப் எங்க ஆக முடிஞ்சு? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம இந்த வீட்டுல ரெண்டு பேரும் இருந்தோம். அந்த புள்ள சத்தம் இல்லாம எப்பவுமே இப்ப எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குற நல்ல கேள்விதாம்மா. சத்தம் இல்லாம எந்த வேலையும் செய்யாது. அதை அங்கிட்டே ஏதாவது போய் ஏதாவது உருட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படித்தான் இருக்கேன். சத்தம் இல்லாம மெல்ல நடந்து போன மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. போய் லேசா போய் எட்டி பார்த்தேன், என் பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எடுத்து காசு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. கண்டுபிடிச்சேன்னு போனேன் கிட்ட. இங்க பாருமா, திருடக்கூடாது, கேட்டு வாங்கிக்க. திருடு
2: என்ன இவன், ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான்
1: அப்படின்னு அக்கா பாத்துருக்கோம். என்னது அப்படின்னு,
0: அதாவது திருடுனா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது, தூக்கமே வராது, வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஒரு ஒரு ஆமா அப்படி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், இனிமே திருடாத அப்படின்னு சொல்லி
1: சொன்னேன்.
0: உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, இந்த திருடின விஷயத்தையே விட்டுட்டு, நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி என் மனசை திருடினீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுச்சு. அதனாலதாம்மா சொல்றேன், திருடக்கூடாது, திருடுனா நிம்மதியே இருக்காது, தூக்கம் வராது, வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி இருக்குமான்னு சொல்லி முடிக்கல. அந்த பர்சு ஒரு பக்கம் கிடைக்கு, நான் ஒரு பக்கம் கிடைக்கு. அடிக்கும் போது எப்படி உருண்டு வரணும்னே தெரியலமா. சோபாவுக்கு பின்னாடி கிடைக்கு, அண்டாவுக்கு பின்னாடி கிடைக்கு, சில சமயம் அண்டாக்குள்ளேயே கிடைக்கு, எப்படிதான் போய் விழுகிறேன்னே தெரியலமா எனக்கு. ஏமா, இந்த நம்ம நிகழ்ச்சியில வர்றவங்க எல்லாம்

0: அப்படியே எழுந்து அந்திரிச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். இந்த நம்ம நிகழ்ச்சியில எல்லாம் வர்றாங்கல்ல, வர்றவங்க அவங்களுக்கு வந்து நம்ம பரிசெல்லாம் கொடுக்க போறோம்.
1: எல்லாருக்குமே கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே பரிசு இருக்கு.
0: நிகழ்ச்சியில வந்துட்டாங்கனாலே பரிசு.
1: ஆமா,
0: அதுலயும் சிறப்பா ஒரு பரிசு கொடுக்குறீங்க.
1: சிறப்பா திக்குமுக்கு சொல்லி யாரு ஒழுக்கிட்டு பாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பரிசு. யாரை வளர்க்குறாங்கன்னா, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமான்கோ தங்கநகை மாளிகை வழங்கும் சிறப்பு பரிசு காத்திருக்கு.
0: காத்திருக்கு.
1: அதை வந்து அவங்க எங்க வாங்கணும்?
0: அதை வந்து உதய விழா அன்னைக்கு நேராங்க
1: எங்க வந்துடணும்? 12ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை, 27ஆம் தேதி.
0: 27ஆம் தேதியா?
1: திருச்செங்கோடு
0: விவேகானந்தா கல்லூரியில வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை கழிச்சுன்னு
1: சொல்லிடலாம்ல,
0: சுத்துறீங்க வழக்கம் போல. வீட்டுல இருந்து என்னமோ கொண்டு வந்திருக்கேன், அது எந்த கசாயமோ கிறக அதை குடிக்கிறேன். அனுப்ப
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெல்லி.

0: அனில் சோயா சங்க்ஸ்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
9: வைரம் கேரட் இருக்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
8: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
10: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
11: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
10: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
12: தம்பிய பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது.
13: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
14: ₹3,000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
13: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
15: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
16: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
17: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
16: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
18: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
19: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
20: அருள்விழி
21: அருள்விழியா? எப்படி பாருங்க,
20: என்ன
22: படிக்கிறீங்க தங்கம்?
20: 8th
21: சரி, இப்போ ஒரு திக்குமுக்கு கேட்டிருக்கீங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது, ஆனாலும் பரவாயில்ல, திக்குமுக்கு அப்படியே கேட்டு சொல்லிடுவீங்களா?
20: வரத
22: முத்துக்கு வாத்து முட்டை வாங்க போன காத்து முத்து வாத்த முட்டையான்னு பாத்து வாங்காம கோழி முட்டைய வாங்கிட்டு வந்துட்டாரு.

0: ஆடப்பாளையத்திலிருந்து நிர்மலா சந்திர சேகர் பேசுறேங்க. இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சரி, ஹாய் சொல்லிட்டாங்க எல்லாரும். அப்படியே திக்கு முக்க சொல்லுங்க பாப்போம். இன்னொரு இப்பதானே கேட்டிருப்பீங்க.
2: வரதமுத்துக்கு
1: வாத்து முட்டை வாங்க போன காத்தமுத்து வாத்து முட்டையான்னு பாத்து வாங்காம கோழி முட்டைய வாங்கிட்டு வந்துட்டாரு.
2: வாத்து முட்டை வாங்க போன காத்தமுட்டு வாத்து முட்டையான்னு பாத்து வாங்காம கோழி முட்டைய வாங்கிட்டு வந்துட்டாரு.
0: வரதமுத்துக்கு வாத்து முட்டை வாங்க போன காத்தமுத்து வாத்து முட்டைய வாங்காம கோழி முட்டையை வாங்கிட்டு வந்துட்டாரு.
1: ஆனா அது சரியா சொல்லல அப்படின்றதுனால ஆனாலும் உங்களுக்கு பரிசு இருக்கு. இன்னொருத்தவங்க யாரோ வர்றாங்க, அவங்கள கேட்டுருவோம். வணக்கங்க.
3: வணக்கம் சார்.
1: யாருங்க தங்கச்சி?
3: நாமக்கல் மாவட்டம் படையப்பளையம்.
2: என்ன பேருங்கம்மா?
3: சுமதி பிரபு.
1: சொல்லுங்க பாப்பா. திக்குமுக்க என்னங்க நீங்க? இந்த முட்டைய உடைச்சிடலாம் போல, ஆம்பளைட கூட போட்டுலாம் போல.
2: வெள்ளிக்கிழமை
1: எவ்வளவு கவனமா இருக்கீங்க இந்த வெள்ளிக்கிழமையில. நீங்க வரதமுத்துக்கு வாத்து முட்டை வாங்க போன காத்தமுத்து வாத்து முட்டையான்னு பாத்து வாங்காம கோழி முட்டைய வாங்கிட்டு வந்துட்டாரு.
2: வரதமுத்துக்கு வாத்து முட்டை வாங்க போன காத்தமுத்து வாத்து முட்டையான்னு பாத்து வாங்காம கோழி முட்டைய வாங்கிட்டு வந்துட்டாரு.
1: அவர் வந்து அந்த ஊர்லயே இல்லையா? அவர் அந்த ஊர்லயே இல்லாததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த முட்டை தட்டை கீழே ஓட்டு உடைச்சிட்டு இன்னொருத்தவங்க யாரும் வந்திருக்காங்க, அவங்களையும் பாத்துருவோம். வணக்கங்க.
2: வணக்கம். ஐயோ
1: பரிசு வேற உறுதி ஆயிருச்சா? அதனால தலைவர் கார்ல ஏறி உட்கார வச்சு அப்படியே ஒரு எம்ஜிஆர்
2: பாட்டு. கனிமொழி கேட்டீங்களா அந்த வாத்து முட்டை?
1: அதாவது என்னன்னு வரதமுத்துக்கு வாத்து முட்டை வாங்க போன காத்தமுத்து வாத்து முட்டையானு பாத்து வாங்காம கோழி முட்டைய வாங்கிட்டு வந்துட்டார். இவ்வளவு சத்தம் வச்சிருந்தீங்கன்னா வீரமணி வை வர வைய மாட்டாரா?
3: வரதமுத்துக்கு வாங்க
1: வரதமுத்துக்கு வாத்து முட்டை வாங்க போன காத்தமுத்து வாத்து முட்டையான்னு பாத்து வாங்காம கோழி முட்டையை வாங்கிட்டு வந்துட்டார். வரதமுத்தையே வாங்க வந்துட்டாங்களா? நீங்க டூ வீலர்லயே வாங்க, நம்ம அங்க சந்திப்போம்.
4: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியா மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
8: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
7: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
9: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் தினேஷ் ராஜ் தயாரிப்பில் பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: சினிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: ஒரு ப்ரோபாய் நான் பட் உனக்கு என மாற பார்த்தேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: அந்த காத்த முத்துக்கு முட்டை வாங்க போன விஷயம் இவ்வளவு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. இப்ப யாரோ வந்திருக்காங்க.
1: வாத்து முட்டை நல்லா இருக்குமா?
0: வாத்து என்னமா? என்னமோ வெள்ளிக்கிழமை
1: இன்னைக்கு சாப்பிடல, வாங்கி வச்சிருந்தா நாளை கூட சாப்பிடலாம்ல.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: காத்த முத்துக்கு முட்டை வாங்க போன விஷயம் இவ்வளவு பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. இப்ப யாரோ வந்திருக்காங்க.
1: வாத்து முட்டை நல்லா இருக்குமா?
0: வாத்து என்னம்மா என்னமா வெள்ளிக்கிழமை
1: இன்னைக்கு சாப்பிடல, வாங்கி வச்சிருந்த நாளை கூட சாப்பிடலாம்ல.
2: பெரிய ஐநா சபை மெம்பர், உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி கலெக்ட் போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு.
0: அங்க வந்த இடத்துல வாத்து முட்டை கொடுத்துருக்காங்க. வாங்க, வணக்கங்க.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
3: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பண்ணன்.
0: கருப்பண்ணன்
1: இருக்கு
0: சொல்லுமா? திக்கு முக ஓடி போறாரு.
1: ஆமா, வேகமா வேற பேசுறாரு.

0: வரதும் வரதமுத்துக்கு வாக்கு முட்டை வாங்க போன காட்ட முட்டு
1: ஒரு பாட்டை எப்படி பாடுறாரு அப்படிங்கறத பாப்போம். என்ன நடந்துச்சு? சக்திவேலு அவர் பாட்டுக்கு மனசுடைஞ்சு எங்கிட்ட ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாருன்னா யாரு பொறுப்பாகிறது? அப்படி போடுவோமா? இல்ல
2: வேற பாட்டு,
1: வேற திக்குமுக்கு வேற ஒழிக்கிட்டு வருது. முத பொண்டாட்டியாச்சு, முன்னாடி போட்டதே பரவாயில்ல.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிய வண்ணத்துரிகை
7: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மென்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மென்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
10: PGP காலேஜ் ஆஃப் Engineering and Technology Autonomous Namakkal. Counseling code 2612. Contact 8939808574.
3: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் வண்ணத்துரிகை.
13: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் H. அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: அது எப்படி முதலாளி இருக்கும், அதை சாப்பிட்டே பார்த்தாகணும்.
1: இப்போ சாப்பிட்லாம், ஒரு வாத்து முட்டை ரெடியாக இருக்கு, யாரோ வந்திருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாத்து முட்டையை சாப்பிடலாமா. வணக்கங்க. வணக்கங்க. யாருங்க? என்ன சுப்பு, எதுக்கு மட்டும் மயக்கம் தயக்கம் கலக்கம்? நல்லா பேசுவீங்களே சுப்பிரமணி.
0: கத்திரிப்பூ சட்டை, பேசுற மாமனுக்கு கஞ்சி போட்ட சட்டை.
1: சொல்லுங்க.
0: கத்திரிப்பூ சட்டை, கஞ்சி போட்ட
2: சட்டை,
1: எல்லாமே மாமன் கிடையாதுல்ல, அங்கதானே சிக்கிட்டீங்க சுப்பிரமணி. இப்ப என்னென்ன செய்றீங்கன்னா, ஒரு கசாயம் இங்க இருக்கு, அதை கொடுத்து வரேன், குடிங்க நீங்களும்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
11: தங்க நகைகளுக்கு 60% VA தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
10: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
12: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின்டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
13: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
12: அக்ரின்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
14: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
15: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
14: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
16: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: ஏமா
1: முதலாளி,
0: இந்த வரதமுத்து வாத்து முட்டை வாங்க போனார்ல, அதுக்கு ஒட்டுமொத்த காரணம் யாரு?
1: ஒட்டுமொத்த காரணம் வந்து அருப்புக்கோட்டை திருநகரம் பாண்டியராஜ்.
0: பாண்டியராஜ், சரி. அவர் வந்து நல்லா எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்து இருக்கு.
1: வாத்து முட்டை இருக்கா?
0: ஆனா நீ அவரை விட்டாலும் நீ விட மாட்டேன் போலயாம்மா. நான் சும்மா

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: ஏமா காத்தாயே,
1: முதலாளி
0: இந்த கரூர் மணவாடி பெருமாள் வட்டி மணிவேல் இருக்காப்லையில, அவர் எழுதுன திக்குமுக்கம் என்ன யாரும் முழுசா சொல்ல
1: சொல்லல. அவர் பாட்டு வேற நல்லா பாடிட்டு வேற வருவாரு.
0: இப்ப வந்து நம்ம அந்த திக்குமுக்கம் சொல்ல வைக்கணும்,
1: சொல்ல வைக்கணும். அதுக்கு முன்னாடி முதலாளியே, நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு மண்டையை போட்டு ஒரு விஷயம் குடஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: என்னது?
1: அக்கா அழிச்சு நீங்க அண்டாவுக்குள்ள உழுந்தீங்கன்னு சொன்னீங்க.
0: ஆமா,
1: தண்ணி இருக்கிற அண்டாவில் உழுந்தீங்களா, தண்ணி இல்லாத அண்டாவில் உழுந்தீங்களா?
0: ரொம்ப முக்கியாது.
1: இல்ல, தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடி கம்மியாப்பட்டிருக்கும்ல.
0: அப்படி கிடையாது, நான் எப்படி விழுந்திருப்பேன், அது தண்ணி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்ல கற்பனையில பாக்குறதுக்கு இது இப்படி கேக்குறேன்.
1: சரி விடுங்க. சரி, அடுத்து எப்போ அடி வாங்கினீங்க அதை சொல்லுங்க.
0: என்னம்மா என்னமோ, அடுத்து எப்போ ஸ்வீட் வாங்கினீங்க, சம்பளம் வாங்கினீங்கிற மாதிரி கேட்குற.
1: இல்லை முதலாளி, வாரத்தில் 7 நாள் ஒரு 2 தரமாவது நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்கல்ல, அதில் ஏதாவது 1 தரவை அடி வாங்கினது கொடுத்து.
0: அதை சொல்லிட்டோம்னா இந்த இதை சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்னா
0: அதாவது
1: எனக்காக கேட்குறேன், நம்ம மக்களுக்காக.
0: அது இல்லை, அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த பிளேட்டாக ஒரு 2000 ரூபா கொடுத்து வச்சுருந்தேன்.
1: 2000 ரூபாயா?
0: 2000 ரூபாம்மா.

0: திரும்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லித்தேன். இந்த மச்சிரம்மா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தனே காசு, அதை திருப்பி கொடுக்கணும்னு உனக்கு யோசனையே இருக்கா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன என்கிட்ட கேட்டீங்களா என்னமோ பெரிய 2000 ரூபா காசு அப்படின்னு எடுத்து போன எடுத்தா பாஸ்வேர்டு இருந்துச்சு. பாஸ்வேர்டு சொல்லுமா அப்படின்னு, நம்ம கல்யாண டேட்டு தான் அப்படின்னு. இந்த காசை வேணாமே விட்டுறலாமா, இல்லை பாஸ்வேர்டு ஏதாவது தப்பாக்கப்பா போட்டு ட்ரை பண்ணலாமா, எப்போ கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு. ஏமா டேட்டா மந்தாமா அப்படின்னு கேட்டேன். ஆமா ரெண்டும் சேர்ந்து தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. சரி இருக்கட்டும், அதாவது வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கன்னா 1008 செலவு இருக்கும். அது மட்டும்
1: இல்லாமல்
0: பின்னாடி பணியனை புடிச்சு யாரும் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு.
2: எதுக்கு
0: உங்க காசெல்லாம் எங்களுக்கு வேணாம், முதல்ல பாஸ்வேர்ட போடுங்க. எது தாப்புல பாத்தேமா இன்னொரு அண்டா திக்குமுக்கு சொல்லலாமா, திக்குமுக்கு சொல்ல வாங்க வணக்கங்க. ஏங்க சொல்லக்கூடாது அம்மலம்மா திக்குமுக்கு
2: பேசவே கூடாது. சரி விடுங்க.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
2: அக்கா கிட்ட அடி வாங்குறதுக்கு பயந்துகிட்டு அந்த 2000 ரூபா போனாலும் போகுதுன்னு சொல்லியும் கூட அடி வாங்கிட்டீங்க பாருங்க.
0: அதை பாருமா, நானு எப்படியாவது தப்பிச்சிடலாம் தான் நான் சொன்னேன். பெண்களுக்கு 1008 செலவுகள் இருக்கும், அது மட்டுமல்லாமல் உங்களிடம் போய் கொடுத்த காசை வாங்குவது அப்படின்லாம் என்னென்னமோ விட்டேன், ஒன்னும் ஜெயிக்கலாமா. வணக்கங்க.
2: வணக்கம்.
0: வணக்கங்க.
6: முதலாளிக்கும் மகேஸ்வரி அக்காவுக்கும் வணக்கம். மாலை வணக்கம்.
2: சர்வேஸ்வரியா?
0: தங்கச்சியாரு
6: சமயபுரம் சர்வேஸ்வரி.
0: சொல்லுங்க திக்குமுக.
2: சொல்லுங்க பாக்கலாம்.
6: சொல்லுங்க.
2: பட்டு பட்டுன்னு பேசுற மாமனுக்கு பட்டு வேட்டி சட்டை, கத்தி கத்தி பேசுற மச்சானுக்கு கத்திரி பூ சட்டை, கச்சிதமா பேசுற குழந்தைக்கு கஞ்சி போட்ட சட்டை.
0: சொல்லுங்க.
2: ஜோதிமணி
0: சொல்லும் போதே பயங்கர சிரிப்பா இருக்கு. சரி பரவாயில்ல, திக்குமுக்க சொல்லுங்க தங்கச்சி.
2: பட்டு பட்டு பட்டுன்னு பேசுற மாமனுக்கு பட்டு வேட்டி சட்டை, கத்தி கத்தி பேசுற மச்சானுக்கு கத்திரி பூ சட்டை, கச்சிதமா பேசுற கொழுந்தனுக்கு கஞ்சி போட்ட சட்டை.
0: சொல்லுங்க.
6: பட்டு
0: மூட்டி சட்டை. சொல்லுங்க.
6: கத்தி கத்தி பேசுற மச்சானுக்கு கத்தி பூ சட்டை.
2: சரி
0: இன்னொரு
6: கச்சிதமா பேசுற கொழுந்தனுக்கு
2: பேசுறீங்க.
6: பட்டு
2: வேட்டி சட்டை, கத்தி கத்தி பேசுற மச்சானுக்கு கத்திரி பூ சட்டை, கச்சிதமா பேசுற குழந்தனுக்கு கஞ்சி போட்ட சட்டை.

0: பத்து பத்துன்னு பேசுற மாமாவுக்கு பட்டு சட்டை, கத்தி கத்தி பேசுறவங்களுக்கு
1: நீல கலர்
2: சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாய் கொடுங்க. அதனால என்ன இருக்கு பாவம் மச்சான் தானே. அடுத்து தங்கச்சி என்ன
0: மச்சனுக்கு
2: சொல்லுங்க.
1: பட்டு பட்டுன்னு பேசுற மாமனுக்கு பட்டு வேட்டி சட்டை, கத்தி கத்தி பேசுற மச்சானுக்கு கத்திரிப்பு சட்டை, கச்சிதமா பேசுற குழந்தனுக்கு கஞ்சி போட்ட சட்டை.
2: சொல்லுங்க.
3: பட்டு பட்டுன்னு பேசுற மாமனுக்கு பட்டு வேட்டி சட்டை, கத்தி கத்தி பேசுற மச்சானுக்கு கத்திரிப்பு சட்டை, கச்சிதமா பேசுற குழந்தனுக்கு கஞ்சி போட்ட சட்டை.
2: பாத்தீங்களா,
1: நான் சொன்னல்ல கோபால்
2: கரெக்ட்டா சொல்லிருவீங்க. கோபாலகிருஷ்ணன் கரெக்ட்டா சொல்லிட்டாப்ல. ஆனா இந்த போன தடவை கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி பாட்டு போடாம
1: அதே பாட்டு வருதாம்ல, அதையும் சொல்றீங்க.
2: இல்ல இல்ல, வேற ஒரு ஒலிக்கீற்று கோபாலகிருஷ்ணன் பாடுற மாதிரி எங்க போடுங்க பாப்போம். டக்கிடி டக்கிடி டா டா, டக்கிடி டக்கிடி டா, டக்கிடி டக்கிடி டா. பாடுங்க கோபால.
3: தக்கடி தக்கடி தா தா, தக்கடி தக்கடி தா, தக்கடி தக்கடி தா தா, தக்கடி தக்கடி தா, தக்கடி தக்கடி தா தா, தக்கடி தக்கடி தா.
2: நல்லா இருக்கு கோபால. இன்னும் இங்க இருங்க இருங்க, இன்னொரு தடவை அதை நானே சரியா கேட்கல. இன்னொரு தடவை அதை கேட்டுட்டு
1: சைக்கிள்ல பெடல் ஓட்டிட்டே போவோம்ல, சைக்கிளோட முன்னாடி பழகும் போது தக்கடி தக்கடி
2: உனக்கு அப்படி தோணுது, எனக்கு இந்த டயர் வண்டிய ஓட்டு. சரிம்மா விட்டுருமா, இன்னொரு தடவை அதை கேட்டுட்டு பாடுங்க கோபால்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
6: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தான், பூமக்ஸ் இன்னர்வேர்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: முதலாளி இல்ல நீங்க டயர் ஓடுற யாவத்துல யோசிச்சு பாக்குறேன். அத
1: நல்லா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் தான்
0: திண்டுக்கல்ல இருந்து கடைசியில வந்தவர்.
1: ஆமா, அதனால கோபாலகிருஷ்ணனுக்கு வந்து அந்த பரிசை வந்து சிறப்பு பரிசை கொடுத்துருவோம்.
0: சிறப்பு பரிசு உங்களுக்கான பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ, தங்கநகை மாளிகை.
2: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், மூவா மாணிக்கம்மன் கோ, நிலக்கோட்டை.
1: இப்போ வந்து நம்ம உதய விழாக்கு எல்லாருமே வந்துருங்க, பரிசுகளெல்லாம் வாங்கிருங்க, நாங்கள் சந்திச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம்ல?
0: கிளம்பிடலாம். முதலாளி ஒரு சின்ன விண்ணப்பம்.
1: என்னம்மா?
0: அங்கே நான் பெரிய பையோட தான் வருவேன்.
1: எதுக்குமா?
0: எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதய விழாவில் கண்டிப்பாக சம்பளத்தை பூரா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்கிறாங்களாம்.
1: அப்படியா? நானும் அதை நம்புறேம்மா. எப்படித்தானோ.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கிய வண்ணத்துரிகை
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தர் ராஜன், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கன்னியின் கைவண்ணம் சரஸ்வதி சங்கர் கணேஷ். 100.5 இனி நினைத்தாலே இனிக்கும் இடைக்கால கீதங்களோடு வருகிறது சித்திர செவ்வானம். சிவக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தவிக சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உள்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நம்ம சங்க மக்கள் நிறைய பேருக்கு பரிசு வாங்கி கொடுத்துடலாம்னு நினைச்சாலும் கூட, ஆனாலும் கூட ஏறக்குறைய ஒரு 11 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 11 பேருக்குமே பரிசு இருக்குமா?
1: நிச்சயமா.
0: நம்ம அருள் வெளியில ஆரம்பிச்சு நம்ம நிர்மலா சந்திரசேகரன்,
1: சுமதி பிரபு, கனிமொழி, கருப்பண்ணன், சக்திவேல், சுப்பிரமணி, சர்வேஸ்வரி, ஜோதிமணி, அமுதா, கோபாலகிருஷ்ணன்,
0: இதுல பாத்தீங்கன்னா அது என்னதுமா டிங்கிடாங்க, அது என்னது மறந்து
1: பாத்தீங்களா, அந்த பெடல் ஓட்டுறது யாவது வரட்டும்.

மாலை நேரத்துவான் மதுரமாய் அழகாய் சிவந்து விரிந்து தெஞ்சலோடு இணைந்து அழகாய் காட்சியளிக்கும் நேரம். கோடை மலையில் கொஞ்சம் மலைத்துளிகளோடு, கொஞ்சம் மேக கூட்டத்தோடு, கொஞ்சம் குளிரோடு இருக்கும் நேரம் அந்தி மாலை. அந்தி மாலை பொழுதை இசை இணைத்து இடைக்கால மெட்டுக்களை செவி சேர்த்து இதே மகிழ கேட்டு ரசிப்போமா நம் கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானத்தோடு. இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
8: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
7: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
8: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
9: கவுன்சிலிங் கோட் 4959.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.

மாலை தென்றலோடு மௌனமாய் ரசித்து மகிழ்வோம். கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். வான் தேடும் நிலவு எங்கு போனது? வான் தேடும் நிலவு எங்கு போனது? மேலாடை போர்த்தி முகமறைத்து கொண்டால் என்ன? விழிகள் எழுதிய விதியை மாற்றி அமைப்பது எப்படி? திரை போட்ட முகம்தான் மொத்த அழகையும் விழிகள் சொல்லிவிடும். திரை போட்ட முகம்தான் மொத்த அழகையும் விழிகள் சொல்லிவிடும். 7 ஜென்மம் காத்திருந்த காத்திருப்பின் அர்த்தம் புரிகின்றது அந்த விழிகளில்.

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We

0: அண்ணே
1: தம்பி
0: நானே
1: நேற்று ஆலையை பார்க்க முடியல.
0: ஆமாண்ணே நேற்று மேட்ச் இல்லைல்ல, சரி சும்மா ஒரு ரவுண்ட் இங்கே ஃபுட்பால் விளாண்டாரலான்னு போனேன்.
1: போனோம் உன் கூட வந்த அண்ணனையும் காணோம். இப்போ
0: அண்ணன் ஒரு வழியை பிடிச்சிட்டேன், திருப்பி இந்த வரேன் தம்பின்னு சொல்லிட்டு போனார். அதுக்குள்ள அழக்கானா
1: அண்ணன் கடைசியாக பிரேசில் மேட்ச்சுக்கு வந்தது, பிரேசில் ஃபேனுன்றதுக்காக அவங்க எல்லா லாட்டியும் மேட்சை பற்றி பேசக்கூடாதா?
0: அதுதானே நானும் எதிர்பார்த்தேன், இந்த வரேன்ட்டு தான் போனார். அதுக்குள்ள அழக்கானா
1: சரி வரட்டும் வரட்டும், நேற்று நடந்த மேட்சை பற்றி நம்ம பேசுவோம்.
0: பேசுவோனே பேசுவோனே. அப்புறம் முதல் மேட்ச் பார்த்தீங்களா?
1: ஒரே மேட்ச்சு, மேட்ச்னா இப்படி இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு மேட்ச். குவார்ட்டர் ஃபைனல்ஸ்னா குவார்ட்டர் ஃபைனல்ஸ் தாயா?
0: எப்படியாவது இந்த செமி போகணுன்ற ஒரு ஆற வாரம் இருந்துச்சு பார்த்துங்களேன், அதுதான் அந்த கேமே.
1: சரி என்ன ஆச்சுன்னு சொல்லிடு.
0: சொல்லிடுவோனே, ஃப்ரான்ஸுக்கும் மொராக்கோக்கும் நடந்துச்சுல, அந்த ஃப்ரான்ஸ் வண்டியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா கிலியன் எம்பாப்பே அடித்தார். அதில் 60வது நிமிஷத்தில் அந்த கோல் அடித்தார். ரெண்டாவது கோல் டிம்ப்ளி அப்படின்றவர் 66வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். என்ன தான் மொராக்கோக்கு அதிக வாய்ப்பு இருந்தாலும் ஆனால் அவங்க ஒரு கோல் கூட அடிக்க முடியல.
1: அதே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்மளால் கிலியன் எம்பாப்பே ஃப்ரான்ஸோட கேப்டனுக்கு ஒரு அருமையான பெனால்ட்டி வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு 25வது நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டைமில் போய் அந்த பெனால்ட்டி பாக்ஸுக்குள்ளே ஒருத்தர் கீழே தள்ளி விட்டு சில பல சச்சரவுகள்லாம் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சதில் அவங்களுக்கு சரிப்பா ஃப்ரான்ஸுக்கு ஒரு பெனால்ட்டி கொடுத்தாலும் கொடுத்தாங்க. அது ஃப்ரான்ஸ் அந்த பெனால்ட்டிலே இன்னொரு சர்ச்சை, தம்பி ஒரு இன்ச்சு பால் தள்ளி இருக்கு, இல்லை நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் இவர் சொல்ல, இல்லை ஒரு இன்ச்சு பாலை தள்ளி முன்னாடி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் கோல் கீப்பர் சொல்ல, இப்படியே விவாதம் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு.

0: முடிச்சுட்டு இன்னைக்கு பாப்பா ஏதோ பண்ண போறாருப்பான்னு பார்த்தா மனுஷன் கரெக்டா கோல் கீப்பரோட கைக்கே பால் அடிச்சு விட்டாப்ல. என்னப்பா அது இப்படி ஆகி போச்சு ஆரம்பமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படியே இந்த கலரோபங்களோடய போய்கிட்டு இருந்துச்சு. கோல் எதுவுமே வரல ஃபர்ஸ்ட் ஹாஃபில், ரெண்டு டீமுக்குமே வரல. 0-0 கணக்கில் சம்மனில் இருந்தாங்க. விட்டதை பிடிக்கிறேன் நான் திரும்பி வரேன் அப்படின்ட்டு எம்பாப்பே செகண்ட் ஹாஃபில் 60வது நிமிஷத்தில் ஒரு அருமையான கோலை போட்டாப்ல. அதுவும் லெஃப்ட் சைடு அந்த கோல் போஸ்டோட கார்னரில் போட்டாப்ல. சம்ம கோல் அது, அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு.
1: அந்த போன டைம்ல அந்த வேர்ல்ட் கப்ல அடிச்சாரு பாருங்க, ஒரு பால தூக்கி விட்டு லாஸ்ட் செகண்ட்ல ஒரு கோல், அதே மாதிரி அடிச்சாரு பாருங்க, வாலி கோல்.
0: டெசிரோ டூயே அவர் கொடுத்த அந்த அசிஸ்ட் பரமாவா பயன்படுத்தினார், பயன்படுத்தி அருமையான ஒரு கோலை போட்டாப்ல. அடுத்து 66வது நிமிஷத்துல நான் கூட எம்பாப்பே தான் திருப்பி ஒரு கோலை போட போறான்னு நினைச்சேன் மனுஷனா, அவர் அதை பண்ணல. காலில் இருந்து வந்தால் அப்படியே தட்டி விட்டுட்டு, இல்லைப்பா நான் ஒரு கோலை போட்டேன் இந்த டைம் நீ ஒரு கோலை போடு அப்படின்ட்டு உஸ்மான் டெம்பேக்கு காலை கொடுத்தாரு. அவர் அந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்திட்டு 66வது நிமிஷத்தில் ஒரு கோலை போட்டுட்டு 2-0 கணக்கில் முன்னிலைக்கு வந்துட்டாங்க. மொராக்கா நீ சொன்ன மாதிரி தான் பல வாய்ப்புகள் கிடச்சிச்சு. கோல் போஸ்ட் பக்கத்தில் போது ஆனால் கோல் ஆக மாட்டேங்குது. இந்த மையம் 2-3 வாய்ப்புகள் கிடச்சிச்சு, கைக்கு வந்தது தவறு விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா போன மேட்ச்சு. அப்படியே அப்படி இப்படின்னு போய் 2-0 கணக்கில் ஃப்ரான்ஸ் அணி ஜெயிச்சிட்டாங்க. மொராக்கா அணி தோல்வியை தழுவி வீட்டுக்கு போயிட்டாங்க.
1: இருந்தாலும் வந்து மொராக்கா அணியோட கீப்பர் வந்து ரொம்ப ஆரவாரமாக எடுத்தார் எல்லா பாலையும். இம்பாப்பாவும் சரி யார் வேணா அடிங்கடா நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எடுத்தார். அதை பார்த்தீங்களேண்ணே,
0: அவர் கவர்க்கான ஒரு பாராட்டு தனியாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா எதிர்த்து விளாடுறது ஃப்ரான்ஸ் அணி. ஃப்ரான்ஸ் ஒரு அருமையான அணி, அதாவது வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த அணிகளில் இதுவும் ஒன்று சொல்லப்படுற அணி. கிலியன் எம்பாப்பே பற்றி சொல்லவே வேணாம், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், வெறும் 27 வயசாகிற ஒரு மனுஷன். மெஸ்ஸிக்கு ஈக்குவலாக மெஸ்ஸி தான் ஒரு லெஜெண்ட், ஒரு கடவுள், ஃபுட்பால் உலகத்தின் கடவுள்லாம் சொல்ல போகிற ஒருத்தருக்கு இணையாக இப்போயே பல சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒருத்தருக்கு எதிராக விளாடும் போது சில தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை கரெக்டாக பயன்படுத்திட்டு ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இதோட அவங்களுக்கு 3வது அரையிறுதி, தொடர்ச்சியான 3வது அரையிறுதி ஃப்ரான்ஸுக்கு. 2018, 2022, 2026 மூணு அரையிறுதியை தொடர்ந்து உள்ளே வந்திருக்காங்க அரையிறுதிக்குள்ளே. அப்புறம் 2022 இதே மாதிரி ஒரு மேட்ச் தான் நடந்துச்சு ஃப்ரான்ஸுக்கும் மொராக்காவுக்கும் அரை இறுதியில். அதுலேயும் இதே தான், 2-0 கணக்கில் ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க, மொராக்கா வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த மேட்சோட முடிவை பார்த்தோம்னா நான் கூட ஏதோ பழைய மேட்சை பார்க்குறோமோன்னு நினச்சேன். இல்லைப்பா இது புது மேட்ச் தான், அப்படியே ஒரு ரீமேக்கை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதுலேயும் 2-0, இதுலேயும் 2-0, அதுலேயும் மொராக்கா ஃப்ரான்ஸ், இதுலேயும் மொராக்கா ஃப்ரான்ஸ், அப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சு. கடைசியாக நம்மளே கிளியன் எம்பாப்பே வெளியே வந்து ஒரு செலிப்ரேஷன்லாம் பண்ணாரு, பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. அவர் செலிப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு தகுதியான மனுஷன்தான். ஏன்னா அந்த கோல்டன் பூட் ரேஸ் சொல்லுவாங்கல்ல, அதிக கோல் போட்டவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு தங்க காலனி, அந்த பந்தயத்தில் மெஸ்ஸிக்கு ஈக்குவலாக இருக்காரு. மெஸ்ஸி 8 போட்டிருக்காரு, நம்மளால 8 போட்டிருக்காரு. இதுக்கடுத்து யார் இருக்கா? எர்லிங் ஹேலாண்ட் இருக்காரு, 7 கோல் போட்டு. அதுக்கப்புறம் ஹாரிகேன், இங்கிலாந்தோட ஹாரிகேன், 6 கோல் போட்டு 3வது இடத்துல இருக்காங்க. இப்போ இவங்க 4 பேத்துக்குள்ளே தான் போட்டியே, யாருன்னு பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் மனுஷனுக்கு எம்பாப்பேக்கு இந்த கோலோட சேர்த்து உலகக்கோப்பை தொடரில் இவர் போகிற 20வது கோல். 20 மேட்ச் தான் விளாண்டுருக்காரு மொத்தமே உலகக்கோப்பை தொடரில், அதில் 20 கோல் போட்டிருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம முதல் இடத்துல இருக்கிறது வந்து மெஸ்ஸி, அவர் வந்து 21 கோல் போட்டிருக்காரு உலகக்கோப்பை தொடர்கள். ஆனால் அவருக்கு இதை போடுறதுக்கு 30 ஆட்டங்கள் எடுத்துக்கிட்டாரு. 30 ஆட்டங்களில் தான் 21 கோலை போட்டிருக்காரு. ஆனால் எம்பாப்பே வெறும் 20 ஆட்டங்களில் 20 கோல் போட்டிருக்காரு. அதாவது மெஸ்ஸி சாதனை முறியடிக்கிறதுக்கு இன்னும் இவருக்கு ஒரே ஒரு கோல் தான் தேவைப்படுது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான பிளேயராக உருவெடுத்துட்டு வராது. 27 வயசில் இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ சொன்னாலும் தகும். அந்த அளவுக்கான ஒரு சாதனைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் குறைஞ்ச ஒரு 10 வருஷம் மாதம் விளாடுவார்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காரோ மனுஷன் பார்த்துடலாம்.
1: அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன மனசில் வருத்தப்படுற மாதிரி விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று மேட்ச்சில் ஒரு பெனால்ட்டி வந்து சேவ் எடுத்துட்டாரு அடித்ததில். எம்பாப்பே ஒரு ஷாட் அடிச்சாரு, ஆனால் அந்த கீப்பர் வந்து சேவ் எடுத்தது. அதை பார்த்தீங்கன்னா
0: தொடக்கத்திலே நடந்துச்சு, 20வது நிமிஷம், 25வது நிமிஷம் நினைக்கிறேன். நல்லா ஒரு சேவ் தான், நல்லா அது என்னன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபங்க மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் கோல் இந்த இடத்துல நீ பால வைக்கணுன்றாரு, இல்லை நான் கரெக்டாக தான் வச்சுக்கணும், அப்படியே அவங்களுக்குள்ளே ஒரு சில சஞ்சாரசுகள் போய்கிட்டு
1: தான் பார்ப்பன்ற மாதிரி. அந்த மாதிரி
0: அடிச்ச பிறகு பாருங்க, போனால் பாலை வைக்கிறதுலேயே பிரச்சனை. கோலை அடிச்சு பால அடிச்ச பிறகு பிரச்சனை வந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. பாலை எந்த இடத்துல வைக்கணுன்றதுலேயே ரெண்டு இடத்துக்குள்ள பிரச்சனை, கோல் கீப்பருக்கும் எம்பாப்பேக்கும் ஒரு பிரச்சனை. இவர் அங்கன்றாரு, இல்லை நான் கரெக்டாக தான் வச்சுக்கணும், அப்படியே அந்த பிரச்சனையிலேயே கோல் அடிச்சதுனால என்னமோ அவரால் அதை கரெக்டாக அடிக்க முடியலை. அது ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு கசப்பான விஷயம் தான். செய்யிருந்தாலும் அதை தான் பழி திருத்திட்டாரு. 60வது நிமிஷத்துல வந்து ஒரு கோலை
1: அடிச்சிட்டாரு,
0: பழி வாங்கிட்டார்ல. அப்புறம் என்ன,
1: அப்புறம் நாளைக்கு நடக்கிற மேட்சை பத்தி பேசுவோமா?
0: நாளைக்கு நடக்கிற மேட்ச், நாளைக்கு நைட்டு 12:30 அமெரிக்காவில் தான் நடக்குது இந்த மேட்ச்.
1: ரெண்டுமே சும்மா சொல்லக்கூடாது, ரெண்டுமே தீயா இருக்கும் அந்த டீம்.
0: இந்த பக்கம் பார்த்தோம்னா டிஃபென்ஸ்ல பயங்கரமான ஸ்பெயின் அணி. இந்த பக்கம் என்னதான் நீங்க டிஃபென்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் கோல் மலையை பொழிவோம் அப்படின்னு சொல்ற பெல்ஜியம் அணி. ரெண்டு பேத்துக்குமான மேட்ச் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது வரைக்கும் ஸ்பெயின் அணிக்கு எதிராக ஒரு கோல் கூட பதிவாகல இந்த உலகக்கோப்பை தொடரில். இது வரைக்கும் எல்லா மேட்ச்லையுமே அவங்களுக்கு 5 மேட்ச் விளாண்டுருக்காங்க, 5 மேட்ச்லையுமே அவங்களுக்கு எதிராக ஒரு கோல்

0: பதிவாக்கல, ஒரு மேட்ச் கூட இவங்க தோக்கலை ஸ்பெயின் அணி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்மளுக்கு பெல்ஜியம் 5-1 நியூசிலாந்து வீழ்த்தினதாக இருக்கட்டும், 4-1 அமெரிக்கா வீழ்த்தினதாக இருக்கட்டும், கோல் மலையை பொழிஞ்சிட்டாங்க. பொழிஞ்சிட்டு இவங்களே இதே மாதிரி தான், ஒரு மேட்ச்ல கூட இது வரைக்கும் தோத்ததில்ல, 3-2 மாதிரி இவங்களும் அப்படியே தோல்வியே காணாத அணியாக ரெண்டு அணிகள் இந்த அரை இதில் மோத போகிறாங்க. என்னாகுதுன்னு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி இவங்க வந்து 2-2 வாட்டம் தான் உலகக்கோப்பையில் நேருக்கு நேர் மோதியிருக்காங்க ரெண்டு அணிகளும். ஒரு வாட்டம் 1986 வந்து பெனால்டி சூட்ட வரைக்கும் போச்சு, அதில் வந்து பெல்ஜியம் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு பழி வாங்குற விதமாக அடுத்த தொடர்லேயே 1990 ஃப்ரான்ஸ் அணி 2 ஃப்ரான்ஸ் என்ன அணி
1: நம்ம ஸ்பெயின் அணி
0: ரெண்டுக்கு 0 2-1 கணக்கில் பெல்ஜியமும் ஜெயிச்சிட்டாங்க. அதை பழிக்கு பழி வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்து நடக்க போகிறது, இது புது கணக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த கணக்கில் யார் ஜெயிக்கலாம் யார் தோக்கலான்றதை பார்ப்போம்.
1: நாளைக்கு தான் தெரியும் அந்த ஆறாம் வாரம். அப்புறம்னே நம்ம அண்ணன் எங்கே தான் போனார் போய் பிடிச்சிட்டு வந்துருவோம். இப்போ
0: சம பிடிச்சிட்டு கையோட கூட்டிகிட்டு வந்து
1: அதை கட்டி போட்டு வச்சுருவோம். அப்போ தான் நாளைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன்.
0: பார்த்துருவோம்.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

தயாரிப்பில் பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்

0: ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: ஒரு ப்ரோபாய் நான் பட் உனக்கு என்ன மாற பார்த்தேன், சரியான லக்ஷரி லைஃப் உனக்கு கொடுக்க பார்த்தேன்.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 தேதி வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
6: அடிடன்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
2: வைரம் கேரட் இருக்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாளையும் இலவசம்.
1: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா, கோவை.
4: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
5: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 15, திரும்பிய குதிரை தொடர்ச்சி. எப்படியேனும் விக்ரமனை அழைத்து வருவதற்காக கீழ் சமுத்திர தீவுகளுக்கு படையெடுத்து செல்ல மகேந்திரன் நரசிம்மரிடம் அனுமதி கேட்டான். அவரோ தானே அதற்கு செல்வதாக கூறி மகேந்திரனை யுவராஜா பட்டம் ஏற்க செய்தார். இந்த நிலைமையில் குந்தவையின் வற்புறுத்தலின் மேல் மகேந்திரன் மாரப்ப பூபதியை சோழ நாட்டின் சேனாதிபதியாக்கியதுடன் அவனை மாமல்லபுரத்துக்கும் தெரிவித்தான். சிவனடியாரை அவன் கண்டுபிடிக்க வேண்டுமென்றும் அவர் மூலமாக ராணி அருள்மொழி தேவி இருக்குமிடத்தை அறிய வேண்டுமென்றும் மாரப்ப பூபதிக்கு கட்டளை பிறந்தது. அதோடு குந்தவியும் மகேந்திரனும் உறையூர் வசந்த மாளிகையில் சில காலம் வந்து தங்கப் போவதாகவும் அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் உறையூர் போவதற்கு சக்கரவர்த்தியும் சம்மதம் கொடுக்கவே மகேந்திரனும் குந்தவியும் மற்ற பரிவாரங்கள் புடை சூழ ஒரு நாள் பிரயாணம் கிளம்பினார்கள். விக்ரமன் காட்டாற்று வெள்ளத்தில் அகப்பட்டு தப்பி பிழைத்த அன்றைக்கு மறுநாள் உச்சி பொழுதில் அந்த காட்டாற்றுக்கு சுமார் 1 காத தூரத்தில் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். குந்தவி பல்லக்கிலும் மகேந்திரன் குதிரை மேலும் அமர்ந்து பிரயாணம் செய்தார்கள். மகேந்திரன் தன்னுடைய இலங்கை பிரயாணத்தை பற்றியும் அங்கே தான் நடத்திய யுத்தங்களை பற்றியும் தங்கைக்கு சொல்லிக் கொண்டு வந்தான். இலங்கை நாட்டின் நீர்வள நில வளங்களை பற்றியும் வர்ணித்தான். குந்தவி வியப்புடன் கேட்டுக்கொண்டு வந்தாள். ஆனாலும்

0: இடையிடையே அவளுடைய ஞாபகம் செண்பகத்தீவின் ரத்தின வியாபாரியின் மீது சென்று கொண்டிருந்தது. இது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அந்த ரத்தின வியாபாரி வராமல் போனதினால்தான் என்ன, எதற்காக தன் மனம் அவ்வளவு கவலையுறுகிறது என்று ஆச்சரியப்பட்டாள். அவன் தனக்கு செண்பகத்தீவு என்று சொன்னபடியால் சோழ ராஜகுமாரனை பற்றி அவனிடம் விசாரிக்கும் ஆவல்தான் காரணம் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். இல்லை இல்லை, அவர்கள் இருவருக்கும் உள்ள முக ஒற்றுமைதான் காரணம் என்று ஒரு மனம் சொல்லிற்று. அல்லது நம்முடைய கண்கள்தான் நம்மை ஏமாற்றிவிட்டனவா? உண்மையில் அத்தகைய முக ஒற்றுமை இருந்தால் அப்பா அதை கவனித்திருக்க மாட்டாரா? கவனித்திருந்தால் அவனை வழிப்பறிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றி உறையூருக்கு அனுப்பி வைத்திருப்பாரா? அதெல்லாம் இல்லை, நம்முடைய பிரம்மைதான் காரணம் என்று இன்னொரு மனம் சொல்லிற்று. இத்தகைய எண்ணங்களுக்கு மத்தியில் உறையூரில் ஒருவேளை அந்த ரத்தின வியாபாரியை சந்திப்போமா என்ற நினைவும் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. இப்படியெல்லாம் குந்தவி தன் மனத்திற்குள் எண்ணமிட்டுக் கொண்டும் ஒரு காதில் மகேந்திரனுடைய பேச்சை கேட்டு கொட்டிக் கொண்டும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கு எதிரே திடீரென்று தோன்றிய ஒரு காட்சி அவளை ஒரே அடியாக தூக்கி வாரி போட்டது. இத்தனைக்கும் அந்த காட்சி வேறொன்றும் இல்லை, சேணம் போட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை முதுகில் ஆள் இல்லாமல் தனியாக வந்து கொண்டிருந்த காட்சிதான். அதை கண்டு ஏன் அவ்வாறு குந்தவி திடுக்கிட வேண்டும்? அவளுக்கே தெரியவில்லை. குதிரை இன்னும் அருகில் வந்தது. அது அவளுடைய தந்தையின் குதிரைதான் என்பது ஐயமர தெரிந்தது. சில சமயம் சக்கரவர்த்தி அதில் ஏறி வந்திருப்பதை அவளே பார்த்திருக்கிறாள். அது எப்படி இங்கே வந்தது? ஒருவேளை அப்பாதான்? அவ்விதம் இருக்க முடியாது. அப்பாவிடம் காஞ்சியில் விடை பெற்றுக் கொண்டுதானே கிளம்பினோம். நமக்கு முன்னால் அவர் எப்படி வந்திருக்க முடியும்? வந்திருந்தாலும் குதிரை ஏன் இப்போது தனியாக வருகிறது? சட்டென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ரத்தின வியாபாரிக்கு குதிரையும் கொடுத்து அனுப்பியதாக அப்பா சொன்னார் அல்லவா? குதிரைக்கு பதிலாக அவன் கொடுத்த ரத்தினங்களையும் காட்டினார் அல்லவா? ஆமாம், ரத்தின வியாபாரி ஏறி சென்ற குதிரையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது ஏன் இப்போது தனித்து வருகிறது? ரத்தின வியாபாரி எங்கே? அவன் என்ன ஆனான்? குந்தவியின் அடிவயிறு அப்படியே மேலே கிளம்பி அவளுடைய மார்பில் புகுந்து மூச்சை அடைத்து விட்டது போல் இருந்தது. அத்தியாயம் 15. திரும்பிய குதிரை நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 16. ஆற்றங்கரையில். நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி பானம்.

0: இனியும் கொடைப்பன்மலையின் 100.5 சித்திரச்ச வானத்தோடு. இதயம் வரை நனைத்து சென்றது அவள் முகம். விடியும் வரை நடைபழகும் நிலவு கூட இங்கு அத்தனை அழகு இல்லை. அவள் முகம் பார்த்த பின்பு சொல்லி முடியாத அழகு, பார்த்த தீராத அழகு, நினைத்து முடியாத காதல். காதலிப்பது என்பது காதலில்தான்.
1: இளைய நிலா பொழிகிறதே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

இடைக்கால மெட்டுகளோடு இணைவோம் நம் கொடைப்பன்மலை 100.5 சித்திரச்சவானம். ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், வாழும் காலம் கொஞ்சம் காலம் என்றால் என்ன? இசையோடு இசையா இதயம் துடித்துவிட இந்த கொஞ்ச காலமும் சுகமாய் வாழ்ந்துவிடலாம் என்கிறது இதயம்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: தருமபுரி கோட்டை கோயில் கல்யாண வரமருளும் கல்யாண காமாட்சி.

0: சாட்சி.
1: இப்போது தர்மபுரி என்று வழங்கப்படும் தகடூரை திறம்பட ஆண்டு வந்த அதியமான் நெடுமா நஞ்சி ஔவையாருக்கு நெல்லிக்கனி ஈந்து அழியா புகழ் பெற்றவர். இவன் நாள்தோறும் வழிபட்ட அன்னை கல்யாண காமாட்சி மற்றும் திருவேளாள் ஈசர் இருவரும் இங்கே அருளாட்சி புரிகிறார்கள். திருவேளாள் ஈசர் என்று போற்றப்படும் சிவன் சன்னதிக்கு முன் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட அற்புதமான சிற்பத்துண் ஒன்றை காணலாம். சூளம் நோக்கி பாய்ந்து தன்னுயிரை பலியாக கொடுக்க முயலும் பக்தர் ஒருவரை தேவியே சூளத்தின் மேல் கை வைத்து தடுப்பது போல் இந்த தூணில் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பம் உணர்வு பூர்வமாக அமைந்திருக்கிறது. இதற்கு ஒரு கதையும் இருக்கிறது. நாட்டின் பாதுகாப்புக்கு ஊறு நேரும் போது கல்யாண காமாட்சி என்ற இந்த சூளனிக்கான கொற்றவை வழிபாட்டை செய்து தன்னுயிரை மாய்த்து பூஜையை நிறைவு செய்து நாட்டை காத்துள்ளார்கள் பக்தர்கள். அந்த வகையில் நலகண்டம் என்ற சூளத்தின் மேல் விழுந்து வீர மரணம் மேற்கொள்ள ஒரு பக்தன் முற்பட்ட போது கொற்றவை தெய்வம் நேரில் வந்து தன் இடக்கரம் நீட்டி அந்தரத்தில் அந்த பக்தரை நிறுத்தி காத்தருளி அற்புதம் புரிந்திருக்கிறாள். இந்த சம்பவத்துக்கு பிறகே இன்று வரை சூளத்தில் எலுமிச்சம் பழத்தை செருகி வழிபாடு செய்யும் வழக்கம் தமிழ்நாட்டில் அனுசரிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த தூண் இன்றளவும் இந்த சிவாலயத்தில் அதிசய காட்சியாக நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த தூணின் நான்கு பக்கங்களிலும் மேலும் அழகழகான பல சிற்பங்கள் காணப்படுகின்றன. தமிழகத்தில் சூளனிக்கான அமைக்கப்பட்ட ஒரே கோயில் இது என்றே சொல்லலாம்.
0: தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடை.

0: உயரே அமைந்துள்ள அன்னையின் சன்னதியை அடைய 18 படிகள் ஏறி செல்ல வேண்டும். சபரிமலையின் 18 திருப்படிகளை ஆண்கள் மட்டுமே பூஜை செய்வது போல் இந்த படிகளை பெண்கள் மட்டுமே பூஜை செய்கிறார்கள். வருடத்தில் ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை மட்டுமே அம்மனை முழு கோலத்தில் தரிசிக்க முடியும். பிற நாட்களில் எல்லாம் திருமுகம் தவிர உடல் முழுவதையும் மறைத்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, தினசரி பூஜைகளையும் அம்மனுக்கு திரையிட்டு விட்டே செய்கிறார்கள். சுவாமி சன்னதிக்கு முன் மண்டப மேற்கூரையில் அஷ்டதிக் பாலகர்களின் அழகுமிகு சிற்பங்கள் பொழியப்பட்டுள்ளன. பொதுவாக ஆலயங்களில் ஈசானிய மூலையில்தான் பைரவர் சன்னதி இருக்கும். ஆனால் இங்கோ அம்மன் சன்னதிக்கு அருகில் கிழக்கு நோக்கி அவர் வீற்றிருக்கிறார். அவர் கையில் இருக்கும் சூலம் உடுக்கை மட்டுமல்ல, அவருடைய வாகனமான நாயின் சுருண்ட வால், மேல் நோக்கி உயர்த்த காதுகள், முன்னோக்கி வைக்கப்பட்ட முன்கால்கள், கழுத்துப்பட்ட எல்லாம் உண்மையோ என்று நம்மை பிரமிக்க வைக்கின்றன. காமாட்சி அன்னையை ராமர் வந்து வழிபட்டதாக புராணம் தெரிவிக்கிறது. அமாவாசையன்று பெண்கள் திருப்படி பூஜை செய்கிறார்கள். இத்தலத்தில் அம்பிகைக்கே முதலிடம். அதனாலேயே இந்த தாய் கோயில் மாத்ரு மந்திர் என போற்றப்படுகிறது. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்ணோ அல்லது ஆணோ 5 அஷ்டமி நாட்களில் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் திருமண பாக்கியம் விரைவில் கிட்டுகிறது என்று நம்புகிறார்கள். தர்மபுரியிலிருந்து சேலம் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கல்யாண காமாட்சி அம்மன் கோவில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: டூர் போயிட்டு வரீங்களா அப்படின்னு யாரையாவது கேட்ட உடனே, ஆமாமா நீ வேற, போன வட்டம் நான் போன டூரோட இனிமேல் எந்த டூருக்கு போகக்கூடாதுன்னு இருக்கேன், எவனையும் போட மாட்டேன். என்ன காரணம் தெரியுங்களா? இந்த டூருங்கிறதுக்கான மூடு முதல்ல வரணுங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப டூர் போவோம். உண்மையை சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப டூர் போகிற மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது. ஏன் தெரியுங்களா? நம்மளை ரெண்டு பேராக கைதி மாதிரி கூப்பிட்டு போவாங்க. யார் கூட யாரும் பேசக்கூடாது. நான் இப்போ கொடைக்கானலில் பார்த்தேன், ஒரு பள்ளிக்கூடம் வந்தது, மௌன அஞ்சலி மாதிரி வந்தாங்க எல்லாருமே, யார் கூட யாரும் பேசலை. ஒரு பையன் போய் லேசை எட்டி பார்த்தான். ஒரு வாத்தியார் சப்புன்னு ஒரு அற விட்டார், என்ன எட்டி பார்க்குறேன்னு. அதுக்கு தான் வந்திருக்கோம், எட்டி பார்க்க சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நான் அதில் ஒரு பையனை கேட்டேன், என்ன இவ்வளோ கவலையால் அற போயிட்டுருக்கீங்க, இந்த டூர் பிடிக்கலான்னு கேட்டேன். அதுக்கு கொஞ்சம்னா, இல்லை இதை போனவொடனே இதை பற்றி ஒரு கட்டுரை சொல்லுவாங்க, அதை நினச்சி நான் கவலைப்பட்டுருக்கேன் அப்படின்னா. நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி கற்றை வரைக்கும் அந்த கேள்வியிலேயே அந்த பையன் ஆகிட்டான். ஃபில்லர் ஆக்சியும் பார்க்கல, சூசிய பையன்டையும் பார்க்கல, அவன் வாழ்க்கை பூரா இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்கூலில் படிக்கிறப்ப இது மகிழ்ச்சியாகவும் போகிறது உண்டுங்க. நண்பர்களோட சுற்றுலா போகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ குடும்பத்தோட சுற்றுலா போகிறது எதுக்கு தெரியுங்களா? அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுங்களா? எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் வைக்கலாம். அது நீ எங்கே வச்சுட்டு வந்த, இது நீ எங்கே வச்சுட்டு வந்த கேட்கலாம். பதிலுக்கு அவங்க, நான் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன், யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக யாரும் இல்லாமல் சில பேர் ஏகாந்தமாக போவாங்க. எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ரயில் போயிருச்சா கவலை இல்லை, ரயில் வந்துருச்சா அதை பற்றியும் கவலை இல்லை. இதெல்லாம் உண்டு சிலருக்கு. ஆனால் சிலர் டூர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஏன்டா வந்தவன் வந்தது எப்போ தெரியுமா? நாங்கள் ஒரு தடவை

குற்றாலம் போயிருந்தோம். போய் குளிச்சுட்டு இருக்கோம். குழுவில் யார் ஒருத்தர் வந்தாருன்னா என் நண்பருக்கு நண்பருக்கு நண்பருக்கு நண்பர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்து சேர்ந்தா எங்களை படுத்தின பாடு அந்த ஆள். குளிச்சுட்டு இருக்கோம் நிலா வெளிச்சத்தில் ஐந்தருவியில். உள்ளே புகுந்து ஒருத்தரையாக தேடி பிடிச்சி கூப்பிட்றாரு, வாங்க வாங்க இட்லி கடை பூட்டிட்டு வாங்கி அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் போடா அப்படின்ட்டு நான் குளிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, இட்லி கடையை பூட்டிட்டாங்க. அந்த ஆள் உங்களை நம்பி வந்தனே போச்சு என் வாழ்க்கையை அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன். இந்தா நீ இட்லியை தின்னது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அந்த ஆள் பதிலுக்கு என்னே நீ குளிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் குளிச்சிருக்கேனப்பா, குற்றாலத்தில் குளிச்சதில்ல என்ன, நான் இட்லி தின்னுருக்கேன், குற்றாலத்தில் இட்லி தின்னது இல்லையா அப்படின்னா. இப்போ நீங்கள் இவனை கூப்பிட்டு போய்

முதலாவதா, இந்த ரெண்டுக்குமான வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம், தெளிவு. இந்த மூன்று விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாவே அமைதியாகவும் அழகாகவும் அடடா ஆஹா அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தர்னான்னு சொல்லிக்கிட்டு இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள்.

0: இசையின் மின்சாரம் நம் இதயங்களை சுகமாய் தாக்கிய நேரம் மாலை 6:18.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்,

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
6: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
7: ஆமா, பெரிய மேஜிக் ஆக்சன்.
6: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.
2: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் வரும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு பரிசும், வண்ணத்தூரிகையில் வெற்றி பெறும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே, பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். வாருங்கள் நேயர்களே, சந்திப்போம் கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில்.
3: கற்றலைகளில் கான அலை, இது காதுகளின் காந்த அலை. கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கதம்ப மலர்கள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 1,000,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடம்

0: சம்பந்தமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று

0: மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷகீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அழகை பார்த்து சிநேகிதம் ஏற்படுகிறது, மோகம் ஏற்படுகிறது என்று பொதுவாக பூங்குழலி கூற, அப்போது சேந்தன் அமுதன் அதை மறுக்கிறான். பிறகு பூங்குழலி வினவுகிறாள், உன் சிநேகிதன் என் அழகை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தான் இல்லையா?
1: உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை.
0: பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100% அதிகம் வர்ணித்தான், அவளிடம் அன்பு கொள்ளவில்லை.
1: அதன் காரணம் எனக்கு தெரியும்.
0: அது என்ன?
1: அதோ இளவரசருடன் பேசிக் கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம்.
0: இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏற்படவில்லையா?
1: அது எப்படி ஏற்படுகிறது?
0: இளைய பிராட்டியை விட நான் அழகி என்றா சொல்லுகிறாய்?
1: அதில் என்ன சந்தேகம் பூங்குழலி? பழையாறு இளைய பிராட்டியை காட்டிலும், அதோ தூண்மறைவில் நிற்கும் கொடும்பாளூர் இளவரசியை காட்டிலும் நீ எத்தனையோ மடங்கு அழகி. மோகினியின் அவதாரம் என்று பலரும் புகழும் பழுவூர் இளையராணியின் அழகும் உன் அழகுக்கு இணையாகாது. இப்படிப்பட்ட தெய்வீகமான அழகுதான் எனக்கு சத்ருவாயிருக்கிறது. அதனாலேயே என் மனத்தில் பொங்கும் குமுறும் அன்பை என்னால் உன்னிடம் வெளியிடவும் முடியவில்லை. வானுலக தேவர்களும் மண்ணுலகத்தின் மன்னாதி மன்னர்களும் விரும்பக்கூடிய அழகியாகிய நீ எனக்கு எங்கே கிட்டப்போகிறாய் என்ற பீதி என் மனதில் குடிகொண்டிருக்கிறது.
0: பூங்குழலி சற்று யோசனையில் ஆழ்ந்திருந்து விட்டு,
1: அமுதா, உன் பேரில் எனக்கு ஆசையில்லை என்று நான் சொல்லிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள்.
0: சில நாட்கள் பொறுமையுடன் இருப்பேன், உன் மனம் மாறுகிறதா என்று பார்ப்பேன்.
1: அது எப்படி மாறும்?
0: மனிதர்கள் மனது விசித்திரமானது. சில சமயம் நம் மனத்தின் அந்தரங்கம் நமக்கே தெரியாது. புறம்பான காரணங்களினால் மனம்

பிரமையில் ஆழ்ந்திருக்கும், பிரமை நீங்கியதும் உண்மை மனம் தெரிய வரும். சரி, பொறுத்திருந்து பார்ப்பாய். அப்படியும் என் மனதில் மாறுதல் ஒன்றும் ஏற்படாவிட்டால் உன்னிடம் வைத்த ஆசையை நான் போக்கிக் கொள்ள முயல்வேன். அது முடியுமா? முயன்றால் முடியும். கடவுளிடம் மனத்தை செலுத்தினால் முடியும். நம் பெரியோர் பகவானிடம் பக்தி செலுத்தித்தான் மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். அமுதா, நீ என்னிடம் வைத்திருக்கும் அன்பு உண்மையான அன்பு என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? உண்மை அன்பின் அடையாளம் என்ன? என்னிடம் உனக்கு உண்மை அன்பு இருந்தால் நான் உன்னை மறுதளித்தும் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு பதிலாக நான் வேறு யாரிடமாவது அன்பு வைத்திருப்பதாக தெரிந்தால் அவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நீ கொதித்து எழுவாய். பூங்குழலி, நான் கூறியது தெய்வீகமான சத்துவ குணத்தைச் சேர்ந்த அன்பு. நீ சொல்வது அசுர குணத்துக்குரிய ஆசை, பைசாச குணத்துக்குரியது என்று சொல்லலாம். தெய்வீகத்தையும் நான் அறியேன், பைசாச இயல்பையும் நான் அறியேன். மனித இயற்கைதான் தெரியும். அன்பு காரணமாக இன்பம் உண்டாக வேண்டும், அதற்கு பதிலாக துன்பம் உண்டானால் எதற்காக அதை சகித்திருப்பது? நாம் ஒருவரிடம் அன்பு செய்ய அவர் பதிலுக்கு நம்மிடம் அன்பு செய்யாமல் துரோகம் செய்தால் எதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டும்? பழிவாங்குவதுதானே மனித இயல்பு. இல்லை பூங்குழலி, பழிவாங்குவது மனித இயல்பு அல்ல, அது ராட்சத இயல்பு. ஒருவரிடம் நாம் அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவருடைய சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் தர வேண்டும். அவர் நம்மை நிராகரிப்பது முதலில் கொஞ்சம் வேதனையாயிருந்தாலும் பொறுத்து கொண்டு பதிலுக்கு நன்மையே செய்தோமானால் பின்னால் நமக்கு ஏற்படும் இன்பம் ஒன்றுக்கு 10 மடங்காக பெருகியிருக்கும். நீ சொல்வது மனித இயல்பே அல்ல, மனிதர்களால் ஆகக்கூடிய காரியமும் அல்ல. வந்தியத்தேவனுடன் வைத்தியர் மகன் ஒருவன் வந்தான். அவன் என்னை பார்த்ததும் ஆசை கொண்டான். அது நிறைவேறாது என்று அறிந்ததும் அவனுடைய ஆசைக்கு குறுக்கே நிற்பதாக அவன் எண்ணி வந்தியத்தேவனை பழுவேட்டரையர் ஆட்களிடம் காட்டி கொடுக்க முயன்றான். என்னையும் அவன் கொன்றுவிட முயன்றிருப்பான். அப்படியானால் அவன் மனித குலத்தைச் சேர்ந்தவன் அல்ல, கொடிய அசுர குணத்தைச் சேர்ந்தவன். அதோ கொடும்பாளூர் இளவரசி நிற்கிறாள். அவள் பொன்னியின் செல்வருக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாள். பொன்னியின் செல்வர் அவளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் என்ன செய்வாள்? நிச்சயமாக பொன்னியின் செல்வருக்கு விஷம் வைத்து கொல்ல முயல்வாள். அவருடைய மனத்தை வேறு எந்த பெண்ணாவது கவர்ந்து வைத்து விட்டால் அது தெரிந்தால் அவளையும் கொல்ல முயல்வாள். ஒரு நாளும் நான் அப்படி நினைக்கவில்லை பூங்குழலி. சாத்வீகமே உருக்கொண்ட வானதி அப்படி ஒரு நாளும் செய்ய முயல மாட்டாள். இருக்கலாம், நானாயிருந்தால் அப்படித்தான் செய்ய முயல்வேன். உன்னை கடவுள் மன்னித்து காப்பாற்ற நான் பிரார்த்தித்து வருவேன். கடவுள் என்னை? கடவுள் என்ன என்னை மன்னிப்பது? நான் கடவுளை மன்னிக்க வேண்டும். நீ தெய்வ அபச்சாரம் செய்வதையும் கடவுள் மன்னிப்பார். அமுதா, நீ உத்தமன். என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய். அது என்ன விஷயம்? திடீரென்று புதிதாக ஏதோ சொல்லுகிறாயே. என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்லுகிறாய்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே? ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன். அவள் இலங்கை தீவில் இன்றைக்கும் பைத்தியக்காரியைப் போல் அலைந்து கொண்டிருக்கிறாள். குடும்ப சாபக்கேட்டுக்கு யார் என்ன சொல்ல முடியும், என்ன செய்யத்தான் முடியும்? அவள் இன்று பைத்தியக்காரியைப் போல் அலைவதற்கு குடும்ப சாபம் மட்டும் காரணமல்ல, சோழகுலத்தைச் சேர்ந்த ஒருவனின் நம்பிக்கை துரோகமும் தான் அதற்கு காரணம். என்ன என்ன சொல்லுகிறாய்? இளம் பிராயத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது பூங்குழலி? வாய் பேச முடியாத என் அத்தையின் சமிக்ஞை பாஷை மூலமாகவே தெரிந்து கொண்டேன். இன்னொன்று சொல்கிறேன் கேள். சில காலத்துக்கு முன்பு பாண்டிய நாட்டார் சிலர் இங்கே வந்திருந்தார்கள். என் அத்தையை வஞ்சித்த ராஜகுலத்தினரை பழிக்கு பழி வாங்குவதற்காக என் உதவியை கோரினார்கள். அப்போதுதான் என் அத்தையின் கதையை அறிந்திருந்த எனக்கு இரத்தம் கொதித்து கொண்டிருந்தது. அவர்களுடன் சேருவதென்ற நான் முடிவு செய்துவிட்டேன். அந்த சமயம் என் பெரிய அத்தையின் மனப்போக்கை அறிந்து கொண்டேன். அவள் தனக்கு துரோகம் செய்தவனை மன்னித்ததும் இல்லாமல் அவனுக்கு இன்னொரு மனைவி மூலம் பிறந்த

0: குழந்தையை பல தடவை காப்பாற்றினாள் என்று அறிந்தேன். பிறகு பாண்டிய நாட்டாருடன் சேரும் எண்ணத்தை விட்டுவிட்டேன். நீ சொல்லுகிறபடி என் அத்தையின் அன்பு தெய்வீகமான அன்புதான். ஆனால் என் அத்தையைப் போல நான் இருக்க மாட்டேன். பின்னே என்ன செய்வாய்? என்னை எந்த ராஜகுமாரனாவது வஞ்சித்து மோசம் செய்தால் பழிக்கு பழி வாங்குவேன். அவனையும் கொல்வேன். அவனுடைய மனத்தை என்னிடமிருந்து அபகரித்தவளையும் கொல்வேன். பிறகு நானும் கத்தியால் குத்தி கொண்டு செத்துப்போவேன். கடவுளே, என்ன பயங்கரமான பேச்சு பேசுகிறாய்! அமுதா, 2 வருஷமாக என் மனத்தில் உள்ள கொதிப்பை நீ அறிய மாட்டாய். அதனால் இப்படி சாத்வீக உபதேசம் செய்கிறாய். உன் அத்தைக்கு இல்லாத கொதிப்பு உனக்கு என்ன வந்தது? அது என் அத்தையின் சமாச்சாரம். இது என் சமாச்சாரம். உன்னுடைய சமாச்சாரமா? உண்மைதானா? பூங்குழலி, நீ தானித்துச் சொல். ஆம் அமுதா, என் உடம்பிலிருந்து கொஞ்சம் இரத்தத்தையும் அந்த வானதியின் உடம்பிலிருந்து கொஞ்சம் இரத்தத்தையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தால் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா?
1: ஒரு வித்தியாசமும் இருக்காது.
0: அவள் எந்த விதத்திலாவது என்னை விட உயர்ந்தவளா? அறிவிலோ, அழகிலோ, ஆற்றலிலோ
1: ஒன்றிலும் உன்னை விட உயர்ந்தவள் இல்லை.
0: நீ அலைகடலில் வளர்ந்தவள், அவள் அரண்மனையில் வளர்ந்தவள். நீ காட்டு மிருகங்களை கையினால் அடித்து கொள்ளுவாய். கடும் புயல் காற்றில் கடலில் ஓடம் செலுத்துவாய். கடலில் கை சளைத்து தத்தளிக்கிறவர்களை காப்பாற்றுவாய். வானதியோ கடல் அலையைக் கண்டே பயப்படுவாள். வீட்டு பூனையைக் கண்டு பீதி கொண்டு அலறுவாள். ஏதாவது கெட்ட செய்தி கேட்டால் மூர்ச்சையடைந்து விடுவாள். அப்படி இருக்கும்போது இளைய பிராட்டி என்னை துச்சமாக கருத காரணம் என்ன? வானதியை சீராட்டி தாளாட்டுவதன் காரணம் என்ன? பூங்குழலி, இளைய பிராட்டியின் மீது நீ வீண் பழி சொல்லுகிறாய். அவருக்கு வானதி நெடுநாளைய தோழி. உன்னை இப்போதுதான் இளைய பிராட்டிக்கு தெரியும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்காக உனக்கு எவ்வளவோ அவர் நன்றி செலுத்தவில்லையா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பெண்ணியத்தின் பல கூறுகளை ஆராய்ஞ்சு பேர் பெற்றிருந்த ஒருத்தரிடம், என் புருஷனுக்கு என் மேலே உண்மையான அன்பே இல்லைன்னு முறையிட்டாங்க ஒரு அம்மா. எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? கொடூரமாக நடத்துகிறாரா? இல்லை மனம் புண்படுற மாதிரி பேசுகிறாரா? இல்லை கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வெறுப்புடன் பார்க்குறாரா? இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை. பின்ன எதை வச்சு உண்மையான அன்பு இல்லைங்கிறீங்க? ஒரு புருஷன் தன் பொண்டாட்டியை அடித்து உதச்சி கடுமையாக பேசி கொடுமைப்படுத்தினாத்தான் உண்மையான அன்பு இருக்குதுன்னு அர்த்தம்னு பக்கத்து வீட்டு சிநேகிதி சொன்னான். இப்படியும் உண்மையான அன்புக்கு விளக்கம் கொடுக்குறவங்களும் அதை அப்படியே நம்புகிறவங்களும் இருப்பதை பார்க்குறோம். திருமணமாகாத பூங்குழலி தன் அத்தை மகனுக்கு தர்ற விளக்கம் வித்தியாசமானது. என்னிடம் உனக்கு உண்மை அன்பு இருந்தால் நான் உன்னை மறுதளித்ததும் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு பதிலாக நான் வேறு யாரிடமாவது அன்பு வைத்திருப்பதாக தெரிந்தால் அவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நீ குதித்து எழுவாய். சேந்தன் அமுதனின் பொறுமையான விளக்கம் வருது. ஒருவரிடம் நாம் அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவருடைய சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் தர வேண்டும். அவளோ தாம் பிடிய விடுறதா இல்லை. என் அத்தையின் அன்பு தெய்வீகமான அன்புதான். ஆனால் என் அத்தையைப் போல் நான் இருக்க மாட்டேன். இந்த கட்டத்தில் பைசாசம் என்கிற சொல்ல ஆராய்வது பொருத்தமாக இருக்கும் அல்லவா? பேய்த்தனம் அல்லது பிசாசு போல நடந்துக்கிற பித்து நிலை என்ற பொருள் கொண்டது. தொன்ம கருத்துப்படி அருவங்களால் ஏற்படுற துயரம்ங்கிற பொருளையும் உடையது. 8 வகை திருமண முறைகளில் ஒன்று பைசாசம். பெரிய பழுவேட்டரையர் நந்தினியை மணந்து கொண்டது பற்றி பெருமையாக சொல்லி கொண்ட பகுதியில் நகைச்சுவைக்காக இந்த சொல்ல குறிப்பிட்டோம். இலக்கியத்தில் பைசாச மொழிங்கிற தொடரை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். பிராகிருத மொழியின் ஒரு வடிவம், இலக்கண வலுவுடைய புரியாத வழக்கொழிந்த மொழி பைசாசம். இந்த மொழியில் குணாட்யர் என்பவர் இயற்றின பிருஹத் கதா என்கிற நூலை தழுவி தமிழில் பெருங்கதை என்னும் காப்பியத்தை இயற்றினார் கொங்குவேளிர் என்னும் புலவர். உதயணன் என்ற அரசனின் காதல் சாகச செயல்கள் இதையெல்லாம் சுவையோடு சொல்கிறார் ஆசிரியர். இன்றைக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னால் இயற்றப்பட்டது பெருங்கதை. நல்லது, நம்ம கதையில் அடுத்த பகுதியில் பூங்குழலியின் முறையீடு எப்படி இருக்கும் பார்க்கலாம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பாதுகாப்பு பக்கா ப்ரோ. 8768786878.
1: கானங்களில் கரைந்து தமிழ் தேனில் நனைந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மகேஸ்வரி.

அன்பு நேர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டு விளையாட்டுகள் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தடாமலும். என்ன மாணவ செல்வங்களே, எல்லாம் தயாரா இருக்கீங்களா? வாங்க 8 மணிக்கு பேசலாம், விளையாட்டுகளை விளையாடலாம். 1.5 இனி நாம் ரசிக்க வருகிறது ஆசையில் ஒரு குக்கூ.

இதயம் விரும்பிய பாடல், மனம் விரும்பும் நேரத்தில் நம் குரல் சொல்லி கேட்டுவிட இணைவும் கொடை பன்மொழி 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேர்களே, உங்கள் விருப்ப பாடல் கேட்க என்ன செய்யணும்? கைபேசி எடுங்க, பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம் குரல் பதிவு செய்து அனுப்புங்க 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு. உங்களின் விருப்ப பாடலோடு நான் லக்ஷ்மி. வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிப்போம். நம் கொடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேய.
1: கோடை பண்பலைக்கு என் இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரங்குளிலிருந்து பழனி பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா, அந்த பாட்டு ஒளியிருப்போம். நன்றி.

0: இரவு பொழுதே நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிக்க இது கொடை பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்ப நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கருவே நாக்கன் பெட்டி முத்துச்செல்வி கொடிராஜா பொன்மணி படத்திலிருந்து ஆத்து மேட்டில் அந்த பாடலை போடவும்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற July 11 and 12 சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில் 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு

0: விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் நூற்றாண்டை கொண்டாடும் மாபெரும் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
1: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: சினிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: ஒரு ப்ரோ பாய் நான் பட் உனக்கு என மாற பார்த்தேன், சரியான லக்ஷரி லைஃப் உனக்கு கொடுக்க பார்த்தேன்.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.
3: देश

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துகள்.

0: கேட்டு ரசிப்போம் கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடலோடு வந்துட்டுருக்கு. இப்போ விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: வணக்கம். கோடை பண்பலைக்கு 27 உதய விழா வாழ்த்துக்கள். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன். திருமூர்த்தி படம் செங்குருவி பாடல். நன்றி, வணக்கம்.

0: Ladies and gentlemen, are you ready?
1: உங்கள் கூடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் காலை 9 மணிக்கு வானவில்.
2: ஏங்க இன்னும் வானவில் இருக்கீங்க? வானவில் அறிவிச்சிருக்கக்கூடிய பரிசை பத்தி சொல்லுங்க.
1: பரிசா? என்ன பரிசுங்க?
2: வர ஜூலை 11 வரைக்கும் வானவில் பேசக்கூடிய அத்தனை பேத்துக்கும் பரிசு இருக்கு.
1: இப்ப பாருங்க, உங்கள் கூடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. இப்ப என்ன சொல்லுவீங்க? எல்லோருக்கும் பரிசு அப்படின்னு தானே சொல்லுவீங்க?
2: அதுதான் இல்ல, வண்ணத்தூரிகையில பேசக்கூடிய அனைவருக்கும் பரிசு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
1: அப்ப வானவில்ல பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
2: பரிசு,
1: வண்ணத்தூரிகையில பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
2: பரிசு, வெற்றி பெறக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு பரிசும் இருக்கு.
1: சூப்பருங்க. அப்ப என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அட்ரஸ வாங்கிக்கோங்க, பரிசை வீட்டுக்கு அனுப்பிச்சு
2: விட்ருங்க. அதான் இல்ல, நேர்ல வரணும்.
1: சரி வந்துடும், என்னைக்கு பண்பலைக்கு வரணும்னு சொல்லுங்க.
2: பண்பலைக்கெல்லாம் வர வேண்டாம். அதுக்கு பண்பலை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கு இல்லையா?
1: ஆமா, வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தின் அரங்குல உதய விழா நடக்க இருக்கு அப்படின்னு நாம அறிவிச்சிருக்கிறோம் இல்லையா?
2: அந்த கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா பரிசுகளும் வாங்கிட்டு போலாம். இது 27வது உதய விழாவை சிறப்பிக்கின்ற ஒரு பரிசு.
1: எல்லோரும் வானவிலுக்கு வாங்க,
2: வண்ண தூரிகையில சிறப்பா பேசுங்க,
1: பரிச அள்ளிட்டு போங்க.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.
8: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம்.

0: இது உங்கள் அபிமான கோடைப்பண்பு 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. நம்ம நிலையத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா சொந்தங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ மற்றொரு சகோதரி ரொம்ப பயத்தோடு உட்காந்துருக்காங்க, என்னவெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: சுதா.
0: சுதா, எந்த

0: ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
1: சென்னையிலேருந்து வந்து.
0: நீங்கள் பிறந்து வளர்ந்தது?
1: திருநெல்வேலி.
0: திருநெல்வேலி. என்ன வித்தியாசம்? சென்னையிலேருந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் எப்பவுமே.
1: ஆமாம்.
0: திருநெல்வேலி எப்படி இருக்கு?
1: ரொம்ப சூப்பராக இருக்கும். லீவுன்னா திருநெல்வேலி
0: வந்துருப்பீங்க. திருநெல்வேலி எந்த ஏரியாமா நீங்கள்?
1: பெருமாள்புரம்.
0: பெருமாள்புரம் டவுனுக்கு பக்கமாகவே இருக்கா?
1: இல்லை, பாளையங்கோட்டை.
0: பாளையங்கோட்டை
1: ஜெயில் பக்கத்தில் இருக்கு.
0: சதன் ஆக்ஸ்போர்டு.
1: ஆமாம், எஸ் எஸ். ஆமாம் ஆமாம்.
0: சரி, எந்த விஷயம் உங்களுக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்சது?
1: என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறதுனால
0: அங்கே இருக்கிறோம். இல்லைன்னா இருக்க
1: மாட்டோம். வேறு எதுவுமே கிடையாது.
0: அதாவது உங்களுக்கு வந்து இப்போது திருநெல்வேலி வாழ்க்கை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக வாழ்ந்துருப்பீங்க. அப்போ அது வந்து சொல்லப்போனால் நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை, உண்மை இல்லையா? உண்மையை சொல்லணும்.
1: ஆமாம்.
0: எல்லோரும் வந்து பணத்தை நோக்கி போகிறோம், ஆனாலும் மனசு வந்து நிம்மதி நோக்கி ஓடுது. அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: பணம் முக்கியம் தான், அதுக்கு நான் அதுக்கு பின்னாடியும் போகவும் கூடாது.
0: ஒரு தேவையான அளவுக்கு.
1: ஆமாம், போதும்.
0: இருந்தால் போதும். அப்போ
1: ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ் தான், அதுக்கப்புறம் தான் மற்றது.
0: ஆனால் இப்போ எப்படி இருக்குது நிலமை?
1: எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கிறது தான் முதல்ல.
0: மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தொடர்ந்து இருக்கேன். உங்கள் வீட்டில் யாராவது இருக்கு, அவங்க பேர்லாம் சொல்லுங்கள்.
1: பசங்க ரெண்டு பேரும், ஹஸ்பண்டும்.
0: அவங்க பேர்லாம் சொல்லுங்கள்.
1: ஹஸ்பண்ட் பேர் குஹ கணேசன். அவங்க பேர்
0: குஹ கணேசன்.
1: ஆமாம், சென்னையில் இருக்காங்க.
0: மகிழ்ச்சி.
1: பையன் ஐடியில் இருக்கான், பொண்ணு காலேஜ்
0: படிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆழ்நீரோட தொடர்பு இருந்திருக்கு.
1: ஆமாம்.
0: மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில்ல. எந்த விஷயம் கொடைக்கால் ரொம்ப பிடிச்சிச்சு?
1: பசங்களுக்காக.
0: மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில்ல. என்ன பாடல் கேட்கலாங்க நிகழ்ச்சியில்?
1: மண்ணில் இந்த காதல் இன்றி.
0: மண்ணில் இந்த காதல் இன்றி எஸ்பிபி அவர்கள் பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: இனிவும் கொடைப்பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இப்போ இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: ஆகாஷ்வாணி 100.5 இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ். படம் பூமழை பொழியுது, பாடல் நதியா நதியா நன்றி.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிப்போம். இது கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: ஹலோ கோடை எஃப்எம், நான் மதுரையிலேருந்து சித்ரா பேசுகிறேன். எனக்கு உன்னை சொல்லி குற்றமில்லை படத்துலேருந்து சொர்க்கத்தின் வாசப்படி அந்த பாட்டு போடுங்க. தேங்க்யூ.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-4250-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-34-5350.
4: இதுவரை கேட்டு மகிழ்ந்தும் கொடைப்பன்மலையின் நூறுப்ளேந்தில் நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். இப்ப நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா,
5: கோடைப்பன்மலைக்கு 27வது உதய விழா, பரமக்குடி, அந்தோனி மெர்சி ஜெர்லின், படம் மௌனராகம், சின்ன சின்ன வண்ணக்குயில்.

துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமாட்டேர் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு

வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. வழக்கமான உற்சாகத்தோடு வெள்ளிக்கிழமைக்கான இரண்டு விளையாட்டுகளோடு இப்பொழுது வருகிறது இளமை பேசுகிறது. சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும், இந்த இரண்டு விளையாட்டுக்களை விளையாட வாங்க. இந்த எண்களில் இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமுக மாணவ செல்வங்கள் 24 24 24 வழக்கமாக பேசக்கூடிய மாணவர்கள் 24 24 29 முன் இணைப்புக்கு 0 4 5 4 2 நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: எட்டு மணி 12 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. சரி, இப்போ முதல்ல வந்து சொலவடை விளையாட்டு தான் வரப்போகுது. அந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இனிப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: என்னம்மா? புதுக்கோட்டை மாவட்டம்.
2: உங்க பேர் மறுபடியும் சொல்லிடுங்க.
3: நீஷாந்தினி.
2: இயல்பா சந்தோஷமா எந்த பதட்டமும் இல்லாம நம்ம ஜாலியா பேசலாம்.
3: நிஷாந்தினிக்கு
2: ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? சரி, மாத்திருவாங்க. இன்னும் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை சொல்லிட்டீங்கல்ல, அது நம்ம பண்புடையில் சொல்லிட்டீங்கல்ல, கேட்டுக்குவாங்க. அடுத்த முறை நீங்கள் பேசும்போது, அக்கா அம்மா அதை வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்களேன். சரி, இப்போ சொலவடை, அதாவது பழமொழியை மாற்றி போட்டு அக்கா சொல்லுவேன், அதை நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கணும். அதுதான் விளையாட்டு இல்லை இல்லாமா? முதுமையில் சோம்பல், வருத்தம் இளமையில்.
3: இளமையில் வருத்தம், முதுமையில் சோம்பல்.
2: கொஞ்சம் மாறி இருக்கே. முதுமையில்
3: சோம்பல், முதுமையில் வருத்தம்.
2: சூப்பர், அருமை. சரியா சொல்லிட்டீங்களே. முதன் முறையா பேசுறது படபடப்பா இருக்குன்னு சொன்னீங்க, நான் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அம்மா தினமும் சாம்பாரா வைக்கிறதுனாலதான் அப்படி சொல்லிட்டீங்களோ. அப்படியா? சரி, இதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா தங்கம்? இளமையில் சோம்பல், முதுமையில் வருத்தம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இளமையில் சோம்பல்னா என்ன? சோம்பல்னா
3: பெரிய வயசு.
2: சரி, அதாவது இளமையில் சோம்பல், முதுமையில் வருத்தம்னா நம்ம இளமையாக இருக்கும்போது என்ன பண்ணணும், சோம்பி கிடந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் இளமையாக இருக்கும்போது நல்ல வேலை பார்க்கணும், சுறுசுறுப்பாக இயங்கி நல்ல தேவையானதெல்லாம் சேர்த்து

0: முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதுமையில் ஹாயாக உட்காந்து அதை சாப்பிட்லாம். நம்ம சம்பாரித்து சேவிங்ஸ் பண்ணிலாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி வந்து கஷ்டப்படாமல் நம்ம நினச்ச மாதிரியான வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக வாழலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இளமையில் வந்து வேலை பார்க்குறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ நம்ம சோம்பேறி பட்டுட்டோம், படிக்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ சோம்பேறி பட்டுட்டோம்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். அதாவது வயசான காலங்களில் அப்போ யோசிப்போம், படிக்கிற வயசுலேயே நல்லா படிச்சிருந்தேன்னா இப்போலாம் இப்படிலாம் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிலாம் வருத்தப்படுறவங்க எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் இளமையில் சோம்பல், இளமையில் அவங்க சோம்பேறித்தனமாக இருந்தாங்கன்னா முதுமையில் வருத்தம், முதுமையில் அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் இருக்கிற இளமையில் வந்து நல்ல பிரிஸ்க்காக ஒவ்வொரு வேலையும் செஞ்சு ஒவ்வொரு படிப்பையும் நல்லா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம நினச்ச ஒரு வேலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி நல்லா சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய எய்ம் என்ன நிஷாந்தினி?
1: 10 இயர்.
0: உங்களுடைய லட்சியம் என்ன? நீங்கள் பெரிய ஆனந்தக்கொண்ண இது சாதிக்கணும், டாக்டர் ஒரு மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க?
1: டாக்டர் இல்லக்கா, கலெக்டர்.
0: கலெக்டர் ஆகணும், ஒரு ஆட்சியாளர். சரி சரி சரி, அதற்கான முயற்சியை இப்போ இருந்தே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதை நம்ம அடைஞ்சே தருவோம். விவேகானந்தர் சொன்னது மாதிரி நம்மளுடைய எண்ணம் தான் எண்ணமே வாழ்க்கை. சரியா?
1: சரிங்க.
0: ரொம்ப அருமையாக விளாண்டிங்க, ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் கண்டிப்பாக அடுத்த முறை கிடைக்கும், ஓகேவா?
1: சரிங்க.
0: நன்றிம்மா இணைப்பில் இருந்ததுக்கு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சென்னையில் மாபெரும் பட்டாசு வணிகர்களின் வர்த்தக கண்காட்சி வருகின்ற ஜூலை 11 மற்றும் 12 தேதி சென்னை நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் ஹாலில் 30 மேற்பட்ட அதிகமான தயாரிப்பாளர்களின் அரங்குகள், பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் இந்திய பட்டாசின் 100 கொண்டாடும் மாபெரும் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பட்டாசு வியாபாரிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.

0: பண்பலை சொல்லும் நேரம் 8:22 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. நீ சாந்தினி வந்து சொல்லவடைய ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டு விளையாடுறதுக்காக இணைப்பியார் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் தங்கை. யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் அர்னிதா.
0: அர்னிதா, நீங்க வழக்கமா பேசுறவங்க, இந்த விளையாட்டை பத்தி ரொம்ப அருமையா தெரியும் உங்களுக்கு, அப்படித்தானே? இன்னைக்கு விளையாண்டு ஜெயிச்சிருவீங்க. விளையாடலாமா? அந்த தன்னம்பிக்கை தான் முக்கியம் இல்லையா? சரி, உங்களுக்கான தலைப்பு வந்து நாளிதழ், அதாவது தினசரி நாளிதழ் கேலண்டர் இருக்கு இல்லையா? அந்த கேலண்டர் இருக்கிற விஷயங்களை பத்தி நீங்க சொல்லலாம்.
1: நல்ல நேரம் இருக்கும்.
0: ஓ, நல்ல நேரம் பார்க்கலாம். சரி, அப்புறம் என்னமா? கௌரி நல்ல நேரம். சரி, அப்புறம் என்னமா? தேதி பார்க்கலாம். சரி,
1: கிழமை பார்க்கலாம்.
0: கிழமை? ஆ, சரி.
1: அரசு விடுமுறை பார்க்கலாம்.
0: ஆ, அதுதான் மெயினாக பார்ப்போம். சரி, அப்புறம்
1: முஸ்லீம் அரசு விடுமுறை.
0: என்னம்மா?
1: முஸ்லீம் அரசு விடுமுறை பார்க்கலாம்.
0: சரி, அப்புறம் அவ்வளோதான் தெரியுமா? சரி, என்னம்மா? அதாவது எல்லா மதங்களுடைய விடுமுறைகள், அதை வந்து நம்ம பார்க்கலாம். அரசினர் விடுமுறைகள் எல்லாமே அதில் பார்க்கலாம். பண்டிகை விடுமுறைகள்லாம் பார்க்கலாம். அப்புறம் அந்த ரவுண்டாக ஒரு வட்டம் போட்டிருப்பாங்களே, சில நேரங்களில் அது பிளாங்காக இருக்கும், சில நேரங்களில் அது கருப்பாக இருக்கும், அதில் என்னது? பிறந்த நாள், தலைவர்களுடைய பிறந்த நாள் அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். நினைவு நாள், பிறந்த நாள் அந்த இதெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்புறம் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பார்ப்பாங்க, என்னோடதுக்கு என்ன பலன் பார்க்கலாம் அப்படின்னு. என்ன போட்டிருப்பாங்க? அது கிடைக்கும். அப்புறம் அவ்வளோதாக்கா, விட்டுருங்களே அடிக்கிறீங்க. சரி, இந்த அமாவாசை பௌர்ணமியெல்லாம் அதில் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் போட்டிருப்பாங்க தானே? அதை தான் சொன்னேன், ஒரு கருப்பு கலர்.

0: கலர் ஷேடோவாக இருக்கும். சரி, எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே நிறைய சொல்லிட்டீங்க. அதான் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சொல்லிட்டீங்க, சொன்ன ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. அர்னிதா, சாப்பிட்டீங்களாம்மா? இன்னும் சாப்பிடல. சாப்பிடாமே சரியாக சொல்லிட்டீங்க. இன்னும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் தெம்ப நல்லா சொல்லியிருப்பீங்க, இந்த திகட்டெல்லாம் இல்லாமல். சரியா, நேரத்துக்கு சாப்பிடணும். 8:30 ஆக போகுது. இரவு சாப்பாடு எப்படி 9 மணிக்குள்ளேயாவது, 8 மணிக்கு சாப்பிட்றணும். தவறிடுச்சுன்னா 9 மணிக்குள்ளேயாவது சாப்பிட்றணும் நீங்கள்லாம். சரியா? சரி, ரொம்ப நன்றிம்மா, என்னை பிள்ளை சூப்பராக விளையாண்டிங்க. வாழ்த்துக்கள். பாடல் கேட்கலாமா?
1: நன்றிக்கா.
0: நன்றிம்மா.

கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய்

0: பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேர்களை, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
1: அன்புடன் அழைக்கிறது உங்கள் அன்பலை கோடை பண்பலை. 8:30 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வம் யார், எங்கிருந்து வாங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க? யாரு பேசுறீங்கப்பா? தர்ஷன் மட்டும் கேக்குது. ஹேம தர்ஷனா? சரி சரி தர்ஷன், பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அங்கிட்டு போக சொல்லிருங்க, நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசலாம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தர்ஷன்? ஓ, கொடைக்கானல் இருந்தா பேசுறீங்களா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்க. அப்ப எத்தனாவது படிக்கிறீங்க? ரெண்டாவதா? அப்படியா, சரி சரி. உங்களுக்கு வந்து இப்ப அக்கா பழமொழி சொல்ல போறேன், சொல்லிருவீங்களா கண்டுபிடிச்சு? தர்ஷன் என்ன ஓடிட்டீங்க? ஆஹா, வெல கண்டுபிடிங்கன்னு சொன்னே ஓடிட்டாரு. ரொம்ப, அதாவது ரொம்ப ஆசை பண்பலையில் பேசணும்னு ஆசை. ஆனாலும் கூட பாருங்க, இந்த விளையாட்டுன்னு சொன்னாவே எல்லாம் ஜாலியாக விளையாடுவாங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இங்கே ரேடியோவில் வந்து கொஞ்சம் பயங்கரமான விளையாட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு பயந்துட்டார் போல. சரி, இன்னொரு நாள் வருவாருன்னு நம்புகிறோம். அன்றைக்கி வந்து சூப்பராக விளையாடுவார் அப்படின்னும் எதிர்பார்க்குறோம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: புதுசா பேசுறவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 24 24 24, வழக்கமா பேசுறவங்க வரலாம். 24 24 29, கொடைக்கானுடைய முன் இணைப்பெண் 0 4 5 4 2. சரி, இப்ப சொலவடை விளையாட்டு விளையாடுறதுக்காக யார் என்ன காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்க்கா.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டத்துல இருந்து சஷ்விதா ஸ்ரீ பேசுறேன்க்கா.
3: என்ன பேர்மா?
4: சஷ்விதா ஸ்ரீ.
3: சஷ்விதா ஸ்ரீ.
4: ஆமாங்க்கா.
3: ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே. எப்படி கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்?
4: ஸ்ரீன் கூப்பிடுவாங்க.
3: என்னமா?
4: ஸ்ரீன் கூப்பிடுவாங்க.
3: ஸ்ரீ. ஆமா, சஷ்விதா ஸ்ரீன். எப்படி இவ்வளவு நீளமா இருக்கே பேரு, ஸ்ரீன் கூப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க.
4: ஆமாங்க்கா.
3: உங்களுக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்கும் தானே? தெரியும், 8 நாளையில் புழுகு கெட்டிக்காரன். தெரியும், 8 நாளையில் புழுகு கெட்டிக்காரன். அது வாய்ப்பு இருக்கா கண்டுபிடிக்க? அப்படியே ரிப்பீட் போட்டீங்கன்னா வந்துடும். தெரியும், 8 நாளையில் புழுகு கெட்டிக்காரன்.
4: கெட்டிக்கார புழுகன்.
3: கெட்டிக்கார புழுகனா? சரி, கெட்டிக்காரன் புழுகு.
4: கெட்டிக்காரன் புழுகு.
3: என்ன சொல்லுவாங்க? பொய்யத்தான். அது பழமொழியில சொலவடியில வரும்போது கெட்டிக்காரன் புழுகு 8 நாளையில் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? எனக்கு அர்த்தம் தெரியுமா?
4: எவ்வளோ போய் சொன்னாலும் 8 நாளைக்குள்ள தெரிஞ்சிடும்.
3: ஏன் தெரிஞ்சிடும்? பொய்யே
4: பொய்யே

0: பொய் வெளிப்படுறோம் எப்படினாலும். கண்டுபிடிச்சிடுறாங்க எப்படியும். புகையை மறைக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி உண்மையுமே மறைக்க முடியாது. அது என்றைக்காவது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். அதே மாதிரி பொய் உடனே வெளிப்பட்டுரும். எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனமாக நம்ம பொய் பேசிட்டாலும், அதான் கெட்டிக்காரனுடைய புழுகு வந்து ஒரு 8 நாள் தான் குறைஞ்சபட்சம். அதுக்கு மேலெல்லாம் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுவாக வெளிப்பட்டுரும். கெட்டிக்காரன் புழுக்கு 8 நாளில் தெரியும். 1 வாரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும் நம்ம? பேசவே கூடாது. பேசினா தானே அதை பற்றி பயம் இருக்கும். அதனால் பெரும்பாலும் உண்மையவே பேசணும். சஸ்வீதா சிறலாம் அப்படி தான். சரி சரி சரிங்கம்மா, ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிட்டிங்க. பெருசாக இருக்கே சொல்லிடுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால் கண்டுபிடிச்சிட்டிங்க. சரிங்க சஸ்வீதா சிறு, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதில். தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடையும் நிறைய பழமொழிகளை சொல்லி விளையாண்டுக்கோங்க. அர்த்தங்களையும் கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்துக்கோங்க. மார்க்கும் ஸ்போன் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் அதன்படி நடந்துக்கலாம் இல்லையா? நன்றிமா, நன்றிமா இணைப்பில் இருந்ததுக்கு.
1: நன்றிங்கா. ஹலோ.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ்.

உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: 8:45 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இப்போ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டு தான் காத்துட்டு இருக்கு. யார் விளையாட காத்திருக்காங்க இணைப்புல? வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேயர்களின் மரங்களின் இளவரசி கோவை பண்பலை 1.5.
0: யாருங்க?
1: 27 ஆண்டு உதயத்தால் நட்பாசிக்கும்
0: வாழ்த்து சொல்றேன்.
1: மாவட்டம் சிட்டியம் வட்டம் மலைக்கல்பட்டி திவாகரன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கும் திவாகர். நீங்க எப்படி இருக்கிறீங்க திவாகரன்?
1: நலமாக இருக்கு.
0: கொஞ்சம் விட்டு விட்டு உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு கேக்குது. வெளியில தானே இருக்கீங்க?
1: வெளியில தான் மேடம்
0: இருக்கோம். சரி சரி சரி. திவாகரன் என்ன படிக்கிறீங்க?
1: 11 மேடம்.
0: நிறைய கவிதை எழுதுவீங்களோ?
1: இல்லைங்க மேடம்.
0: இல்ல, பண்பலை பண்பலைன்னு சொன்னானே கவிதை வந்துருச்சு தானா?
1: ஆமாங்க.
0: வாங்க ஞாயிற்றுக்கிழமை.
1: வரேன் மேடம், கண்டிப்பா வரேன்.
0: வாங்க வாங்க குடும்பத்தோட வாங்க. சரி சரிங்க திவாகரன், உங்களுக்கான விளையாட்டு சொல்லியாச்சு. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் 11 படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கான தலைப்பு என்னன்னா
1: ஆண்டு விழா. ஆண்டு
0: விழா, ஆண்டு விழாவில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லலாம். ஆண்டு விழாங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது.
1: சரிங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: ஆண்டு விழா
0: இப்போதான் சொன்னேன், ஆண்டு விழான்னு சொல்லிடக்கூடாதுன்னு.
1: மக்கள் இருப்பாங்க மேடம்.
0: மக்கள் இருப்பாங்களா? ஆண்டு விழா அதாவது பள்ளி ஆண்டு விழா, கல்லூரி ஆண்டு விழா, அத நான் சொல்றேன்.
1: மாணவர்கள் இருப்பாங்க மேடம்.
0: சரி,
1: ஆசிரியர்கள் இருப்பாங்க மேடம். அதுல ஆசிரியர் எல்லாம் உரையாடுவாங்க மேடம்.
0: சரி, அப்புறம்
1: ஆசிரியர் மாணவர்கள்.
0: வேற என்ன எல்லாம் நடக்கும் அந்த விழா?
1: என்னப்பா
0: நிறைய வருவாங்க, சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க பூரா வருவாங்க அந்த விழாவில் கலந்துக்குவாங்க. சரி, அப்புறம் அவ்வளோதான். முக்கியமாக ஒன்று நடக்குமே ஆண்டு விழான்னு சொன்ன உடனே, அதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகள்லாம் வச்சு பரிசளிப்பு விழா கொடுப்பாங்க. ஆண்டு விழான்னு சொன்ன உடனே எத்தனை போட்டியில் சேர்ந்தோம், எத்தனை போட்டி, எத்தனை பரிசு என்கிட்ட, இத்தனை பரிசு நான் வாங்குவேன் பாருங்களேன். அதுக்காகவே சொந்தக்காரங்களை பூரா கூட்டிகிட்டு போவோம் அந்த ஒரு போட்டோக்காக. அதை கண்டு ரசிக்கிறதுக்காக அத்தை மாமா சித்தி சித்தப்பான எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த ஸ்கூலோட காலேஜோட ஆண்டறிக்கை வாசிப்பாங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு அல்லது லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக பரிசு. அப்புறம் அவங்களுடைய தனித்திறமைக்கெல்லாம் அது சொல்ல மாட்டீங்க பாருங்களே, அதெல்லாம் சொல்லணும் இல்லை. 11 படிச்சிருக்கீங்க, எத்தனை ஆண்டு விழாவை நீங்கள் கடந்திருப்பீங்க. நான் உங்கள் சிந்தனையெல்லாம் நம்ம பண்பலை தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாங்க. சரிங்க சரிங்க திவாகரன், ஓரளவுக்கு சொல்லிங்க, நிறைய விஷயங்களே சொன்னீங்க. அடுத்த முறை ஆண்டு விழாவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கவனித்து அக்கா கிட்ட சொல்லணும். சரியா?
1: சொல்றீங்க மேடம், கண்டிப்பா.
0: சரிங்க திவாகரன், நன்றி
1: இணைப்பு வந்ததுக்கு.
0: நன்றிப்பா.
2: சக்தி புட்டா தாழ்வான், அட்டி உள்ள யாருவான்.

0: இனிய உள்ளங்களோடு இன்பமாய் உரையாடி கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலின் 100.5 இளமை பேசுகிறது. 8:53 நிறைவா நம்ம எந்த மாணவரோட பேச போறோம்? வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஆர்
1: சஷ்வந்த்.
0: சஷ்வந்த், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பரமத்தி வேலு.
0: அது எங்க இருக்கு?
1: நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
0: அப்படியா, சரி. தஷ்மதி என்ன படிக்கிறீங்கப்பா?
1: 6th ஸ்டாண்டர்ட்.
0: ஓ சரி. இப்ப சொலவடை விளையாட்டு விளையாடலாமா? தெரியுமா உங்களுக்கு இந்த விளையாட்டு? தெரியாதா? பழமொழிய மாத்தி சொல்லுவேன் அக்கா, நீங்க சரியா கண்டுபிடிக்கணும், அதுதான் விளையாட்டு.
1: சரி.
0: உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி சொல்லவா இல்ல தெரிஞ்சதவே சொல்லுங்க அக்கா. சரி, என்ன நிறைய குறைவா இருக்கு, சின்னதா சொல்லிடலாம். போன்றது காலம் பொன்.
1: ஆலம் பொன்றது பொன்.
0: என்னப்பா?
1: ஆலம் பொன் பொன்
0: இல்லையில. போன்றது போன்றது காலம் பொன் இப்படி சொல்லியிருக்கேன்.
1: காலம் பொன்.
0: ஏன் போன்றதை மட்டும் உள்ளே போயிருது, காலம் பொன் வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, காலம் பொன் போன்றது, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க?

0: ஏதாவது அர்த்தம் தெரியுமா?
1: காலம் வந்து முக்கியமானது.
0: முக்கியமானது, அதனால தான் பொண்ணோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. பொண்ணுன்னா என்னது? பொண்ணுன்னா என்னது?
1: தங்கம்.
0: சரி, காலம் வந்து தங்கத்தை மாதிரி அதை பாதுகாக்கணும், அதை செலவழிக்கணும், அதை வந்து மதிப்பு மிக்கதான ஒன்று இருக்குது. காலம் பொண்ணை விட மேலானது அப்படின்னு தான் சொல்லணும். தங்கத்தை கூட என்ன பண்ணிடலாம், காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் காலத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்படித்தானப்பா?
1: ஆமாம்.

0: செலவழிக்கணும். அதை வந்து மதிப்பு மிக்கதான ஒன்று இருக்குது. காலம் பொன்னை விட மேலானது அப்படின்னு தான் சொல்லணும். தங்கத்தை கூட என்ன பண்ணிடலாம், காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் காலத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்படித்தானப்பா? ம், சரி சரி. அதனால் எப்போவுமே நேரத்துக்கு முக்கியம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையும் நம்மளுக்கு முக்கியத்தை கொடுக்கும். சரி சரிங்க ஜஸ்வந்த், ரொம்ப அருமையாக நிறைவு நேராக வந்தீங்க, கண்டும் பிடிச்சிட்டிங்க. நன்றிப்பா.
1: நன்றி.
0: ம். நாமளும் நிறைவு தருணத்துக்கே வந்துட்டோம். ஏன்னா பிள்ளைங்களோட பேசணும்னா நம்மளும் பிள்ளைங்களாகவே மாறிடுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அன்பின் நச்சியை பார்த்து எங்களோட அளவலாவை உரையாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் நாம் நினைவே சுகத்தில் சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன். மகேஸ்வரி.

நான் இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா இதா இதா இதா. ஏய் ரெடியா?

நேரம் சரியாக 9:00 கோடை பண்பலை 100.5 தேனின் இனிமையையும் தென்றலின் குளுமையையும் இணைத்து தர தவழ்கிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலில் உங்களோடு ரவிச்சந்திரன்.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றல். இன்றைய தென்றல் சுமந்து வரும் சுகம் என்ன? பாடல்கள் ஒரு மனிதனின் உணர்வுகளை சுத்திகரிப்பு செய்கின்றன என்று சொல்கிறார்கள். பாடல்கள் நமக்குள் மறைந்து கிடக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்த உதவி செய்கின்றன என்றும் சொல்கிறார்கள். அதை ஆங்கிலத்தில் கேதர்சிஸ் என்கிறார்கள். மனித மனம் தன்னை புரிந்து கொள்ளும், தன்னை அரவணைத்து கொள்ளும் ஒரு குரலை எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறது. பாடல்கள் அந்த குரலாக இருக்கின்றன. மனித மனம் தன்னை புரிந்து கொள்ளும், தன்னை அரவணைத்து கொள்ளும் ஒரு குரலை எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறது. பாடல்கள் அந்த குரலாக இருக்கின்றன. மனித மனம் உணர்வுகளால் அலைப்பாயும் கடல். அதன் ஆழத்தில் மையமாக இருப்பது காதல் அல்லது அன்பு. அதனால்தான் சில பாடல்கள் யாரும் திணிக்காமலேயே தானாகவே நமக்குள் வந்து ஒட்டிக்கொள்கின்றன. இன்னும் சில பாடல்கள் இருக்கின்றன. அது என்ன திரைப்படம், யார் நடித்த திரைப்படம், இசையமைப்பாளர் யார், என்ன கதை என்ற எந்த விவரமும் தெரியாமல் முதன் முறையாக அந்த பாடலை ஒரு வானொலியிலோ ஒலிபெருக்கியிலோ பேருந்திலோ கேட்கும்போது கேட்ட உடனேயே மனதிற்குள் வந்து ஆழமாக அமர்ந்து கொள்ளும். அந்த பாடலை மறந்துவிடக்கூடாதென்பதற்காக பாடலின் முதல் வரியை கிடைத்த ஒரு காகிதத்தில் எழுதி வைத்து பதிவு கூடம் சென்று கேசட்டில் பதிவு செய்து வந்து கேட்டு ரசித்த அந்த காலங்கள் அழகானவை. நினைத்தவுடன் பாடலை கேட்கும் இணைய செயலிகள் இல்லாத காலம் அது. ஆனாலும் அந்த காத்திருப்பு தரும் சுகம் அலாதியானது. பதிவு செய்து வந்த அந்த பாடலை மீண்டும் கேட்கும்போது உண்டாகும் பரவசம் விலை கொடுக்க முடியாதது. முதன்முறையாக கேட்கும்போதே எல்லா பாடல்களும் மனதில் வந்து ஒட்டிக்கொள்ளாது. ஆனால் சில பாடல்கள் விதிவிலக்கு. பாடலின் இசையா, வரிகளா, குரலா என்னவென்று அறிவதற்கு முன்பாகவே அது மனதில் ஒரு அழுத்தமான சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொள்கிறது. 80களில் வந்த அதுபோன்ற சில பாடல்கள்தான் இன்றைய கொடைத்தன்றலில். இந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்தால் இந்த பாடல்கள் உங்களை அந்த நாளிற்கு அழைத்துச் செல்லும்.

80களில் இனிமையை சுமந்து வந்த சில பாடல்களோடு இது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடை தென்றலை. சிறிய சொற்களில் அடர்த்தியான அர்த்தங்களை தர கவிதைகளால் மட்டும் எப்படி முடிகிறது? சிறிய சொற்களில் அடர்த்தியான அர்த்தங்களை தர கவிதைகளால் மட்டும் எப்படி முடிகிறது? கவிதைகள் தனக்கான வார்த்தைகளை காதலியின் மௌனத்திடமிருந்து எடுத்துக்கொள்கின்றனவோ?

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஆயிரத்து 1980களில் இனிமை சுமந்து வந்து இதயம் நனைத்த சில பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை. ஒரு இதயம் காதலுக்காக மண்டியிடும் போது காதலியின் அழகு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்கிறது. ஒரு இதயம் காதலுக்காக மண்டியிடும் போது காதலியின் அழகு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்கிறது. காதலியிடம் மண்டியிடும் போது காதலே காதலியின் அழகிற்கு மகுடம் சூட்டுகிறது.

முதன் முறையாக செவிதொட்ட போதே இதயம் கலந்த சில பாடல்களோடு இது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடைத்தன்றவளை. காதலில் சங்கமம் என்பது காதலர்களின் கலத்தல் அல்ல. காதலில் சங்கமம் என்பது காதலர்களின் கலத்தல் அல்ல. அது ஒரு நதி கடலிடம் தன்னை ஒப்படைப்பது போன்றது. தனது பாதங்களை கடலின் பாதைகளிடம் விட்டுவிடுவது. தனது பாதைகளையும் பயணங்களையும் கடலின் கைகளிடம் கொடுத்து விடுவது. அதனால் வரைக்குமான நீண்ட பயணத்தை கடலின் காலடியில் முடித்து கொள்வது. நதி என்ற தன் அடையாளத்தை அழித்து கடலாக மாறிவிடுவது.

முதன் முறையாக கேட்டபோதே இதயத்தில் வந்து ஒட்டி கொண்ட 80களில் வெளியான சில பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றலை. பொதுவாக எல்லா காதலர்களிடமும் ஒரு பழக்கம் இருக்கிறது. புதிய எழுதுகோள் சரியாக எழுதுகிறதா என்பதை சோதிக்க அனிச்சையாக காதலியின் பெயரை எழுதி பார்ப்பது, பாட புத்தகத்தில் காதலியின் பெயர் சுமந்த எழுத்துக்களை வரிசையாக வட்டமிடுவது, காதலியின் பெயர் பாதி, தன்னுடைய பெயர் பாதி என எடுத்துக்கொண்டு இரண்டையும் இணைத்து ஒரு புதிய பெயரை புனைந்து பார்ப்பது, இவை போலத்தான் போல கண்களாலேயே காதலனின் பெயரை எழுதி பார்ப்பதும், இவை போலத்தான் போல கண்களாலேயே காதலனின் பெயரை எழுதி பார்ப்பதும்.

80களில் இதயம் தொட்ட சில பாடல்களோடு இது கோடை பண்பலை வானொலி 100.5 கொடைத்தென்றலை. ஒரு இதயத்தின் சுமையை தன் சுமையாய் தாங்கி பிடித்த ஒரு மனதிற்கு நன்றி என்ற ஒரு சொல் போதுமானதா? ஒருவனால் தன்னைத்தானே மன்னித்து கொண்டு மீண்டும் எழ முடியாது. குற்றம் செய்த ஒருவனால் தன்னைத்தானே மன்னித்து கொண்டு மீண்டும் எழ முடியாது. அந்த தைரியத்தை அவனுக்கு தன் காதலின் வழியை கொடுத்த ஒரு காதலிக்கு நன்றி என்ற ஒரு சொல் போதுமானதா? அந்த நன்றி சூரியனுக்கு தீபமேற்றுவது போல. அதற்காகத்தான் பாடலில் காதலன் அன்பே என் நன்றி நான் என் சொல்வேன் என்று பாடுகின்றான். நான் என் சொல்வேன் என்ற சொல்லில் எத்தனை இயலாமை! உண்மையான நன்றி உணர்வு பேசாது, அது கண்ணீராக வெளிப்படும், தன் அமைதியை அடைகாக்கும். பின் அன்பு செய்தவளுக்கு வாழ்நாள் முழுமைக்குமான கடனாளி என்பதில் மகிழ்ச்சி கொள்ளும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: முதன் முறையாக கேட்டபோதே இதயத்தில் வந்து அமர்ந்து கொண்ட சில பாடல்களின் தொகுப்பாய் இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றால். கீறல் விழுந்த இசைத்தட்டின் முள்ளை போல இதயத்தட்டின் நினைவு முள் திரும்ப திரும்ப மீட்டி பார்க்கிறது கடந்த காலத்தின் சில ஞாபகங்களை மட்டும். கீறல் விழுந்த இசைத்தட்டின் முள்ளை போல இதயத்தட்டின் நினைவு முள் திரும்ப திரும்ப மீட்டி பார்க்கிறது கடந்த காலத்தின் சில ஞாபகங்களை மட்டும். எத்தனை முறை மீட்டினாலும் பழைய நாட்களின் அந்த வாசம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. அப்போது இருந்த வேறு எதுவும் இப்போது இல்லாமல்.

எண்பதுகளில் வந்த சில இடைக்கால பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். காதலன் தன் கண்களை மூடிக்கொண்டால் காதலியின் வானம் இருண்டு போகுமா? காதலன் தன் கண்களை மூடிக்கொண்டால் காதலியின் வானம் இருண்டு போகுமா? அவளுடைய சூரியன் அவனாக இருந்தால் அது சாத்தியம்தான். அது சாத்தியமென்றால் காதலனின் கண்கள்தான் காதலிக்கான ஜன்னல். காதல் இதயங்களை மட்டுமல்ல பார்வைகளை கூட ஒன்றாக்கி விடுகிறது.

எண்பதுகளில் இதயம் நனைத்த சில பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றவனை. பாடலில் காதலன் காதலி இருவருக்கும் பொதுவாக ஒரு வரி வருகிறது, என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே என்று. பாடலில் காதலன் காதலி இருவருக்கும் பொதுவாக ஒரு வரி இருக்கிறது, என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே என்று. அதன் வழியே காதலர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது ஒருவரின் பிறப்பு இன்னொருவருக்கானது என்பதை சொல்லும் இருவரது இதய மொழி. இங்கே தாகம் என்பது தண்ணீரை தேடியதல்ல, உயிரோடு கலந்துவிட கேட்கும் தாகம். என் வாழ்க்கை முழுமைக்குமான தீராத தாகங்களுக்கு காதல் எழுதிய பதில் நீ என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வது. என் வாழ்க்கை முழுமைக்குமான தீராத தாகங்களுக்கு காதல் எழுதிய பதில் நீ என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வது என் வாழ்க்கைக்கான காரணமாகவும் என் இயக்கங்களின் முடிவாகவும் என் ஆன்மாவிற்கான நிறைவாகவும் நீ இருக்கிறாய் என்பதை ஒருவருக்கொருவர் அறிவித்து

கொள்வது. மொத்தத்தில் நீ என் வாழ்க்கையின் தற்செயல் அல்ல, அது காதலால் தீர்மானிக்கப்பட்டது என்பதை சொல்லும் ஒரு சுய பிரகடனம்.

என்ன நேயர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? மனித மனம் தன்னை புரிந்து கொள்ளும், தன்னை அரவணைத்துக் கொள்ளும் ஒரு குரலை எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறது. பாடல்கள் அந்த குரலாக இருக்கின்றன என்பதை சொல்லிச் சென்றதா கொடை தென்றல்?

இசை தட்டுக்கள் தந்த அந்த இன்னிசையை உங்கள் இதயத்திற்கு இடமாற்றம் செய்தமைக்காக பெரு மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். ரவிச்சந்திரன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நம் மக்களை நாடி நானும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே, நிலவு வெள்ளி விளக்கேற்றி நிசப்த பாதை காட்டும் நேரம், நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி நல்ல கதைகள் பேசும் நேரம். இந்த இனிய வேளையில் இதயம் ரசிக்க வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கிறது? தமிழ்நாட்டின் பசுமை வாசல் என போற்றப்படும் மாவட்டம், இயக்குனர் இமயத்தையும் இசை ஞானியையும் ஈன்றெடுத்த மாவட்டம். ஏலக்காய் நகரம் தமிழ்நாட்டின் தோட்டக்கலை மாவட்டம் என பல அடைமொழிகளை சுமந்துள்ள மாவட்டம். மலைகளின் மடியில் மலர்ந்த

பசுமையையும் அருவிகளின் இசையில் வளர்ந்த வளமையையும் விவசாயத்தின் உயிர் மூச்சையும் உள்ளடக்கிய இயற்கையின் சொர்க்கமாக திகழும் தேனி மாவட்ட நேயர்களைத்தான் அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். வரலாம் தேனி மாவட்டத்தின் அறிமுகங்கள். 24 24 24 வழக்கமாக பேசக்கூடிய தேனி மாவட்ட நேயர்கள் 24 24 29 முன் இணைப்புக்கு 0 45 42. தேனி மாவட்டின் வளமை நிறைந்த பாடலோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன் மகேஸ்வரி.

0: 10:06 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கு
1: நான் தேனி மாவட்டம் ராஜேஸ்வரிக்கா. நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நல்லா இருக்கோம் ராஜேஸ்வரி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேங்கக்கா, நிகழ்ச்சி கேட்டு நல்லா இருக்கேங்கக்கா. அக்கா எனக்கு பிடிச்ச படம் வந்து சிறையில் புத்த சின்னமலை இருந்து
0: நன்றிங்கம்மா, பாடல் கேட்கலாம்.

0: வசமான அந்த பாடல் வந்து சென்ற நேரம் 10:12 இணைந்திருக்கிறோம் நினைவேசகம் நிகழ்ச்சியோடு. இன்றைய நேரலை அழைத்திருக்கிறது தேனி மாவட்ட நேயர்களை. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: அகவை 27 காணம் எங்கள் பாச பண்பலைக்கு உபகையுடன் உள்ள அன்புடன் சுகமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். தேனி மாவட்டம் சுகாதார மதி கங்காதரன்.
0: சொல்லுங்கய்யா கங்காதரன், வாழ்த்துக்கு நன்றி. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: முள்ளுமலரும் இந்த பாட்டில இருந்து சின்னமலூர் பகுதியை சுற்றி காட்டும் வகையில்
0: சொற்பொழிவே ஆட்டிட்டீங்க, போங்க. சரி, பாடல் கேட்கலாம், நன்றிங்க.

0: அந்த நினப்பு வந்து மயக்குதோ இல்லையோ, பல பேருக்கு பசி எடுத்திருக்கோம். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு 10:15 இணைந்து வைக்கிறோம் நினைவேசகம் நிகழ்ச்சியோடு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தேனி மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மயசுரேகாவுக்கு இரவு வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். தேனி மாவட்டம் காமாச்சேரத்துல நாகராஜ் டெய்லர் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க நாகராஜையா.
1: சிவப்பு மல்லி படத்துல இருந்து ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் பாட்டு வரும்.
0: அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்கலாங்க.
1: ஆமா. தேங்க்யூ மேடம்.

0: மனம் கமழும் பாடல்களை அன்பு மனங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. 10:21 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தேனி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நல்லா இருக்கோங்கம்மா. சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.

0: ஒருத்தங்க பாத்தீங்களா, அதுவும் அறுவை.
1: சரிங்க, நன்றிங்க. உங்களுக்கு இப்ப என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு நிழல் தேடும் தெஞ்சங்கள் படம். மங்கள வானம் குங்குமம் தீட்டும் மங்கள நேரம் இது.
1: நன்றிமா.

0: நேரம் 10:26 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தேனி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் நாராயணபேட்டை சிங்கராஜா.
0: என்ன பேருங்க?
1: சிங்கராஜா.
0: சிங்கராஜா, சிங்கராஜாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கீதாஞ்சல் இருந்து மேடம். துள்ளி எழுந்தது போல
0: பாடுவீங்களா?
1: நேரத்துல பாடுவோம் மேடம்.
0: ரெண்டு வரி பாடுங்க.
1: துள்ளி எழுந்தது பா
0: சரிங்க சரிங்க, மீறி பாட்ட பண்பலை பாடுது கேக்கலாங்க சிங்கராஜா.
1: ஓகே மேடம்.

கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

0: இது உங்கள் இனிப்பான அலைவரிசை கோடை பண்பலை 100.5. பத்து மணி 34 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இணைய காத்திருக்கும் தேனி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் பா மகேஸ்வர், இரவு வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: 27வது உதய விழா வாழ்த்துக்கள் பா.
0: நன்றிங்கம்மா. யார் பேசுறீங்க?
1: உங்க பையனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. கணேஷ்கண்ணன் 25வது பிறந்தநாள்.
0: கணேஷ்கண்ணனுக்கு 25வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது கோடை பண்பலை 100.5.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: உங்க பேர் சொல்லவே இல்லைங்கம்மா.
1: சிவகுமாரி, ஆண்டிப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: சிவகுமாரி.
1: ஆமாங்கப்பா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: முந்தானை முடிச்சுல இருந்துப்பா.
2: அந்தி வரும் நேரம்
1: அந்த பாட்டு
0: பாட்டாவே பாடி காமிச்சிட்டிங்களா? சரிங்க, கொடுத்துறோம்மா. நன்றிம்மா.
1: சரிங்கப்பா, நன்றிப்பா.

0: அந்த இனிய ராகம் வந்து சென்ற நேரம் 10:40. அன்புடையர்களே, நாளை காலை 9 மணிக்கு வரும் வானவெளியின் வண்ணம் மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது சுகாதாரமா பொருளாதாரமா? மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது சுகாதாரமா பொருளாதாரமா? விவாதம் என்ற வானவில். நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் அடுத்த தேனி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் பேசலாம். எங்க இருந்து பேசுறீங்க ஞானசேகரன்? எங்கங்க?
1: நீங்க
0: பேசுறது உங்களுக்கே கேக்குதா? லவுட் ஸ்பீக்கரே போட்டிருக்கீங்களா?

0: ஆமாம் மேடம்.
1: அதான் அப்போ அப்படி தாங்க கேட்கும்.
0: சொல்லுங்க மேடம்.
1: இப்போ கேட்குதுங்களா?
0: ஆ கேட்குங்க மேடம்.
1: சரிங்க சரிங்க. பொன்னமால்பட்டி அங்கேருந்து பேசுகிறீங்க. சரிங்க, முதன் முறையா?
0: ஆமாம் மேடம்.
1: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
0: அதான் ஏற்க சொன்னேன் மேடம், பொதுவாக என் மனசு தங்கம்.
1: அப்படிங்களா?
0: ஆமாம்.
1: சரிங்க, சொன்னால் கேட்டுக்கிறோங்க. சரி, கேட்கலாங்களா? முரட்டு கலையிலிருந்து.
0: நன்றி மேடம், நன்றி.
1: நன்றிங்க.

0: இது என்றென்றும் ஆனந்தத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கும் அலைவரிசை கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 10:47. நினைவேசகம் நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த தேனி மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: தேனி மாவட்டம் பாலகோம்பேட்டம் காட்டுராஜா பேசணுங்கம்மா.
0: காட்டுராஜா?
1: ஆமாங்கம்மா.
0: சிங்கராஜாவை தொடர்ந்து காட்டுராஜா.
1: காட்டு ராஜா வந்துட்டேன்.
0: தேனி எல்லாமே பொதுவா ராஜா தான். பாரதி ராஜா, இளையராஜா, கஸ்தூரி ராஜா
1: எல்லாமே கிட்ட அப்படிதான் வைப்பாங்க.
0: சரி,
1: நான் இங்கே கொடைக்கானல 27 வருஷம் டூரிஸ்ட் கைடு பணிபுரிந்து ஓய்வு எடுக்கணுங்கம்மா.
0: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி.
1: ஆமாம்மா. அதே போல 27ஆம் ஆண்டு நினைவெடுத்து வைக்கும் நம்ம கோடை எப்பமுக்கு வாழ்த்துக்கம்மா, மனதார வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா, உங்கள் வாழ்த்துக்கு.
1: ஆமாங்கம்மா.
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஆட்டுக்காராளமேலிருந்து பருத்தி அடுக்கையில போடுங்கம்மா.
0: ஓஹோ, அந்த யாபகங்கள் அப்படியே போகுது.
1: ஆமாங்கம்மா.
0: சரி, கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்கம்மா. நன்றி,
0: நன்றிங்க ஐயா.

0: நேரம் 10:53 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்காக வரும் நிறைவான நேயர் யார் இங்கிருந்து? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தேனி மாவட்டத்தில இருந்து கிருஷ்ணலீலா பேசுறேன்.
0: தேனி மாவட்டத்தில இருந்து
1: கிருஷ்ணலீலா.
0: கிருஷ்ணலீலா
1: பாரஸ்டோர் 4வது தெருல.
0: ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போலயே.
1: ஆமாங்க மேடம், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கிடைச்சிருக்கு.
0: ஒரு மணி நேரம் உழைப்புக்கு கிடைத்த பரிசு.
1: ஆமாங்க மேடம்.
0: இதே சந்தோஷத்தோட என்ன பாட்டுமா கேட்கலாம்?
1: வெற்றி விழா படத்துல இருந்து சி வி சிலுக்கு எடுத்து போடுற அந்த பாடல்.
0: அதுவுமே ஒரு அதிரடியான பாட்டு தான்.
1: ஆமாங்க மேடம். நன்றி மேடம்.
0: நன்றிங்க லீலா. கேட்கலாம் பாட்டு.
1: நன்றிங்க.

0: இனிப்பான தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதுவரை வலம் வந்தது நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. நேயர்களை நேரலையில் சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மகேஸ்வரி. நிறைவாக பாரதி ராஜா, இசைஞானி இளைய ராஜா, கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்று பேருடைய இணைப்பில் வெளிவந்த ஒரு பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நன்றி நேர்களே.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டு குருவி.

வானோடு விளையாடும் நிலவோடும் இருளோடு மின்னும் நட்சத்திரங்களோடும் தென்றலோடு மகிழும் இதயத்தோடு செவிகள் தொட்டு மனதை வருடி இமைகள் மூடி இதமாய் ரசிப்போம் கொடைப்பான்மலை 105 இரவு சிறகோடு இடைவிடா இனிசை கீதங்களோடு இனிய இரவு வணக்கம் நேர்களே.

இரவின் பொழுதை இதயம் மகிழும் இசையால் இணைத்தும் கொடை பன்மலை 105 இரவு சிறகோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேயர்களே. நம் இனிய கோடை பன்மலை 105 நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் டைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமெக்ஸ் பணின்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிரித்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பணின்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்றைய தலைப்பு மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது சுகாதாரமா பொருளாதாரமா. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 10 மணிக்கு பன்மலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம். 12 மணிக்கு பன்மலை படைப்பாளிகள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 டோல்தமாக

அதுல் 3 மணிக்கு உயிரெழுத்து, 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்துரிகை கலக்கல் கேள்வியாக, 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்துரிகை, மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதங்களோடு சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பன்னின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 புமெக்ஸ் பன்னின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, மாலை 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 நேர்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது மாணவ

0: 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, மாலை 6:40 பொன்னியின் செல்வங்கள், இரவு 7 நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன், 7:55 சேவை செய்திகள், 8 இளமை பேசுகிறது மாணவ கண்மணிகளோடு, 9 கொடைத்தஞ்சல், 10 நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக, 11 இடைவிடா எண்ணிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்மலை நூறுப்ளியண்டில் நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1104.

0: இவள்
1: விட்டு விலகினால் சுடுகிறது, தொட்டு உறவாடினால் குளிர்கிறது. இப்படிப்பட்ட புதுமையான தீயை இவள் எங்கிருந்துதான் பெற்றாளோ? குறள் எண் 1104 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
0: நீங்கின் தெரும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள்
1: விட்டு விலகினால் சுடுகிறது, தொட்டு உறவாடினால் குளிர்கிறது. இப்படிப்பட்ட புதுமையான தீயை இவள் எங்கிருந்துதான் பெற்றாளோ? குறள் எண் 1104 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

புதுமைகளுடன் புலரும் புதுபடிகள், அழகான காலை பொழுதை அன்போடு மகிழ்வை தர ஆயத்தமாகும் வேலை. அதில் துளிர்விடும் சின்னஞ்சிறு வண்ண வண்ண பூக்கள், இதனுடன் உங்கள் புன்னகையும் மலரட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. தஞ்சை சுற்று வட்டார நேயர்களுக்காக 103.7 மெகாஹெர்ட்ஸிலும், அனைத்து நேயர்களும் எமது வழமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஆஷாத 20, பரபவ ஆணி 27, 2026, ஜூலை 11, சனிக்கிழமை.

அருள் வேண்டிய இன்னிசை பாடும் அழகிய நற்காலை பொழுதை அன்பின் இசை மாலையாக அருள் மாலையாக சூடி மகிழ கோடை பண்பலை நிற்புழி ஐந்தன் அருள் மாலை.